ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 ஸ்ராவண மாதம் 30 நாள் திருவள்ளுவராண்டு 2057 பராபவ வருடம் ஆவணி மாதம் 4 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு புனேயில் நேற்று தொடங்கியது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத்தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள இந்த பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல். இது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இன்று உங்களுக்கு வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நேர்களை இன்று காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை 6:55 உழவர்களுக்கு

அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை இதில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் தொடர்ந்து திரையிசை. 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்பு நேரலை. இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல் உயர்ந்த எண்ணங்களால் உயர்வோம் கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரையிசை. 11:02 இலக்கியம் பேசுவோம் கதைகளின் நாயகிகள் பகுதி 2 பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மரம் நனையும் மதுரவழை இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் கே கனகசபாபதி அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: இனித்தானும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நம் முன்னோர் பொன்மொழி. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் இருப்பது 365 நாட்கள், 24 மணி நேரம், இரவு பகல் என்பது பொதுவானது. ஆனால் இதில் ஒருவர் சாதனை படைத்து சரித்திரமாக திகழ்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக உண்டு கழித்து வாழ்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி பாடினார். இன்று பலர் வேடிக்கை மனிதர், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று வாழ்கின்றார்கள். குறிக்கோள் வேண்டும், அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் சிறு வயதிலே நீச்சலிலே சாதனை படைத்தான். அதற்கு அவன் முயற்சியே காரணம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் இதுதான். விழுவது தவறல்ல, எழாமல் இருப்பதுதான் தவறு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதி காரணமாக ஒரு செயல் கைகூடாமல் போனாலும் அந்த முயற்சியானது நீங்கள் உடம்பை வருத்தி உழைத்ததற்கான பலனையாவது தப்பாமல் தரும் என்பது இதன் பொருளாகும். கடலுள் மற்றும் ஊழ்வினையை நம்பி சோம்பி இருக்காமல் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை நடப்பதில்லை. நிலத்தை உழுகிறான், விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் விளைச்சல் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாதாரண குக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அரசு பள்ளியில் படித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. காலை 4 மணிக்கு பேப்பர் போடுவார். சைக்கிளில் வீடு வீடாக சென்று

0: பேப்பர் போட்டுவிட்டு பின் படிக்கச் செல்வார். ஆனால் தன்னம்பிக்கை விடாமுயற்சியோடு படித்தார். அதன் விளைவு பேப்பர் போட்ட அப்துல் கலாம் பேப்பரில் தலைப்புச் செய்தியாக வந்தார் என்றால் அதுதான் முயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க பல ஆயிரக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தார். இறுதியில் வெற்றி பெற்றார். நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையவில்லை, வேலை செய்யாத பல ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன். இதுதான் முயற்சியின் மனப்பான்மை. ஒரு சிற்பி பெரிய பாறையை ஒளியால் செதுக்கிக் கொண்டிருந்தார். 100 முறை சம்மட்டியால் அடித்தும் உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை உடைந்தது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், கடைசி அடிதான் சூப்பர், பாறை உடைந்தது என்றார். உடனே சிரித்தபடி சிற்பி சொன்னார், இல்லை இல்லை, முதல் 100 அடிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு அடிக்கு வெற்றியை கொடுத்தன என்றார். 100 அடியின் முயற்சி 101 வெற்றியை தந்தது. இடைவிடாத முயற்சி இமாலய வெற்றியை தரும். தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். நேரத்தை வீண் செய்யாமல், தோல்வியை கண்டு கலங்காமல் முயற்சி செய்தால் வெற்றி நம் கையில்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: தேன்மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நுற்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 6:15. குரல முதம் கேட்கலாம்.

ரத்தம் சிலேட்டுமம் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941 அதிகாரம் மருந்து.

0: பித்தம், சிலேட்டுமம் என மருத்துவ வல்லுநரால் ஆராயப்பட்ட மூன்றும் நமது உடம்பில் அளவுக்கு மீறி கூடினாலும் குறைந்தாலும் அவை நோய் உண்டாக்கிவிடும். குறள் எண் 941, அதிகாரம் மருந்து.
1: குறளமுதம் கேட்டோம்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்.
6: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. காலையில் எழும்பினுடனே பரபரப்பா நம்மளுடைய வேலைகள்ல ஈடுபடாம நம்மளுடைய ஆன்மாவுக்காக ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்குங்கள். தியானம் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய ஆன்மா செம்மைப்படும், மனம் அமைதியடையும், சிந்தை தெளிவாகும், செயல்கள் செம்மையாகும். வாழ்வு வளம் பெற தினமும் ஒரு 10 நிமிட தியானம் அல்லது பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவன் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவார். குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. இறைவன் இசை வடிவில் உங்கள் இல்லத்திற்குள் பிரவேசிக்கும் நேரம் இது.

நேரம் பொழுது காலை மணி 6:34. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இனி டிஜிஎஸ் தினகரன் குரலில் பாடல்.

இந்த காலையை பக்திமயமாக மாற்றுவதற்கு பக்தி பாடல்களை கேட்டாச்சு. இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நல்ல எண்ணங்களும் நிறைந்து நாம் நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு மனநிறைவோடு பக்தி மாலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர் அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக

0: அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக அறிவித்தபோது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டுள்ளதாகவும் இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள்.
0: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃபுளுயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள், முதியவர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும் பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமைப்பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததையடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தாா்.

0: சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத் தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய் கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷூ கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 6:55. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 6 நாள் வெள்ளிக்கிழமை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் குறைவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர்ப்பாய்ச்ச வேண்டும். 2-3 நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின் மீண்டும் நீர்ப்பாய்ச்ச வேண்டும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கிள்ளியூர் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து விவசாயிகளின் நலன் மற்றும் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் எல்நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை 25-6-2026 முதல் விவசாயிகள் தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் காப்பீடு செய்து கொள்ளலாம். வாழை மற்றும் மரவள்ளி பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் வருகின்ற செப்டம்பர் 15 ஆகும். எனவே கடன் பெறும் விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீடு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் இ சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் https://pmfby.gov.in என்ற இணையதளத்திலும் விவசாயிகள் கார்னர் வாயிலாக நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். காப்பீடு செய்வதற்கான இறுதி தேதி எக்காரணத்திற்காகவும் நீட்டிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன்

பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பெற்றுக்கொண்டு அதில் தங்கள் காப்பீடு செய்த பயிர் மற்றும் அதற்கான கிராமம், குறுவட்டம் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரையோ

0: வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி, தேக்கு, வேங்கை, ரோஸ்வுட் வகை போன்ற மரக்கன்றுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட தயாராக உள்ளன. இவை கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை மூலம் வழங்கப்படுகிறது. இந்த மரக்கன்றுகள் வளர்ப்பு ஓரங்களில் நடவு செய்வதற்கு 1 ஹெக்டேருக்கு 160 செடிகள் வீதம் 100% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் அகஸ்தீஸ்வர வட்டாரத்திற்கு 2400 செடிகள் பொது பிரிவினருக்கும் 520 செடிகள் ஆதி திராவிடர் பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழைத் தோட்டங்களை பலத்த காற்றிலிருந்து பாதுகாக்க வளர்க்கப்படும் காற்று தடுப்பு மரங்களாகவும் வளர்ப்பு ஓரங்களில் பயன்படுத்தலாம். எனவே இதில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நில சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் பழத்தோட்டம் அருகிலுள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9500997715 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அகஸ்தீஸ்வர வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவட்ட அளவில் நடைபெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலை திருவிழாவினை நாகர்கோவில் SLB அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நேற்று மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மாவட்ட அளவிலான பொது விநியோக திட்ட கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக தேர்வு செய்ய வரும் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பல்வேறு கலைப்போட்டிகள் இளையோர் திறன் என்ற தலைப்பில் நாகர்கோவில் SLB அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இன்றும் நடைபெறுகிறது. நேற்று இந்த கலைப்போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து மாணவ மாணவர்களிடையே பேசுகையில், தமிழ் மொழிக்கும் கலைகளுக்கும் ஆழமான தொடர்பு உண்டு என்றும், தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான கலைகள் உள்ளன. சங்க காலம் தொட்டு ஆடல் பாடல் மட்டுமன்றி ஆயக்கலைகள் 64, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் களரி, வர்மக்கலைகள், மல்லர், கம்பம், அடிமுறை, சிலம்பம் என பல்வேறு பாரம்பரிய கலைகள் இன்றும் பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. மறைந்து வரும் அரிய கலைகளை அழியாமல் காக்கவும், புதிய தலைமுறை மாணவர்களிடையே கலை ஆர்வத்தை தூண்டவும் இந்த கலை திருவிழா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், பாரம்பரிய கலைகளை உள்ளடக்கிய முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் நடத்தப்பட உள்ளன என்றும், இதில் மாவட்டத்தின் அனைத்து பள்ளி மாணவர்களும் அதிக அளவில் பதிவு செய்ய வேண்டும். போட்டியில் அனைத்து மாணவ மாணவியர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும், வெற்றி பெறுவதையே நோக்கமாக கொள்ளாமல் நீங்கள் மேடையேறி உங்கள் திறமையை காட்டுவதே உண்மையான வெற்றி என்றும், கன்னியாகுமரி மாவட்ட மாணவர்கள் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகளில் அதிக அளவில் பங்கேற்று அதிக பரிசுகளை வென்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் பேசினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த பொது விநியோக திட்ட கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்துவிட்டதால், புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த குழுவில் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் தவிர 5 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர் அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் தலா 1 நபர் வீதம் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆண்டுகள் ஆகும். இந்த கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பமுள்ளவர்கள் தன் சுய விவரங்களுடன் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களில் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகளின்படி உறுப்பினர்களின் நுழைவு புத்தகத்தில் அவர்களது பெயர் விவரங்களுடன் ஆதார் எண்ணும் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் எனவும், நாகர்கோவில் சரகத்தில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களில் ஆதார் அட்டை எண் சமர்ப்பிக்காத உறுப்பினர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கும் வகையில் ஆதார் அட்டை நகலை வருகிற 31ஆம் தேதி

குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் எதிர்வரும் கூட்டுறவு சங்க நிர்வாகி குழு தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற விரும்பும் உறுப்பினர்கள், சங்கம் வழங்கும் சேவைகளை தொடர்ச்சியாக பெற விரும்பும் உறுப்பினர்கள் தங்களது ஆதார் நகலை உடன் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் நேரில் வழங்கலாம். மேலும் பதிவு தபால் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம் எனவும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ஆதார் நகலை சமர்ப்பிக்க தவறினால் கூட்டுறவு சங்க தேர்தல் விதியின்படி நிர்வாகக் குழு தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையையும் தேர்தலில் போட்டியிடும் உரிமையையும் உறுப்பினர்கள் இழக்க நேரிடும் என கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டாரச் செய்திகள் நிறைவு பெற்றன.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி,
3: தட்ஸ் ரைட்.
2: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஏத்துக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல், இது உங்கள் குமரி பண்பலை 101.
9: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
10: கிரானிக்கிள் நிர்வாகத்தை நடத்தி வந்த நண்பர்களான ஸ்ரீ உமர் சோபானியும் ஸ்ரீ சங்கர்லால் பேங்கரும் இதே சமயத்தில் யங் இண்டியா என்ற பத்திரிகையையும் நிர்வகித்து வந்தார்கள். கிரானிக்கிள் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டதால் அதனால் ஏற்பட்டிருக்கும் குறை நீங்குவதை முன்னிட்டு யங் இண்டியாவின் ஆசிரியர் பதவியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். வாரப்பத்திரிகையாக நடந்து வந்த யங் இண்டியாவை வாரம் இருமுறை பத்திரிகையாக்கலாம் என்றார்கள். நானும் அதைத்தான் எண்ணினேன். சத்தியாகிரகத்தின் உட்பொருளை பொதுமக்களுக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று நான் ஆவலோடு இருந்தேன். அதோடு இம்முயற்சியால் பாஞ்சால நிலைமை குறித்தும் ஓரளவுக்கு என் கடமையை செய்யலாம் என்றும் நம்பினேன். ஏனெனில் நான் என்ன எழுதினாலும் அதன் முடிவு சத்தியாகிரகமே, அரசாங்கத்திற்கும் அது தெரியும். ஆகையால் இந்நண்பர்கள் கூறிய யோசனையை உடனே ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனால் ஆங்கிலத்தை உபயோகித்து சத்தியாகிரகத்தில் பொதுமக்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்க முடியும்? நான் முக்கியமாக வேலை செய்து வந்த இடம் குஜராத். ஸ்ரீ சோபானி ஸ்ரீ பேங்கர் கோஷ்டியுடன் அச்சமயம் ஸ்ரீ இந்துலால் யாங்கிக்கும் இருந்தார். குஜராத்தி மாத பத்திரிகையான நவஜீவனை அவர் நடத்தி வந்தார். இந்த நண்பர்கள் அதற்கு பண உதவி செய்து வந்தார்கள். அந்த மாத பத்திரிகையையும் அந்நண்பர்கள் என்னிடம் ஒப்படைத்தனர். ஸ்ரீ இந்துலாலும் அதில் வேலை செய்வதாக கூறினார். அந்த மாத பத்திரிகை வாரப்பத்திரிகையாக மாற்றப்பட்டது. இதற்கு மத்தியில் கிரானிக்கிள் புத்துயிர் பெற்று எழுந்தது. ஆகையால் யங் இண்டியா முன்பு போலவே வாரப்பத்திரிகை ஆயிற்று. இரண்டு வாரப்பத்திரிகைகளை இரண்டு இடங்களிலிருந்து பிரசுரிப்பது என்பது எனக்கு அதிக அசௌகரியமானதோடு செலவும் அதிகமாயிற்று. நவஜீவன் முன்பே அகமதாபாத்திலிருந்து பிரசுரமாகி வந்ததால் என் யோசனையின் பேரில் யங் இண்டியாவும் அங்கேயே மாற்றப்பட்டது. இந்த மாற்றத்திற்கு இதல்லாமல் வேறு காரணங்களும் உண்டு. இத்தகைய பத்திரிகைகளுக்கு சொந்தமாக அச்சகம் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்தியன் ஒப்பீனியன் அனுபவத்திலிருந்து அறிந்திருந்தேன். மேலும் இந்தியாவில் அப்பொழுது கடுமையான அச்சு சட்டங்கள் அமுலில் இருந்தன. ஆகையால் என்னுடைய கருத்துக்களை தங்கு தடையின்றி வெளியிட நான் விரும்பினால் லாபம் கருதியே நடத்தப்பட்டவையான அப்பொழுதிலிருந்து அச்சகங்கள் அவற்றை பிரசுரிக்க தயங்கும். எனவே சொந்தத்தில் ஓர் அச்சகத்தை அமைத்து

0: கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமாயிற்று. அகமதாபாத்திலேயே சௌகரியமாக அச்சகத்தை அமைத்துக் கொள்ளலாமாகையால் யங் இந்தியாவையும் அங்கே கொண்டு போனோம். சத்தியாகிரகத்தை குறித்து பொதுமக்களுக்கு இப்பத்திரிகைகளின் மூலம் என்னால் இயன்றவரையில் போதிக்கும் வேலையை தொடங்கினேன். இரு பத்திரிகைகளுக்கும் ஏராளமானவர்கள் சந்தாதாரர்கள் ஆயினர். ஒரு சமயம் ஒவ்வொரு பத்திரிகையும் 40,000 பிரதிகள் செலவாயின. நவஜீவன் சந்தாதாரர்கள் தொகை ஒரே அடியாக பெருகிய போதிலும் யங் இந்தியாவின் சந்தாதாரர்கள் தொகை நிதானமாகவே அதிகரித்தது. நான் சிறைப்பட்ட பிறகு இரு பத்திரிகைகளின் சந்தாதாரர் தொகையும் அதிகமாக குறைந்துவிட்டது. இன்று 8,000 பிரதிகளே போகின்றன. இப்பத்திரிகைகளில் விளம்பரங்களை பிரசுரிப்பதை ஆரம்பத்திலிருந்தே மறுத்துவிட்டேன். இதனால் அப்பத்திரிகைகள் எந்த நஷ்டத்தையும் அடைந்துவிட்டதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் இதற்கு மாறாக அப்பத்திரிகைகள் சுதந்திரமாக இருந்து வருவதற்கு என் தீர்மானம் பெரிய அளவுக்கு உதவியாக இருந்தது என்பதே என் நம்பிக்கை. என்னளவில் நான் மன அமைதியை அடைவதற்கும் இப்பத்திரிகைகள் எனக்கு உதவியாக இருந்தன. சாத்விக சட்டமறுப்பை உடனே ஆரம்பிப்பதற்கு இடமில்லை என்று ஆகிவிட்ட போது என் கருத்துக்களை தாராளமாக எடுத்துக் கூறவும் மக்களுக்கு தைரியம் ஊட்டவும் அவை உதவியாக இருந்தன. மக்களுக்கு அதிக கடுமையான சோதனை ஏற்பட்டுவிட்ட காலத்தில் அவர்களுக்கு இவ்விரு பத்திரிகைகளும் சிறந்த சேவை செய்ததோடு இராணுவ ஆட்சிக் கொடுமையை தணிக்கவும் தங்களாலானதை அவை செய்தன என்று எண்ணுகிறேன். பாஞ்சாலத்தில் நடந்தவைகளுக்கெல்லாம் நானே பொறுப்பாளி என்று சர் மைக்கேல் ஒட்வியர் கூறினார். ஆத்திரமடைந்த சில இளம் பஞ்சாபிகளும் இராணுவ சட்ட அமலுக்கு பொறுப்பாளி நான் தான் என்றனர். சாத்விக சட்டமறுப்பை நான் நிறுத்தி வைக்காமல் இருந்தால் ஜாலியன்வாலாபாக் படுகொலையே நடந்திராது என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களில் சிலரோ நான் பாஞ்சாலத்திற்கு வந்தால் என்னை கொன்று விடுவதாக பயமுறுத்தும் அளவுக்கு போய்விட்டார்கள். ஆனால் நான் செய்தது சரியானது என்றும் ஆட்சேபிக்க முடியாதது என்றும் எண்ணினேன். புத்தி உள்ளவர்கள் யாரும் அதை தவறாக புரிந்து கொள்வதற்கு இல்லை என்றும் கருதினேன். பாஞ்சாலத்திற்கு போக வேண்டும் என்று நான் பரபரப்புடன் இருந்தேன். இதற்கு முன் நான் அங்கே போனதே இல்லை. இதனாலேயே அங்கே போய் நிலைமையை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு அதிகமாயிற்று. பாஞ்சாலத்திற்கு வருமாறு என்னை அழைத்த டாக்டர் சத்யபால், டாக்டர் கிச்லு, பண்டித ராம்பாஜ் தத் சௌத்ரி ஆகியோர் அச்சமயம் சிறையில் இருந்தார்கள். ஆனால் அவர்களையும் மற்ற கைதிகளையும் அரசாங்கம் நீண்டகாலம் சிறையில் வைத்திருக்க துணிய முடியாது என்று கருதினேன். நான் பம்பாயில் இருந்த சமயங்களில் ஏராளமான பஞ்சாபிகள் என்னை வந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் நான் அவர்களுக்கு ஆறுதல் கூறி உற்சாகப்படுத்தி வந்தேன். அது அவர்களுக்கும் ஆறுதலை அளித்தது. அச்சமயம் எனக்கிருந்த தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கும் தொத்திக் கொண்டு விடுவதாக இருந்தது. ஆனால் நான் பாஞ்சாலத்திற்கு போவதை அடிக்கடி ஒத்திப்போட வேண்டியதாயிற்று. அங்கே போவதற்கு நான் அனுமதி கேட்கும் போதெல்லாம் வைஸ்ராய் பொறுங்கள் என்று கூறி வந்தார். ஆகையால் நான் போவது காலம் தள்ளிக்கொண்டே வந்தது. இதற்கு மத்தியில் இராணுவ சட்டத்தின் கீழ் பாஞ்சால அரசாங்கம் செய்தவைகளின் சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்கு ஹண்டர் கமிட்டி நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஸ்ரீ சி எஃப் ஆண்ட்ரூஸ் இதற்குள் அங்கே போய்விட்டார். அங்கே இருந்த நிலைமையை குறித்து அவர் எழுதிய கடிதங்கள் உள்ளத்தை பிளப்பனவாக இருந்தன.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலைவாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள்.

0: ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: நமக்குமாரி பண்பலி 101 இன்றைக்கு பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் திருவோண திருநாளும் வந்தல் அப்படிங்கிற தலைப்புல பெண்கள் கலந்து கொண்டு உங்களுடைய திருவோண திருவிழா ஏற்பாடுகளை சொல்லலாம். 2602040 மற்றும் 1909072 மற்றும் ஒரு அலைபேசி 8903257309 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய திருவோண திருநாள் பிளான்ஸ் பத்தி சொல்லுங்க. குமாரி பண்பலையில் இனி தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குடைய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடை

0: களை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம், ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 1959 நாட்டின் 2வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
0: குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024 வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்குவங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எரிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனின் என்ற ஊக்க மருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்க மருந்து தடுப்பு முகமையின்

ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை எம் வி ஜில்னா மெபன்டர்மின் ஊக்கமருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் சர்மா 4 ஆண்டுகளுக்கும் 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது.

0: நெத்தி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: மேலப்பருவளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாடு சுவாமி திருக்கோவில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொலை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு. புலவர் விளை அருள்தரும் ஸ்ரீ தேவி முத்தாரம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 10 மணிக்கு ஹோம பூஜை, 11 மணிக்கு அர்ச்சனை, தீபாராதனை. பிளாங்காலை சகாயநகர் புனித விண்ணேற்பு அன்னை திருத்தல விழாவில் இன்று மாலை 5:30 சபமாலை, மாலை சபம், 6 மணிக்கு கூட்டு திருப்பலி. புதுக்குடியிருப்பு புனித ஆரோக்கியநாதர் ஆலய பங்கு குடும்ப விழாவில் இன்று மாலை 6:15 செபமாலை, திருவிழா திருப்பலி. குலசேகரம் புனித அரசினார் ஆலய பங்கு குடும்ப விழாவில் மாலை 6 மணிக்கு செபமாலை, பாதுகாவலரின் புகழ் மாலை, திருக்கொடி அன்பிய கொடிபவனி, 6:30 மணிக்கு திருக்கொடியேற்றம், திருப்பலி.

மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலறி வழிகாட்டு மையம் நாகர்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வெள்ளிக்கிழமைகளில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது நடைபெற்று வருகிறது. இம்மாதத்திற்கான சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது இன்று காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, +2 பட்டப்படிப்பு, டிப்ளமோ, ITI மற்றும் கணினி பயிற்சி கல்வி தகுதியுடையவர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள இன்று காலை 10 மணிக்கு புனித ஜேம்ஸ் திருமண மண்டபம் வாணியக்குடியில் நேரடியாக வந்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த முகாமின் மூலம் தனியார் துறையில் தேர்வு செய்யப்படும் பதிவுதாரர்களது வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு விவரங்கள் ரத்து செய்யப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் மற்றும் வேலை அளிப்பவர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு

0: இந்த சேவையை பொதுமக்களும் நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களான தனிநபர் கடன், கல்விக் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. திட்டத்தினை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் அறிந்து கடன் பெற்று வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் கடன் விண்ணப்பங்கள் பெற்று சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் விளவங்குடு வட்டம் அருமனை முழுக்கோடு ஓஎம்சி ஹாலில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். சிறப்பு முகாம்களில் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற விண்ணப்பிக்கலாம். தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது சாதிச் சான்று, குடும்ப அட்டை, வருமானச் சான்று, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை நகல், தொழில் திட்ட அறிக்கை, கூட்டுறவு வங்கி புத்தக நகல் மற்றும் கல்விக் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்றுச் சான்றிதழ், உண்மைச் சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. என்ன, நம்மை விட்டுவிட்டு மன்னர் மட்டும் சாப்பிட அமர்ந்திருக்கிறார்?
2: மந்திரியாரி, உணவருந்தும் நேரம் பார்த்து சரியாக வருவதே உமக்கு இப்போது வேலையாகிவிட்டது.
1: அது வந்து அப்படி இல்லை மன்னா.
2: அது எப்படியும் இருக்கட்டும், இப்போது இப்படி நீரும் அமர்ந்து என்னோடு உணவு அருந்தும். உணவு மேஜையை பார்த்தீரா? எனக்கு பிடித்த உணவு வகைகளை நான் ஆர்டர் செய்து வைத்திருக்கிறேன். பாலக் பன்னீர், பன்னீர் டிக்கா, பன்னீர் மசாலா, பன்னீர் பராத்தா, பன்னீர் 65, பன்னீர் நூடுல்ஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், இன்னும் நிறைய வகைகள் இருக்கிறது. உமக்கு எது வேண்டுமோ எடுத்து அள்ளி போட்டு சாப்பிடும் மந்திரியாரே.
1: மன்னா, அது வந்து அந்த பன்னீர்.
2: இந்த பன்னீர் பராட்டாவை அப்படியே எடுத்து இந்த பன்னீர் மசாலாவில் தேய்த்து அப்படியே.
1: மன்னா, அதை சாப்பிடாதீர்கள் மன்னா, சாப்பிடாதீர்கள்.
2: கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்ட விடாமல் செய்கிறீர்கள், இது நியாயமா?
1: மன்னா, இது நியாயம்தான். இந்த பன்னீர் கலப்படமா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு சாப்பிடுங்கள்.
2: இது என்னடா வம்பாக இருக்கிறது? இது ஆன்லைனில் ஆர்டர் செய்த உணவு, இதில் எப்படி தவறு நிகழும்?
1: மன்னா, தவறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்களே.
2: மென்மையான இந்திய சீஸ் என்று அழைக்கப்படும் பன்னீர் பல்வேறு வகையான குழம்பு வகைகள், இனிப்பு போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. அனைவராலும் விரும்பி சாப்பிடப்படும் ஒரு உணவுப் பொருள் கூட. அதனால் தானே நானும் அதை விரும்பி சாப்பிடுகிறேன். அப்படிப்பட்ட பன்னீரில் கலப்படம்.
1: மன்னா, கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் நொய்டாவில் 47 கிட்டு போன பன்னீர் மற்றும் கோயா ப்ராடக்ட்களை கண்டுபிடித்தனர்.
2: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? சந்தையில் போலி பன்னீர்கள் உலா வருகின்றனவா?
1: ஆம் மன்னா, சிந்தடிக் பன்னீர் அல்லது அனலாக் பன்னீர் என்று அழைக்கப்படும் போலியான பன்னீரின் மார்க்கெட் இந்தியாவில் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது.
2: போலி தயாரிப்பு என்பது பார்த்தவுடன் தெரிந்து விடாதா மந்திரியாரே?
1: மன்னா, இதுக்கமான பன்னீரை போலவே இருக்கிறது. அதன் சுவையும் கிட்டத்தட்ட அசல் பன்னீரை போலவே உள்ளது.
2: வழக்கமான பன்னீர் என்பது புரோட்டீன், கால்சியம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளின் சிறந்த மூலமாக அமைகிறது. காய்கறி சாப்பிடுபவர்கள் அசைவ உணவுக்கு ஈடான உணவாக பன்னீரை எடுத்துக் கொள்கிறார்கள். இதிலும் கலப்படமா?
3: ஆமா மந்திரியாரே, இந்த போலியான பன்னீரில் என்ன கலப்படம் செய்கிறார்கள், இதை எப்படி தயாரிக்கிறார்கள்?
1: வழக்கமான பன்னீர் என்பது பாலில் வெனிகர் அல்லது எலுமிச்சை பழச்சாறு சேர்த்து அதனை திரைய வைத்து அதில் இருந்து தயாரிக்கப்படுவது. இதுவே அனலாக் பன்னீர் என்பது முழுக்க முழுக்க காய்கறி எண்ணெய் ஸ்டார்ச் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. மன்னா, போலி பன்னீரில் சோப்பு, யூரியா மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் சேர்க்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
3: மலிவான காய்கறி எண்ணெய் ஸ்டார்ச்சில் இருந்து தயாரிக்கப்படுகிறது என்றால் இந்த பன்னீரில் டிரான்ஸ்பேட் அதிகமாக இருக்குமே. இது கொழுப்புகளில் மிக மோசமான வகை கொழுப்பாக கருதப்படுகிறதே. பன்னீரில் இதை கலப்படம் செய்வதால் இதை சாப்பிடும் மக்களின் ஆரோக்கியத்தில் தீங்கு விளைவிக்காதா?
1: மன்னா, இது உணவு சார்ந்த கொழுப்புகள் இல்லை என்ற காரணத்தால் நம்முடைய உடலில் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்து அதனால் இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக்குகிறது. டயபெட்டிஸ், புற்றுநோய் மற்றும் இதய நோய் போன்ற நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணியாக அமைகிறது. டிரான்ஸ்பேக்டை அதிக அளவு சாப்பிட்டால் டைப் 2 வகை நீரிழிவு நோய் ஏற்படலாம். செரிமான பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது. மன்னா,
3: போலி எது அசல் எது என்று கண்டுபிடிக்க ஏதாவது வழிமுறைகள் இருக்கிறதா?
1: இருக்கிறது மன்னா. முதல் வழி, அதன் சுவையையும் மனத்தையும் வைத்து கண்டுபிடிக்கலாம். 2, வழக்கமான பன்னீரை சூடுபடுத்தும் போது அது பழுப்பு நிறமாக மாறும். இதுவே போலியான பன்னீர் என்றால் விரைவாக உருகிவிடும். ஒரு கடாயில் தண்ணீரை ஊற்றி பன்னீரை கொதிக்க வைக்க வேண்டும். இதில் ஒரு சில துளிகள் அயோடின் சேர்த்தால் பன்னீர் நீல நிறமாக மாறினால் அது போலியானது என்று கண்டுபிடிக்கலாம்.
3: சந்தையிலிருந்து

0: வாங்கப்படும் பன்னீரில் கலப்படம் இருக்கலாம் என்று யாராவது சந்தேகித்தால்
1: அதனை அனலாக் பன்னீர் அல்லது நான் டயரி என்று லேபிளில் குறிப்பிடாமல் விற்பனை செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தெரிவித்துள்ளது.
0: தினமும் போலி பன்னீர்கள் கண்டுபிடிக்கப்படுவது உணவு கலப்படம் செய்பவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பதையும் பொதுமக்களின் ஆரோக்கியத்துடன் விளையாடுவதையும் காட்டுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் நுகர்வோர் விழிப்புடன் இருக்க வேண்டும். அரசு மற்றும் உணவுத்துறையுடன் சேர்ந்து பொதுமக்களும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற
1: இந்த பன்னீரை பரிசோதித்து வர சேவகனிடம் கொடுத்து அனுப்பினேன். இது அசல்தான்.
0: மந்திரியாரே, இந்த மன்னரின் உடல் நலனில் உமக்கு எவ்வளவு அக்கறை! இதற்கு பரிசாக
1: ஊதியத்தை தான் உயர்த்த போகிறார் மன்னர்.
0: இதோ தட்டு நிறைய பன்னீர், சாப்பிட்டு மகிழுங்கள்.
1: எனது ஆசையில் மண் விழுந்து விட்டது. சரி, தட்டில் பன்னீராவது விழுந்ததை சாப்பிடுவோம். இன்றைய குறுஞ்செய்தி.

0: குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. தென்குமரி தேனிலை, இது தித்திக்கும் வானொலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்குது. ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? நேரம், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை நம்ம எதிர்பார்ப்பிலேயே செலவழிச்சிட்ருக்கோம். எனக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கும், எனக்கு எப்போ இந்த மாதிரி கார் கிடைக்கும், நான் எப்போ ஆசைப்படுற அந்த நிலைக்கு போவேன் இப்படின்ட்டு பெரிய விஷயங்களை வாழ்க்கையில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அழகான தருணங்களையும் நம்ம ரசிக்க மறந்துடுறோம். பெரிய சந்தோஷம் அப்படின்னு, பெரிய சந்தோஷம் வரணும் அப்படின்னு நம்ம காத்துட்ருக்கோம். ஆனால் அந்த பெரிய சந்தோஷம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ அழகான நாட்கள் கடந்து போயிடுது. வர வேண்டியது வரட்டும், நமக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அது கிடைக்கும் போது அதை முழுமையாக ரசிச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை பாருங்கள், அதை பிடிச்சுக்கோங்க, அந்த தருணத்தை ரசிக்க ஆரம்பிக்க. இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகுகளை ரசிக்க ஆரம்பித்தோனாலே வாழ்க்கை எவ்வளோ அழகானது அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்மளோட வேலையை சரியாக செஞ்சுட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் ஆசைப்படக்கூடிய அந்த பெரிய விஷயமும் ஒரு நாள் நிச்சயமாக நம்மளை வந்து சேரும். அது வரைக்கும் அந்த பெரிய சந்தோஷத்துக்காக காத்திருந்து நம்மளோட இன்னைக்கான சந்தோஷத்தை மட்டும் தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில நம் முதல் பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பொது அறிவு கேள்வி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?

யூபிஐ இதை உருவாக்கிய அமைப்பு எது? யூபிஐ இதை உருவாக்கிய அமைப்பு எது? இதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல் வரப்போகுது, ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துல இருந்து. டி இமான் இசையில், மதன் கார்கி வரிகளில், ஹரிச்சரண், ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: குமரி பண்பலை 101 இருந்து தென்குமரி தேனலி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, யூபிஐ இதனை உருவாக்கிய அமைப்பு எது, இதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதில், யூபிஐ இதனை உருவாக்கிய அமைப்பு NPCI, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. யூபிஐ இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா, யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை எளிதாக்குற நோக்கில் NPCI, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, யூபிஐ அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து உருவாக்கினாங்க. யூபிஐ மூலம் வங்கி கணக்கு எண்ணை நேரடியாக பயன்படுத்தாம யூபிஐ ஐடி, மொபைல் எண் அல்லது QR கோடு மூலமாக பணத்தை அனுப்பவும் பெறவும் முடியும். 2016 ஆண்டுல யூபிஐ சேவை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. NPCI அப்படிங்கிறது இந்தியாவின் சில்லறை பண பரிவர்த்தனை அமைப்புகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு முக்கிய நிறுவனம்.

யூபிஐ இதனை உருவாக்கிய அமைப்பு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் NPCI, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2016 ஆண்டு யுபிஐ சேவையை பொதுமக்களுக்காக அறிமுகம் செய்தது.

0: வணக்கம். நம்ம குமரி பண்பலை 101ல இன்னைக்கு பிற்பகல் மணி 3:02 தேனீர் நேர பகுதியில் வாராய் தோழி இந்த நிகழ்ச்சியில வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் அப்படிங்கிற தலைப்புல நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பெண்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள 2602240 மற்றும் ஒரு எண் 2907722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257309 இந்த எண்களை தொடர்பு கொண்டு இன்று பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேர பகுதியில் வாராய் தோழி நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. நேரம் இப்பொழுது காலை மணி 7:45.
1: தேதியும் செய்தியும்
2: இன்று ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி.
1: உலக மூத்த குடிமக்கள் தினம் இன்று.
2: ஆயிரத்து 1990ஆம் ஆண்டு ஐநா பொதுச்சபையின் அறிவிப்பின்படி ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி உலக மூத்த குடிமக்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: வயதானவர்களின் ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் நலன் காத்தல், முதியவர்களுக்கான ஆதரவு, மரியாதை, பாராட்டு மற்றும் அவர்களின் சாதனைகளை அங்கீகரிப்பது போன்றவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும்.
2: தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச நினைவு மற்றும் அஞ்சலி தினம் இன்று.
1: தீவிரவாத தாக்குதலினால் உயிரிழந்த, தாக்குதலுக்கு உள்ளான, பாதிக்கப்பட்ட, அதிர்ச்சிக்கு உள்ளான, உலகம் முழுவதும் வாழும் தனி நபர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக 2017ஆம் ஆண்டு ஐநா சபையினால் இந்நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
2: உலக தொழில் முனைவோர் தினம் இன்று.
1: பங்குதாரர்களிடையே தொழில் முனைவு, புத்தாக்கம் மற்றும் தலைமைத்துவம் குறித்த ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காகவும், ஒரு வணிக நிறுவனத்தை தொடங்கும் தனிநபரின் முயற்சிகளை அங்கீகரித்து பாராட்டுவதற்காகவும் இந்த தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது.
2: இந்திய பொது உடைமைவாதி பி ஜீவானந்தம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: நாகர்கோவிலை அடுத்த பூதப்பாண்டி என்ற ஊரில் 1907ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த ஜீவானந்தம் அவர்கள் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தியாகங்கள் பல புரிந்த பொது உடைமை தலைவர் ஆவார்.
2: கலை இலக்கிய உணர்வுள்ள ஜீவா அவர்கள் பெரும் இலக்கியவாதியாகவும் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்துள்ளார்.
1: பொது உடைமை கட்சி கூட்டங்களில் முதல் முறையாக தமிழ் இலக்கிய பெருமைகளையும் பேசி தமிழ் கலாச்சாரத்தோடு கட்சியை வளர்த்துள்ள இவர் ஏராளமான நூல்களையும் எழுதியுள்ளார்.
2: இவரின் படைப்புகள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது.
1: இவரது நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு நாகர்கோவிலில் மணிமண்டபம் அமைத்து அங்கு இவருக்கு மார்பளவு சிலையையும் அமைத்துள்ளது.
2: சென்னையில் தாம்பரத்தில் இவரின் முழு உருவ சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது.
1: கூகுள் நிறுவனர்களில் ஒருவரான செர்கே பிரின் அவர்கள் 1973ஆம் ஆண்டு இதே நாளில் ரஷ்யாவின் மாஸ்கோவில் பிறந்தார்.
2: தென்னிந்திய திரைப்பட நடிகை மற்றும் தொலைக்காட்சி நடிகை, தயாரிப்பாளர், அரசியல்வாதி என பன்முகங்கள் கொண்ட நடிகை ராதிகா அவர்கள் 1962ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். ஜமைக்கா வீரர் உசேன் போல்ட் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1986ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த உசேன் போல்ட் அவர்கள் 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் 9.69 நொடியில் 100 மீட்டர் விரை ஓட்டத்தை ஓடி உலக சாதனை படைத்தார்.
2: அத்துடன் 200 மீட்டர் ஓட்டத்தில் 19.3 வினாடிகளில் ஓடி உலக சாதனை புரிந்தார்.
1: ஒலிம்பிக்கின் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓட்டத்தில் நடப்பு முதன்மை வீரர், 9 முறை உலக முதன்மை வீரர், ஒலிம்பிக் விரை ஓட்ட பந்தயங்களில் 6 முறை தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் வீரர் என பல்வேறு சிறப்புகளை இவர் பெற்றுள்ளார்.

0: முதலாவது வெற்றிகரமான கால்குலேட்டர் 1888 ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது.
1: நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: இயற்பியல் மற்றும் விண்வெளி ஆய்வியல் போன்றவற்றில் ஆர்வம் மிகுந்து காணப்பட்ட இவர் விண்மீன்கள் பற்றிய இவரது ஆய்விற்காக 1983 ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார்.
1: வானம் ஏன் நீல நிறமாக இருக்கிறது என்பதனை கண்டறிந்த இவர் நோபல் பரிசோடு பல விருதுகளையும் பெற்றுள்ளார்.
0: இவர் 1995 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: நம் நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா விருதோடு பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள உலக புகழ் பெற்ற ஷெனாய் இசைக்கலைஞர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்கள் 2006 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
8: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
9: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
10: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
11: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
12: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
13: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
12: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
14: தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில் இப்பொழுது தங்கமகன் திரைப்படத்திற்காக பாடல், ஸ்வேதா மோகன் தனுஷ் குரல்களில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520 12356.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சூர்யா ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
3: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
4: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மெக்கானிக்கல், BTECல AI டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
3: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
4: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7555005004.
5: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM க்கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
8: நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி சுட்டி பட்டாம்பூச்சிகள் கிட்ட நிறைய நிறைய திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை நாமளே ரசிச்சுட்டு இருக்காம இந்த வெளி உலகத்துக்கும் அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு அரிய களம் தான் வந்து நமக்குமரி பண்பலை 101 வழங்கும் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இன்றிரவு மணி 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டி சுட்டி குழந்தைங்களை கலந்துக்க சொல்லுங்க. 2602240 மற்றும் ஒரு எண் 2907222 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-2570309 இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு குட்டி குழந்தைகளுடைய திறமைகளை உலகத்துக்கு வெளிக்காட்டுங்க.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல். இது வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறீங்க, பைக்கில் கிளம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு போக மறக்காதீங்க. ஏஐ கேமராலாம் வச்சுருக்காங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போகலன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் சைடாக இல்லாமல் தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தலைக்கவசம் அணிகிறது

விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தலைக்கவசம் அணிகிறது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம எதிரில் வரவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தான் அப்படிங்கிறத மறக்காமல் கண்டிப்பாக வந்துட்டு வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க, தலைக்கவசம் அணிஞ்சுக்கோங்க. தலைக்கவசம், உயிர்கவசம், வண்டியை ஓட்டு போகும்போது கீழே எப்படி மறக்காமல் எடுத்துகிட்டு போவோம் அதே மாதிரி தலைக்கவசத்தையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. என்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 8:02. இப்பொழுது நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 55 ரூபாய், நாட்டு தக்காளி 25 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 60 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 80 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், பூசணி 25 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சௌசௌ 45 ரூபாய், தட்டைப்பயிறு 50 ரூபாய், பச்சை மாங்காய் 70 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 160 ரூபாய், நார்த்தங்காய் 80 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 63 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழை இலை 1 பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 45 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 80 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய்.

0: அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய், உள்ளூர் சந்தை விலை 1,900 ரூபாய்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8870198870.
0: குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 29.20 அடி, பெருஞ்சாணி அணை 59.95 அடி, சிற்றார் அணை 1 10.04 அடி, சிற்றார் அணை 2 10.14 அடி, பொய்கை அணை 15.20 அடி, மாமிழத்துறையார் அணை 37.89 அடி. அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொண்டோம்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
8: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமடம், நாகர்கோவில். 2330 66.
0: நிகழ்ச்சியில் இந்த பாடல் அநேகம் திரைப்படத்திற்காக தனுஷ் பவதாரணி, திப்பு, அபய் ஜோத்பூர்கர் குரல்களில், வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: ஊஞ்சல், வண்ண வண்ண பூக்கோலம், மதியானம் சுட சுட விதவிதமான கூட்டு பொரியல், விருந்த சாப்பாடு, இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னா எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? திருவோண திருநாள் தானே. சீக்கிரமா திருவோண திருநாள் வரப்போகுது. இந்த வருஷம் திருவோணத்தை எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்னு இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? என்னென்ன செய்யணும், எப்படிப்பட்ட பூக்கோலம் போடணும், என்னென்ன சுவையான உணவுகள் செய்யணும், குடும்பத்தோட சேர்ந்து எப்படி சந்தோஷமா நேரத்தை செலவிடணும், இப்படி பல சுவாரஸ்யமான திட்டங்கள் உங்க எல்லாருடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால தான் நாங்க உங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கோம். இந்த திருவோண திருநாளுக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான திட்டங்களையும் கொண்டாட்ட ஏற்பாடுகளையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில், திருவோண திருநாளும் வந்தல்லோ அப்படிங்கிற நேரல் நிகழ்ச்சியில பெண்களே நீங்க மட்டும் கலந்துக்கலாம். 2602240 மற்றும் ஒரு 2907222 அலைபேசி எண் 8903257309 இந்த எண்களை தொடர்பு கொண்டு திருவோண திருநாள்

வரப்போற திருவோண திருநாளுக்கான கொண்டாட்டங்களுக்கான ஒரு சின்ன ரிஹர்சலா இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிளான்ஸ் அப்படியே கற்பனை பண்ணி நிகழ்ச்சியில சொல்லுங்க. ஏத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல், இது உங்கள் குமரி பண்பலை 101 இதில் தென்குமரி தேநிலை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நாள் நல்ல நாளாக, இனிமையான நாளாக, நாம் நினைக்கும் அனைத்து நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துதலுடன் இன்னைக்கு நிகழ்ச்சியை வாய்ந்த பண்ணிக்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பி சபரி, பொன்னிலா, பிரதாப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: Position on two stanza, Vande Mataram reports Indian Express. Shah targets Congress and Vande Mataram, headlines the Pioneer. Almost all newspapers carry the story of former MP Sajjan Kumar passing away at a city hospital. The Hindustan Times says 42 years after anti-Sikh riots, Sajjan Kumar dies serving life term. And finally, a story in the Tribune says that Gandhi's 688 handwritten notes to freedom fighter Anand Dhingorani has fetched a record 16.2 crores in action. And with that, it's back to you, Pramod.
1: And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi chairs third high-level meeting with secretaries to Government of India, urges to break silos and adopt long-term vision for country's future. Union Home Minister Amit Shah criticizes Congress Working Committee's decision to sit.
2: கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கம் சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
5: சைபால்.
8: தர்மம் தலை காக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக? எல்லாரும் தலையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காகவா? அப்படி இல்லை, ஒருத்தர் செய்யற தர்மம் அவர் தலைமுறையையே காப்பாத்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஒரு 10 காசு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஊரு பூரா அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேரு தர்மம் இல்லை, விளம்பரம். பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார், நாம அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுறோம்னா அவரோட பசி தீரணுங்கிறது தான் நம்ம நோக்கமா இருக்கணும். அவர் கூடவே நாம உட்காந்து சாப்பிட்டு அதை போட்டோ பிடிச்சி விளம்பரப்படுத்தணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நோக்கம் வேறன்னு அர்த்தம். தர்மம் பண்றவருக்கு கர்வம் இருக்கக்கூடாதுங்கிற கருத்தை புராணங்களே வலியுறுத்தி இருக்குது. தர்மரை பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் ஏழை எளியவர்கள் மேல இரக்கம் கொண்டவர், தாராளமா தர்மம் செய்யறவர். அப்பேற்பட்ட தர்மபுத்திரருக்கே ஒரு சமயம் ஈகை குணத்தை பத்தி லேசா கர்வம் வந்துட்டு தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை புரிஞ்சுக்கிட்டார். சரி, இவரை இப்படியே விட்டுறக்கூடாது, கொஞ்சம் திருத்தி நல்வழிப்படுத்தணும்னு முடிவு பண்ணார். ஒரு நாள் வந்தார், தர்மரை பார்த்தார். வாயன் அப்படியே கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு வழக்கம் போல கூப்பிட்டார். தர்மரும் உடனே புறப்பட்டார். ரெண்டு பேருமா சேர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ பாதாள லோகத்தை மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். மகாபலி தான தர்மம் பண்றதுல ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட இருந்த விருந்தோமல் பண்பை உலகம் பூரா பாராட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் தர்மபுத்தரும் பாதாள லோகத்தில் உள்ள ஒரு தெருவழியாக அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. தர்மர் ஒரு வீட்டுக்கு போய் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன்னு கேட்டார். அந்த வீட்டுக்காரம்மா ஒரு தங்க கிண்ணத்தில் தண்ணி கொண்டுகிட்டு வந்து கொடுக்குது. வாங்கி குடித்தார். குடிச்சுட்டு வெறும் கிண்ணத்தை திருப்பி கொடுத்தார். அந்த அம்மா அதை திருப்பி வாங்க மாட்டேன்னுட்டாங்க. ஐயா, எங்க நாட்டில் ஒரு தடவை கொடுக்கறத திருப்பி வாங்கறது பழக்கம் இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு தடவை உபயோகப்படுத்தினா அது தங்கமாக இருந்தால் கூட அதை தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படின்னாங்க. தர்மருக்கு ஆச்சரியமாக போச்சு. அந்த நாட்டு மக்களோட செல்வ செழிப்பை புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தர்மரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் புறப்பட்டு நேராக மகாபலி ராஜாவோட அரண்மனைக்கு போனாங்க. ராஜா கிட்ட தர்மரை அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீ கிருஷ்ணர். அரசே, இன்னைக்கு தர்மபுத்திரரை தங்கள் ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். இவர் தான தர்மங்கள் செய்கிறதுல ரொம்ப புகழ் பெற்றவர். ஒவ்வொரு நாளும் இவர் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் அப்படின்னார். இதை கேட்ட உடனே மகாபலி என்ன பண்ணார் தெரியுமா? உடனே தன்னோட 2 காதையும் கையால் புத்திக்கிட்டார். நீங்கள் சொல்ற அந்த செய்தி என் காதில் விழ வேணாம், என்கிட்ட அதை சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி நான் கேட்டுக்கிட்டு இருக்க தயாரா இல்லை. இங்கே என்னுடைய ராஜ்யத்தில் நான் தானம் கொடுக்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், அதை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடைக்கல. அந்த நிலைமையில் யாருமே இல்லை. ஆனால் நீங்களோ தர்மர் தினம் 500 பேருக்கு அன்னதானம் பண்றதா சொல்றீங்க. அப்படின்னா அவரோட ராஜ்யத்தில் 500 ஏழைகள் இருக்கிறதாக அர்த்தம். அதிலிருந்தே அவர் எப்படி ஆட்சி புரிகிறாருங்கிறது நல்லா புரியுது. அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் மகாபலி சக்கரவர்த்தி. அதை கேட்டதும் தர்மருக்கு வெக்கமா போயிட்டுது, தலை குனிஞ்சார். அங்கிருந்த கர்வமும் போயிட்டுது.

0: இந்த கதையை சுவாமி ஒருத்தர் எடுத்து சொல்லியிருக்கிறார். எதுக்காகன்னா, தர்மம் கர்வத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நம்மள சில பேர் பிள்ளைங்களுக்கு தர்மர்னே பேர் வைப்பாங்க, அப்படியாவது தர்ம சிந்தனை வரட்டுமேங்கிறதுக்காக. ஒரு பெரியவருக்கு அஞ்சு பிள்ளைங்க, அஞ்சு பிள்ளைங்களுக்கும் பஞ்சபாண்டவர்கள் பெரிய வச்சார், அவங்க மாதிரியே வாழணுங்கிறதுக்காக. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பெரியவரை கடத்தருவில் பார்த்து ஒருத்தர் கேட்டார், என்ன பெரியவரை உங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னார். பஞ்சபாண்டவர்கள் பேர் அவங்களுக்கு வச்சேன், பேருக்கு தகுந்த மாதிரியே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னார் பெரியவர். அப்படியான்னார் இவர், ஆமா சொத்து பூரா சூதாட்டத்திலே விட்டுட்டாங்க அப்படின்னார் அந்த பெரியவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மாஷா பர்னிச்சர்லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: நேரம் இப்பொழுது காலை மணி 8:36.
8: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
7: குட் மார்னிங் நேயர்களே,
8: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை மூரல். மூரல் அப்படின்னா பற்கள் அப்படின்னு அர்த்தம். இதற்கான உதாரண வாக்கியம் இதோ.
7: மூரல் மூறுவலால் அப்படின்னா ஒளிரும் பற்களை உடைய சிரிப்பை கொண்ட பெண் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட் சக்சிங்ட். SUCCINCT சக்சிங்ட் அப்படின்னா சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் சொல்வதே சக்சிங்ட் அப்படின்னு சொல்றோம்.
8: இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தி மேனேஜர் கேவ் எ சக்சிங்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த நியூ பிளான். அதாவது மேலாளர் புதிய திட்டத்தை பற்றி சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கி கூறினார் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். சோ இதுல இருந்து சக்சிங்ட் அப்படின்னா பிரீஃப் அண்ட் கிளியர்லி எக்ஸ்பிரஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு அழகான ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, நாம பால் காய்ச்சி கொஞ்ச நேரமா அதை ஆற விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல அப்படியே ஒரு லேயர், ஒரு பாலாடை ஏடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது படிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு அதை எடுத்து சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஆனா அது வந்து ரொம்பவே சத்து நிறைஞ்சது. சோ இந்த ஏடு எப்படி படியுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம சயின்ஸ் செக்மெண்ட்ல தெரிஞ்சுக்க போறோம்.
7: பால் அப்படிங்கறது வெறும் தண்ணி மட்டும் கிடையாதுங்க, அதுல கொழுப்பு, புரதம், முக்கியமா காசின் அப்படிங்கிற நீர்ச்சத்து எல்லாமே கலந்திருக்கு. பால நாம நல்லா காய்ச்சறப்ப அதுல இருக்கக்கூடிய நீராவி மேல எழும்பி போக முயற்சிக்கும். அதே நேரத்துல சூடு தாங்காம பால்ல இருக்கக்கூடிய புரதமும் கொழுப்பு சத்தும் உருகி மெல்ல மெல்ல மேல மிதக்க ஆரம்பிக்கும்.
8: மேல எழும்பின அந்த நீராவி இந்த கொழுப்பு புரத படலத்துல சிக்கி காத்தோட சேர்ந்து ஆறு வரும்போது ஒரு மெல்லிய படலமா மாறுது. அதுதான் நாம பால் ஏடு அப்படின்னு சொல்றோம். காய்ச்சாத பால்ல கொழுப்பும் புரதமும் ஒன்னா பிணைஞ்சு சீரா கலந்திருக்கும். அதை நாம சூடுபடுத்தாத வரைக்கும் அந்த நீராவியும் உருவாகாது.
7: அதனால காய்ச்சாத பால்ல கண்டிப்பா பால் ஏடு வரவே வராது. ஆனா பச்சை பால ரொம்ப நேரம் அசையாம அப்படியே வச்சோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு மட்டும் தனியா மேல மிதக்கும். அத மில்க் கிரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பால் ஏடு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நாம பால காய்ச்சினாதான் அந்த பால் ஏடு வரும். இன்னைக்கு புதுசா நாம 3 விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
8: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
9: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
10: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
9: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: ஏத்திக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் குமரி பண்பலை 120 கேட்டுட்ருக்கீங்க. நம்ம பண்பலையில் இனி கேகே எக்ஸ்பிரஸ் ஃபிலிமெட்ஸ் ஆரம்பிக்கிறது. நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் வாலி வரிகளில் உருவான பாடல் காதல் தேசம் திரைப்படத்திற்காக.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
2: வருகின்ற இந்த பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக தேவா இசையில் வைரமுத்து வரிகளில்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

0: ஆசை திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல் ஹலில் பாடல் கேட்டோம்.
1: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

நமக்கு மணி பண்பலை 101 இன்னைக்கு பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் திருவோண திருநாளும் வந்தல்லோ, திருவோண பண்டிகை சீக்கிரமா வரப்போகுது, இதற்கான ஏற்பாடுகள் எப்படி, இந்த பண்டிகை எப்படி எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சொல்லுங்க.

திருவோண திருவிழா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக திருவோண திருவிழாவை ரிஹர்சல் பண்ணிக்கலாமா இந்த நிகழ்ச்சி மூலமா? நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 2602240 மற்றும் ஒரு 2907722 அலைபேசி எண் 8933257309 இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிரிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. கேகே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பி சபரி, பொன்னிலா பிரதாப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்வாய்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:03. உங்கள் கனவுகளை பின்தொடர ஒருபோதும் அஞ்சாதீர்கள். தைரியம்தான் வெற்றிக்கான திறவுகோல். இந்த சிந்தனையோடு உங்கள் அபிமான வசந்த அழைப்பு நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை, அது மெல்லி செய்யோ, தொழில் செய்யோ, நாட்டுப்புற இசையோ, கர்நாடக இசையோ, எந்த பாடலா இருந்தாலும் காலை பொழுதை உற்சாகமாக்கும் இனிய பாடல்களாக கேட்டு மகிழுங்கள். அழகான பாடல்களை ஆசையோடு கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது குமரி பண்பலையின் அலைபேசி எண்கள் 2602-240-2922, இணைப்பு எண் 0-462, அலைபேசி எண் 8903-2-57039. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்தரலாம். வணக்கம்.

நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் போடலாம் உங்களுக்காக? மின்சார கண்ணா, மின்சார பூவே வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக, கேட்டு ரசிக்கலாமா? நன்றி நன்றி.

முதல்ல வந்து நேயர் இணைப்பு துண்டாயிடுச்சு, அடுத்து யார் வராங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம், யார் சார்? வேப்பன்குளம் மாரியப்பன் சார், சொல்லுங்க என்ன பாடல் முதல்ல?

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி EMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
6: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அடுத்த நேராக யார் வராங்க அப்படின்னு பாத்துலாம். வணக்கம். ஆமா வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க? சரி, பொண்ணு ஊருக்கு புதுசு. அந்த புது பொண்ணு என்ன பாட்டு கேக்குறாங்க? சோலை குயிலே. பொண்ணு ஊருக்கு புதுசுல இருந்து சோலை குயிலே காலைக்கதிரை. சரி, உங்களுக்காக அந்த காலை நேரத்துல ஒரு அழகான பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா?
7: ரசிக்கலாம் மேடம்,
6: நன்றி.

0: அன்பார்ந்த எஸ்பிஐ பாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிழக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் எஸ்பிஐ.
1: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: வெஸ்பா ஏப்ரல்ல இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
1: உடனடி டெலிவரி,
2: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
1: தொடர்புக்கு
2: சூர்யா ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:19 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நேயர் விருப்ப நேரலையாக நேர்களின் பங்களிப்போடு இணைப்பில் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
4: மணிகண்டன், செட்டியார் மடம்.
3: சரி, சொல்லுங்க. காலி பொழுதில் அழகான ஒரு பாடல், என்ன பாடல் கேட்கலாம்?
4: மிஸ்டர் பாரத் படத்திலிருந்து காத்திருந்து கதவை திறந்து உள்ளுக்கு வாரி, அந்த பாடல்.
3: பாடல் கேட்க ரெடியா இருக்கிறீங்க? நன்றி நன்றி. இணைப்பு
4: நன்றி நன்றி.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தான்?
1: நான் தான்.

0: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV, மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 crore வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
8: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
9: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
8: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
7: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
8: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
9: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
10: பொதுநலன்
11: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
12: நேர்களை, இன்று காலை 10:02 இளைஞரல் நிகழ்ச்சியில் உயர்ந்த எண்ணங்களால் உயர்வோம் கருத்துக்கோவை கேட்கலாம். 11:02 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் கதைகளின் நாயகிகள் பகுதி 2, பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் உரையாடுகிறார் பொன்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு ரசியுங்கள். நேரம் 9:28, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. வசந்த அழைப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வரும் நேயர், ஹலோ, வணக்கம்.
13: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
12: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
13: புன்னைநகர் ஜெய ஜெயக்குமார். படம் வந்து சத்யவான்.
12: சத்யவான்
13: பாடல் வரி கவிஞர் வாரி, இளையராஜா பாடிவர் மனசித்ரம்.
12: சரி,
13: கண்மணி பொன்மணி பொன்மணி அப்படி,
12: கண்மணி கண்மணி பொன்மணி பொன்மணி. இந்த பாடல் உங்களுக்காக இதோ வந்துகிட்டே இருக்கே, கேட்டு ரசிக்கலாமா? நன்றி,
13: ரொம்ப நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
2: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
5: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
4: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
6: இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் வட்டவளை ஆரம்ப

0: சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் கே கனக சபாபதி அவர்கள். பிணையில்லா பெருவாழ்வு வாழ கேட்போம், நலமாய் வாழ்வோம். இது வசந்த அழைப்பு. உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 இணைப்பில் வரும் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஐயா வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: குலசேகரம், கன்னியாகுமரி மாவட்டம் மேடம்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: திரைப்படம் வந்து பாடல் மாதாவின் கோவிலில் என்று தோணக்கூடிய பாடல். காரை அம்மா பாடியிருப்பாங்க, காரகுயில் மறைந்த பாடல், திருநெனி பாடகி.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல்.
1: பாடல் இந்த ஆலய திருவிழாக்கள், குறிப்பாக வேளாங்கண்ணி ஆண்டு
0: நன்றி ஐயா, நன்றி. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: ஐயோ, ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை, 101.
8: நேரம் 9:42.
9: அம்மா போல பக்குமான பண்பிலை, இது உங்கள் குமரி பண்பிலை 101.
8: நேர்களை, நம்ம குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறோம். வசந்த் அடைப்பு நிகழ்ச்சியின் அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
10: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கிறோம். ஏன், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
10: நல்லா இருக்கு மேடம். நான் கருங்கல் பாலூர்ல இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் ஒருதா இன் சபதம் பாடல் சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது, இந்த மனசு தவிக்குது, கண்ணால தானே இந்த காதல் வளருது, இந்த காதல் வளருது, உள்ளமோ
8: நீ
10: உதடுதான் மறைக்குது. அந்த இனிமேல பாடலாம்
8: பாடல் கேட்கலாம். நன்றி.

0: பகல் ஒன்று பத்துக்கு ஹாய் சிநேகிதியே, இதில் திருவோண திருநாளும் வந்தலோ நேர்லை நிகழ்ச்சி. திருவோணத்தோட பத்து நாள் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. அத்தப்பூ கோலத்தோட தொடங்கி இருக்கு. தினமும் வாசல்ல பூக்களின் கோலமும் அலங்கரிக்கப்பட்ட அழகான ஊஞ்சல் விளையாட்டுமா களைக்கட்ட தொடங்கி இருக்கு. கலாட்டாவா திருவோண திருநாள். திருவோணத்தோட பத்தாவது நாள் கொண்டாட்டத்திற்கு முன்னதா ஒரு சின்னதா ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறோம். உங்க வீட்டுக்கு திருவோணத்தை வரவேற்க என்னென்ன முன்னேற்பாடுகளை பண்ணிருக்கீங்க, எப்படி திருவோணத்தை வரவேற்க போறீங்க, எப்படி கொண்டாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசிகள் 2602420279 இணைப்பு 04652 அலைபேசி எண் 8903257309. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனி காலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாவம்.
0: முள்ளக்காடுல இருந்து கேக்குறீங்க, உங்களுக்கு நிகழ்ச்சிகள் அங்க வந்து தெளிவா கேக்குதா? குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு. உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகள் இருக்கு. நம்ம குமரி பண்பலை 101 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, சரிங்களா? கொட்டி கிடக்குது செல்வங்கள் பூமியிலே. சரி, உங்களுக்காக அந்த செல்வத்துல ஒரு செல்வமா இசை செல்வம் வந்து கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. மகனோ மகளோ தந்தைக்கும் தாய்க்கும் ஆற்றக்கூடிய உதவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்களை பெற பெற்றோர் என்ன தவம் செஞ்சாங்களோ அப்படின்னு ஊர் சொல்றது தான். அப்படி தவமிருந்து பெற்று வளர்த்த தாய் தந்தையர் வயதாகி மூத்த குடிமக்கள் அப்படின்னு இளமை முடிந்து முதுமை தொடங்கும் போது ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி சின்ன குழந்தைங்களா பிஹேவ் பண்ணக்கூடிய நம்மளுடைய தாய் தந்தையரை பெற்றோரை எப்படி நம்ம பாதுகாக்க போறோம், எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கான அரவணைப்பை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில பேசலாம். இன்று பிற்பகல் 3-2 தேநீர் நேரத்தில் வாராய் தோழி நேரலை நிகழ்ச்சி. இதில் வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-2902-7 அலைபேசி எண் 8903-2575-739. குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்து வரும் நேயர் ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கிருஷ்ணகிரிலிருந்து பாஸ்கர் பேசுறேன்
0: மேடம். ஐயா சொல்லுங்க.
1: தேவரமன் படத்துல இருந்து காந்து போட்டு சந்தன போட்டு
0: அப்படி போடுங்க
1: வச்சுக்கோ அந்த பாட்டு.
0: அப்படி பாட்டு கேட்கும் போதே அப்படி ஒரு உற்சாகம் இருக்குது. பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

கொழுப்படுத்தா, அடுத்தவன் வர கொழுப்புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப.

0: உங்கள் விருப்பமாக இனி பாடல்களோடு வளம் வந்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி நேர்களை இணைப்பில் ஒரே ஒரு தோழி தான் பங்கேற்று பேசினாங்க. தோழியரை வசந்த அழைப்பு நேரலை நிகழ்ச்சியில் இணைப்பு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? காலையில் கிச்சன் வேலையில் பிஸி ஆயிட்டீங்க அப்படி தானே? கவலையப்படாதீங்க, உங்களுக்காகவே காத்திருக்கு பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே, என்ன டாபிக்ல பேசலாம்? திருவோண திருநாளும் வந்தல்ல, ஓண திருவிழாவோட 10 கொண்டாட்டம் ஆரம்பிச்சு சூப்பராக களைகட்டி போய்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச காத்திருங்க. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே.
1: இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளுக்கான திறமையான வீரர்களை கண்டறியும் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மேகதாது அணை கட்ட

0: சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,579 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். உதகை அருகே மேலூர் அரைகட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:03. இளஞ்சாரல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன்,
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல் சுங்கான் கடை நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: தென் தமிழக முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்,
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
9: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை,
10: வெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம் குறைந்த வட்டி,
9: உடனடி டெலிவரி,
10: அப்டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
9: தொடர்புக்கு
10: சூர்யா ஆட்டோஸ் நாகர்கோவில் மார்த்தாண்டம் திருவனந்தபுரம் கொல்லம், மொபைல் நம்பர் 9442104329.
11: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
12: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
11: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: இளஞ்சாரல் வணக்கம் நேயர்களே, மற்றவர்களை மதிக்க பழகும் போதுதான் கல்வியோட பயனை நாம அடைகிறோம். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? எண்ணமே எல்லாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நம்மளோட மனம் எப்போது நேர்மறையான எண்ணங்களால நிறைந்திருக்கோ அப்போ நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி நம்மளோட மனம் எப்போதும் நேர்மறை எண்ணங்களால நிறைந்திருக்க நாம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். உயர்ந்த எண்ணங்களால் உயர்வோம் அப்படிங்கிற தலைப்புல கல்லூரி மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நேயரா நிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
13: வணக்கம். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவனுடைய பணமோ பொருளோ பதவியோ அழகோ அல்ல, அவனுடைய எண்ணங்கள் தான். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும், நல்ல செயல்கள் நல்ல பழக்கங்களை உருவாக்கும், நல்ல பழக்கங்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். ஒரு சிறிய விதை மண்ணு

0: உள்ளுக்குள் புதைக்கப்படுகிறது. அது இருளில் இருந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் முளைத்து பெரிய மரமாக வளர்கிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நாமும் உயர முடியும். உலகத்தில் சாதனை படைத்த எல்லா மனிதர்களும் சாதாரண மனிதர்கள்தான். ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் மட்டும் சாதாரணமாக இருக்கவில்லை. என்னால் முடியும், நான் வெற்றி பெறுவேன், நான் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைகள் தான் அவர்களை உயரத்திற்கு அழைத்து சென்றன. ஒரு மாணவன் என்னால் படிக்க முடியாது என்று நினைத்தால் அவனால் வெற்றி பெற முடியாது. ஆனால் நான் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று நினைத்தால் அந்த எண்ணமே அவனுக்கு புதிய உற்சாகத்தை அளிக்கும். அதனால் நம் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களையே வளர்க்க வேண்டும். இன்றைய உலகில் பலர் பிறரை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். சிலர் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம் போன்ற எதிர்மறை சிந்தனைகளில் வாழ்கிறார்கள். இவை அனைத்தும் நம்முடைய மன அமைதியை கெடுத்து வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து செல்கின்றன. ஆனால் அன்பு, கருணை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை போன்ற உயர்ந்த எண்ணங்கள் நம்மை மனிதநேயமுள்ள நல்ல மனிதர்களாக மாற்றுகின்றன. நாம் பேசும் வார்த்தைகளும் நம் எண்ணங்களின் பிரதிபலிப்பும் தான் இனிமையாக பேசுபவரின் மனமும் இனிமையாக இருக்கும். பிறரை ஊக்கப்படுத்துபவர்தான் உயர்வார். அதனால் எப்போதும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல எண்ணங்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டும். உயர்ந்த எண்ணங்கள் நம்மை மட்டும் உயர்த்தாது, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் உயர்த்தும். வீட்டில் பெற்றோருக்கு மரியாதை கொடுப்பதும், ஆசிரியர்களை மதிப்பதும், நண்பர்களிடம் அன்பாக இருப்பதும் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவும் உயர்ந்த எண்ணங்களின் வெளிப்பாடாகும். வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் மனம் தளரக்கூடாது. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான ஒரு பாடம். நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் தடைகளை பார்த்து பயப்பட மாட்டார்கள், அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்வார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இன்று நான் நல்லதை நினைப்பேன், நல்லதை பேசுவேன், நல்லதை செய்வேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு சிறிய முடிவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் இந்த உலகில் வாழ்வது நமக்காக மட்டுமல்ல, பிறரின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றும் மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு அன்பான செயல், இவை அனைத்தும் உயர்ந்த எண்ணங்களிலிருந்துதான் பிறக்கின்றன. வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் முதலில் நம் எண்ணங்கள் உயர வேண்டும். நம் மனதில் நல்ல சிந்தனைகளை விதைப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், தன்னம்பிக்கையை வளர்ப்போம். அப்பொழுது நமது வாழ்க்கை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ள சமுதாயமும் உயர்வடையும். எண்ணம் போல் வாழ்க்கை என்ற பொன்மொழியை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வோம். உயர்ந்த எண்ணங்களை மனதில் நிறுத்தி உயர்ந்த செயல்களை செய்து உயர்ந்த மனிதர்களாக வாழ உறுதியேற்போம். உயர்ந்த எண்ணங்களால் உயர்வோம், உயர்ந்த செயல்களால் உலகை உயர்த்துவோம்.
1: மனிதநேயம் உள்ள மனிதர்கள் உயர்ந்தவர்களா இருக்காங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா ஷாலு அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் வாழ்க்கையை உருவாக்குவது அவனது எண்ணங்களே. நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களுக்கு வழிவகுக்கும். நல்ல செயல்கள் நல்ல பழக்கங்களை உருவாக்கும். நல்ல பழக்கங்கள் உயர்ந்த வாழ்க்கையை அமைத்து தரும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். உண்மையாக வாழ வேண்டும். கடினமாக உழைக்க வேண்டும். அன்பு, கருணை, ஒழுக்கம், நேர்மை, பொறுமை போன்ற நல்ல பண்புகளுடன் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களே உயர்ந்த எண்ணங்கள் ஆகும். இவ்வாறான எண்ணங்கள் மனிதனை நல்ல பாதையில் நடத்துகின்றன. உயர்ந்த எண்ணங்களின் அவசியம். ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது சிந்தனையை பொறுத்தே அமைகிறது. நேர்மையான எண்ணங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கின்றன. எதிர்மறை எண்ணங்கள் மனச்சோர்வையும் தோல்வியையும் ஏற்படுத்துகின்றன. உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள். உயர்ந்த எண்ணங்கள் மன அமைதியை அளிக்கின்றன. அவை நல்ல நட்புகளையும் நல்ல பழக்கங்களையும் உருவாக்குகின்றன. பிறரின் நலனில் அக்கறை கொள்ளும் மனப்பான்மையை வளர்க்கின்றன. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க செய்கின்றன. நல்ல எண்ணங்களால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். நாடும் வளம் பெறும்.

0: மாணவர்கள் நாட்டின் எதிர்கால தூண்கள். அவர்கள் உயர்ந்த லட்சியங்களுடன் கல்வி கற்க வேண்டும். நேரத்தை மதிக்க வேண்டும். ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதிக்க வேண்டும். கடின உழைப்பு, விடாமுயற்சி, ஒழுக்கம் ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் கல்வியிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும். நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். சிறந்த மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை அறிய வேண்டும். நல்ல நண்பர்களுடன் பழக வேண்டும். தினமும் நல்ல சிந்தனைகளை மனதில் பதிய செய்ய வேண்டும். கோபம், பொறாமை, வெறுப்பு போன்ற தீய எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். யோகா, தியானம் போன்றவற்றின் மூலம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். மனிதன் எப்போதும் உயர்ந்த சிந்தனைகளையே மனதில் கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் மக்களின் சிந்தனையை பொறுத்தது. ஒவ்வொருவரும் நேர்மையாகவும் பொறுப்புடனும் செயல்பட்டால் ஊழல், அநீதி போன்றவை குறையும். அன்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம் வளர்ந்து சமுதாயம் அமைதியாக இருக்கும். உயர்ந்த எண்ணங்களை கொண்ட மனமே உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும். மனிதனின் எண்ணங்களை அவனது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. நல்ல எண்ணங்கள் மனதில் விதைக்கப்படும் விதைகளை போன்றவை. அவை நாளடைவில் நல்ல செயல்களாக வளர்ந்து வெற்றியின் கனிகளை அளிக்கின்றன. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஒழுக்கம் போன்ற உயர்ந்த எண்ணங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிறந்த லட்சியம் இருக்க வேண்டும். லட்சியம் இல்லாத வாழ்வு திசை காட்டி இல்லாத கப்பலை போன்றது. மருத்துவர், ஆசிரியர், விஞ்ஞானி, விவசாயி அல்லது சமூக சேவகர் என எந்த துறையில் இருந்தாலும் உயர்ந்த நோக்கத்துடன் செயல்படுபவர்கள் சிறந்த சாதனையாளர்களாக ஆகின்றனர். நல்ல எண்ணங்கள் நல்லொழுக்கத்தை உருவாக்குகின்றன. நேர்மை, அன்பு, கருணை, பொறுமை, பணிவு போன்ற பண்புகள் மனிதனை உயர்ந்தவராக மாற்றுகின்றன. ஒழுக்கமுள்ள மனிதர்கள் குடும்பத்திற்கான சமுதாயத்திற்கும் பெருமை சேர்க்கின்றனர். வாழ்க்கையில் அனைவரும் சவால்களும் தோல்விகளும் வரும். ஆனால் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முயற்சி செய்கிறார்கள். விடாமுயற்சி வெற்றிக்கு அடித்தளம் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் மனிதனின் உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். ஏழைகளுக்கு உதவுதல், மரக்கன்றுகள் நடுதல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், இரத்த தானம் செய்தல், கல்வி உதவி செய்தல் போன்ற சமூக பணிகள் நல்ல எண்ணங்களின் வெளிப்பாடாகும். ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி அதன் உறுப்பினர்களின் நல்ல சிந்தனையில் உள்ளது. அன்பு, புரிதல், விட்டு கொடுத்தல், மரியாதை ஆகியவை குடும்பத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் வளர்க்கின்றன. நல்ல குடும்பங்களே நல்ல சமுதாயத்தை உருவாக்குகின்றன. இன்றைய இளைஞர்கள் நாளை இந்தியாவின் எதிர்காலம். அவர்கள் தொழில்நுட்ப அறிவுடன் மட்டுமல்லாமல் நல்ல பண்புகளுடனும் வளர வேண்டும். தீய பழக்கங்கள் போன்றவற்றிலிருந்து விலகி கல்வி, உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும்.
1: உயர்ந்த எண்ணங்களை கொண்ட மனமே உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா உயர்ந்த எண்ணங்களால் உயர்வும் அப்படிங்கிற தலைப்புல ஜெஷ்மா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
2: அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன். ஒரு வீட்டை கட்டுவதற்கு முன் என்ன செய்வார்கள்? முதலில் ஒரு வரைபடம் வரைவார்கள். அது போலத்தான் நம் வாழ்க்கையிலும் முதலில் நம் மனதில் தோன்றும் எண்ணங்களில் தான் உருவாகிறது. நம் எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நம் வாழ்க்கையும் நல்ல பாதையில் செல்லும். எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் நம் முன்னேற்றமும் பாதிக்கப்படும். அதனால்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். உயர்ந்த எண்ணங்கள் என்பது பணக்காரராக வேண்டும் அல்லது பெரிய பதவியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது மட்டுமல்ல, நல்ல மனிதராக வாழ வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், உண்மையாக நடக்க வேண்டும், யாருடைய மனதையும் காயப்படுத்த கூடாது, தோல்வி வந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்று நினைப்பது உயர்ந்த எண்ணங்கள் தான். வாழ்க்கையில் அனைவருக்கும் சவால்கள் வரும். ஆனால் அந்த சவால்களை பார்த்து பயப்படுகிறவர்கள் பாதியிலேயே நின்று விடுகிறார்கள். அதையே ஒரு வாய்ப்பாக பார்க்கிறவர்கள் வெற்றியை அடைகிறார்கள். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் திறமையில் அல்ல, மனதில் இருக்கும் எண்ணங்களில் தான். ஒரு விதையை மண்ணில் விதைத்தால் அது உடனே மரமாக மாறுகிறது. தினமும் தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாத்தால்தான் அது நிழல் தரும், மரமாக வளரும். அதுபோல நல்ல எண்ணங்களையும் தினமும் வளர்க்க வேண்டும். நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். நல்ல மனிதர்களுடன் பழக வேண்டும். ஊக்கம் தரும் விஷயங்களை கேட்க வேண்டும். அதுபோலத்தான் நம் மனமும் உயர்ந்த சிந்தனைகளால் நிரம்பும். நண்பர்களே, நாம் பேசும் வார்த்தைகளும் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஒரு இனிய

0: வார்த்தை சோர்வாக இருக்கும் ஒருவருக்கு நம்பிக்கை கொடுக்கலாம். ஒரு பாராட்டு ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். அதுபோல் நம் கடுமையான வார்த்தை ஒருவரின் மனதை உடைக்கவும் முடியும். எனவே நம் எண்ணங்களும் நம் வார்த்தைகளும் நம் செயல்களும் எப்பொழுதும் நேர்மையாக இருக்க வேண்டும். இன்றைய உலகில் பலர் என்னால் முடியாது, நான் தோத்து விடுகிறேன், எனக்கு அதிர்ஷ்டமில்லை என்று நினைத்து தங்களை தாங்களே பின்தள்ளிக் கொள்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னால் முடியும், நான் முயற்சி செய்வேன் என்று நினைத்து பாருங்கள். அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் உயரமாக வளர வேண்டும் என்றால் முதலில் நம் எண்ணங்களை உயரமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உயர்ந்த எண்ணங்களையே உயர்ந்த செயல்கள் உருவாக்குகின்றன, உயர்ந்த செயல்களே உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்குகின்றன. எனவே நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், உயர்ந்த எண்ணங்களால் உயர்வோம்.
1: நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என நினைப்பதே உயர்ந்த எண்ணம் தான் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: வணக்கம். மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிப்பது அவனுடைய எண்ணங்களே ஆகும். நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும். நல்ல செயல்கள் நல்ல பழக்கங்களாக மாறும். நல்ல பழக்கங்கள் நமது வாழ்க்கையை உயர்வடைய செய்யும். எனவே உயர்ந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறவர்கள் முதலில் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவரின் எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் அவர் எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்வார். தோல்வி வந்தாலும் அதை வெற்றிக்கான படிக்கட்டாக கருதி முன்னேறுவார். ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் மனதை பலவீனப்படுத்தி முன்னேற்றத்தை தடுக்கின்றன. உயர்ந்த எண்ணங்கள் என்பது வெறும் பெரிய கனவுகளை காண்பது மட்டுமல்ல, பிறருக்கு உதவ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும், சமூக நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் போன்ற நல்ல சிந்தனைகளும் உயர்ந்த எண்ணங்களே ஆகும். இத்தகைய எண்ணங்கள் மனிதனை நல்ல குடிமகனாகவும் சிறந்த மனிதராகவும் உருவாக்குகின்றன. வரலாற்றில் பல சாதனையாளர்கள் உயர்ந்த எண்ணங்களால் உயர்ந்துள்ளனர். அவர்கள் தங்களின் இலக்கை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்தனர். பல தடைகள் வந்தபோதும் தன்னம்பிக்கையை இழக்காமல் முன்னேறினர். அவர்களின் வெற்றிக்கு பின்னால் இருந்த மிக பெரிய சக்தி அவர்களின் உயர்ந்த சிந்தனைகளே ஆகும். மாணவர்களாகிய நாம் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல நண்பர்களுடன் பழக வேண்டும், நல்ல செயல்களை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட வேண்டும். அப்போது நமது மனமும் அறிவும் வளர்ச்சியடையும். உயர்ந்த இலக்குகளை அடைய நமக்கு வழி கிடைக்கும். எனவே நாம் அனைவரும் எதிர்மறை சிந்தனைகளை விலக்கி நேர்மறை மற்றும் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வோம். உயர்ந்த எண்ணங்களால் நமது வாழ்க்கையையும் சமூகத்தையும் நாட்டையும் உயர்த்துவோம்.
1: சாதனையாளர்கள் எல்லோருமே உயர்ந்த எண்ணங்களால் உயர்ந்தவர்கள் தான் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
1: மனிதநேயம் உள்ள மனிதர்களே உயர்ந்தவர்கள் அப்படின்னு, நல்ல மனிதரா வாழ வேண்டும் என்று நினைப்பதே உயர்ந்த எண்ணம் தான் அப்படின்னு கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு ஜி எம் தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா. இளஞ்சாரல்
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
8: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
10: AMP Furniture. AMP
11: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
12: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
13: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
14: அப்பல்லோ கிளினிக், வெட்டூரணி மடம், நாகர்கோவில். 2330

0: 4666.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும்

0: some uncle.
1: That's right.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குவரி பண்பலை நூற்று ஒன்று பண்பலையில் இனி கேட்கலாம்.
3: மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக இ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.

0: தேன் அவள் மாம்பழம் வேண்டுமென்றாள். மீனாட்சி மீனாட்சி.
1: அடாடா அடாடா, அதே குரல் அதே பாவம். மாமா எம்புட்டு நாளாச்சு உங்க பாட்டை கேட்டு. பாடுங்க மாமா பாடுங்க.
0: டேய் சும்மாறா மாப்ள. மீனாட்சி மீனாட்சி.
1: என்ன மாமா, உங்க இசையனும் இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள் மாமா.
2: வாங்க வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா?
0: ஞானப்பழத்தை பிழிந்து ரசமன் பொடு நான் உண்ணவும் கொடுத்த நல்ல குடும்ப மனைவி
1: நீ. மாமா குரல் ஏதோ சுமாரா இருந்தா கூட உங்க வயசுக்கேத்த பாட்டு மாமா இது.
2: ஏங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க?
0: மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு யார் வரவை கண்டு வாடியது இன்று.
3: என்னங்க பாகவதர கையில பழக்கூடையோட வந்திருக்கீங்க, யாருக்காவது உடம்புக்கு முடியலையா? ஆமா யார் வந்துட்டு போனா?
2: என்னங்க எல்லா பழமும் வாங்கிட்டு வந்தீங்களா?
0: இந்த இத கொண்டு போய் உள்ளார வையி, அடிக்கடி கைப்பட்டா கணிஞ்சு போயிரும்.
3: தானா கணிகிற பழத்தை ஏன் தடியால அடிச்சு கணிய வைக்கணும்? மீனாட்சி பக்குவமா எடுத்துட்டு போய் உள்ள வை.
1: ஐய் வாழைப்பழம் அக்கா, எனக்கு அந்த சீப்பு அப்படியே கொடுக்க.
0: ஆமா உன் தம்பி இப்பதான் அவனோட ஒரிஜினல் சொரூபத்தை காட்டியிருக்கான். குடு குடு, ஒரு சீப்பு என்ன, இருக்கிற நாலு சீப்பு வாழைப்பழத்தையும் அதுக்கே கொடுத்துரு.
1: மாமா இந்த மறைமுகமா திட்டுற வேலையில அங்கிட்ட வேணாம், நேராவே குரங்குன்னு திட்டி போடுங்க. ஆமா
3: பாகவதரே, எங்க நான் கேட்ட கேள்விக்கு பதிலையே காணும். யாருக்காவது உடம்புக்கு முடியலையா? யாரையாவது ஆஸ்பத்திரியில பாக்க போறீங்களா?
1: பழமொழி ஒரு நிமிஷம். மாமா நான் வாழைப்பழம் கேட்டதுக்கு என்ன திட்டினீங்களே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா?
0: கேளு.
1: வாழைப்பழத்தோளுக்கும் சீப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
0: டேய் கேள்வி கேட்டா அதுல ஒரு அறிவு இருக்கணும், கேக்குறவங்களோட சாமர்த்தியம் தெரியணும்.
3: அப்படி சொல்லுங்க பாகவதரே, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி கேட்கப்படாது.
1: சரி சரி சொல்லுங்க. வாழைப்பழத்தோளுக்கும் சீப்புக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அது என்ன அது சொல்லுங்க.
2: ஏங்க என் தம்பி தான் கேக்குறான்ல, பதில் சொல்லுங்களேன்.
0: நீயே சொல்லிடுற மாப்பிள்ள ஆரம்ப பாண்டி.
1: அப்படி வாங்க வழிக்கு. வாழைப்பழத்தோளு காலை வாரி விடும், சீப்பு தலைய வாரி விடும்.
2: அடே ஆறுமுகம், உன்னோட அறிவே அறிவு தாண்டா. வந்து உங்க மாமாவுக்கு வழுக்க தலை பாரு, அதான் வாரி விடுற சமாச்சாரம் எல்லாம் அவருக்கு பிடிக்காது.
3: ஆறுமுகம், வாழைப்பழத்துக்கும் வாழைப்பழத்தோளுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு பாப்போம்.
1: பம்மலுக்கு சம்பந்தம், சும்மா இரு பழமொழி.
3: ரெண்டு ஒன்னா தான் இருக்கு, ஆனா வாழைப்பழத்தை மனுஷன் சாப்பிடுறான், தோலை மாடு ஆடு சாப்பிடுது.
2: வா மகனே சங்கரபாண்டி. ஏங்க பிள்ளை கூடையில எவ்வளவு கீரைகளை வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா, அத கொஞ்சம் வாங்கித்தான்
4: வையுங்களேன். உழவர் சந்தையில கூட்டம்னாலும் கூட்டம், பெரும் கூட்டம்.
2: ஏப்பா சங்கரபாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தியா?
4: என்ன உழவர் சந்தையே பெரும் கூட்டம், அதுலயும் இந்த கீரை கடை முன்னாடி ரேஷன் கடை மாதிரி கியூ வரிசை வேற, வரிசையில நின்றுதான் வாங்க வேண்டியதா போச்சு.
3: நல்லா இருக்குடி நியாயம், நடுசாமத்துல மாயம் சொன்ன மாதிரில இருக்கு. என்ன மீனாட்சி இந்த கீரைங்கள்லாம் எதுக்கு? உங்க வீட்டுல இருக்கிற மாடுங்களுக்கா?
4: பழமொழி திட்டணும்னா நேர திட்டி போடுங்க, என்னமோ எங்களை எல்லாம் மாடுன்னு சாடமடை ஏன் திட்டுறீங்க?
1: பழமொழி இன்னைக்கு நாங்க முழிச்ச முகரையே சரியில்லை போல இருக்கு. மாமா என்னடானா குரங்குன்னு திட்டாரு, நீ என்னடானா மாடுன்னு.

0: இதெல்லாம் நல்லதுக்கு இல்லாமா?
1: சங்கரா, என்னென்ன கீரை வாங்கிட்டு வந்திருக்க?
2: இந்த மணத்தக்காளி கீரை கிடைச்சிருச்சாப்பா.
1: இது என்னது? அகத்திக்கீரையை வாங்கிட்டு வந்திருக்க.
3: அதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கீரை கடைக்கு போனேன், அந்த அம்மா சொன்ன பேருகள்லாம் என்னன்னு எனக்கு புடிப்படல. பச்சையா இருக்கிற எல்லா அலையிலும் கட்டித்தர சொல்லிட்டேன், அவ்வளவுதான்.
1: இதுவும் நல்லதுக்குத்தான். குளிரிப்பட்டிக்குள்ள வச்சுட்டா அது வாட்டு கிடக்கும் பாரு, கெட்டு போகாம.
4: மீனாட்சி, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. இந்த கீரைக்கு வந்த வாழ்வை பாத்தியா?
1: என்ன சொல்றீங்க பாக்கியத்தம்மா?
4: ஒண்ணும் இல்ல, குப்பையில முளைச்சு கிடக்கிற கீரை கழுதைக்கு குளிர் பெட்டி கேக்குதான்னு சொன்னேன்.
0: என்னது, கீரைய கழுதைன்னு சொன்னீங்களா? பழமொழியமா? நீங்க என்னதான் பழமொழியா பொழிஞ்சு தள்ளுனாலும் பொம்பளைங்கறத சரியா காட்டிவிட்டீங்களே.
3: இதத்தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்களா பழமொழி?
4: சங்கரபாண்டி, பெண் புத்தி பின் புத்தி ஊசி மாதிரி கூர்மையான புத்தி.
1: அட அட அட, எவ்வளவு அற்புதமா விளக்கம் சொல்றீங்க பாக்கியத்தம்மா. ஏங்க, உங்களைத்தானே இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க. எங்க புத்தி பின் புத்தி, கூர்மையான புத்தி.
2: அதான் ஊசி மாதிரி அப்பப்ப குத்திக்கிட்டே இருக்கீங்களாக்க.
0: பழமொழி, இனி உங்களுக்கு பொழப்புக்கு கஷ்டமே இல்ல. பேசாம இங்கு பழமொழிகளுக்கு விளக்கம் அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சு காலத்தை தள்ளிடலாம்.
3: அது சரி, பின் புத்திக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. தையல் சொல் கேளேல், அதாவது பொம்பளைங்க சொல்றத கேட்காதீங்க அப்படின்னு ஔவையாருங்கிற ஒரு பொம்பளை சொல்லிருக்காங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க?
2: சபாஸ்ரா மகனே, நீ தாண்டா புலிக்கு பிறந்த ஆம்பளை சிங்கக்குட்டி.
1: என்னங்க பாக்கியத்தம்மா, இந்த மூணு ஆம்பளைகளும் சேர்ந்து நம்மளை இப்படி கேலி பண்றாங்க?
4: பண்ணட்டும் பண்ணட்டும். சங்கரபாண்டி, நீ ஔவையார் பாட்ட சொன்ன, இந்த பாரதியார் பாட்டு நீ படிச்சிருக்கியா?
3: என்ன என்ன முட்டா நினைக்கிறீங்களா?
0: அப்படி சொல்ற மாப்பிள்ள, மாப்பிள்ள சங்கரபாண்டி பாரதி படத்தை நாலு தடவை பார்த்தவனாக்கும்.
1: அவன் மத்த படங்களை பதினாலு தடவை பாப்பான், இத நாலு தடவை பார்த்ததே பெரிய விஷயமாக்கும்.
0: ஏண்டா மாப்பிள்ள, அந்த பாட்டு எடுத்து விடுறா. மயில் போல பொண்ணு ஒண்ணு, குயில் போல.
2: ஆறுமுகம், அது பாரதியார் எழுதின பாட்டு இல்லப்பா, மேத்தா சார் எழுதினது. இப்ப பாரு, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள்ளார்ந்த பொருள் இல்லையோ.
0: பலே மாமா, பலே பலே பலே மாமா, பாரதி மாதிரி தாடி மீச முண்டாச எல்லாம் கட்டிக்கிட்டு இந்த பாட்டை பாடிக்கிட்டே போனா அசல் பாரதி மாதிரியே இருக்கும் மாமா. உங்களை பார்த்தா அப்படியே உங்க தலை வழுக்கைய மறைச்ச மாதிரியே இருக்கும்.
1: டேய் தம்பி, நீ ரொம்பத்தான் உங்க மாமாவை புகழாத. பாக்கியத்தம்மா கேட்டது பாரதியார் எழுதின ஆத்திச்சூடி. நம்ம அப்பாரு நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்ப சொல்லி தந்தாரே அந்த பாட்டு.
0: ஓஹோ, அந்த ஆத்திச்சூடியா?
3: தெரியுமா உனக்கு?
0: சின்ன பிள்ளையா இருந்தப்பவே தெரியும், இப்ப லேசா மறந்து போச்சுல.
4: சரி சரி, நானே சொல்லிடுறேன். ஔவையார் சொன்னாங்களே, தையல் சொல் கேளேல் அப்படின்னு சொன்னாங்க. பாரதியார் தையலை உயர்வு செய் அப்படின்னு சொன்னாரு.
1: என்னங்க பாக்கியத்தம்மா, ரெண்டு பாட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கே.
4: ஔவையார் காலத்துல அது அப்படி, பாரதியார் காலத்துல இது இப்படி.
3: பின்புத்து பாக்கித்தம்மா, எனக்கு ஒரு அர்த்தம் வழங்கல. தையல்னா என்ன?
0: மாப்பிள்ள சங்கரபாண்டி, அப்படி வாடா வழிக்கு. தையல்னா தெரியாதாரா? டெய்லர்னு அர்த்தம்டா. ஔவையார் காலத்திலே டெய்லர் சொல்றத கேட்காத அப்படின்னு சொல்லிருக்காங்கடா.
3: இப்ப
0: இப்பதான் ஒரே ரெடிமேடு மாமா போயிடுச்சுல, அதை மாத்துறதுக்கு தான் நம்ம பாரதியார் டெய்லரை உயர்வு செய்
1: நீங்களே இதுக்கும் விளக்கம் சொல்லிருங்க.
2: தையல்னு பெண்ணுக்கு ஏன் பேர் வந்துச்சு?
4: பாகவதரே, நீங்களும் ஏதோ விவரம் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே.
2: நீங்களே சொல்லுங்க பாக்கியத்தம்மா, நீங்க சொன்னாதான் இந்த பசங்களுக்கு நல்லா விளங்கும்.
0: பழமொழி, ஏதாவது மைக் செட்டு சோடா ஏற்பாடு பண்ணட்டுமா?
3: வேணும்னா பக்கத்து வீடு அடுத்த வீடு ஆளுகளை எல்லாம் வர சொல்லட்டுமா?
1: டேய் சும்மா இருங்களேண்டா, நீங்க சொல்லுங்க பழமொழியம்மா.
4: இதுல என்ன இருக்கு பெரிய விளக்கம்? தையல்னா நம்ம ஆறுமுக பாண்டி சொன்ன மாதிரி டெய்லர் தான் அர்த்தம்.
0: அடி சக்க, அப்ப நானும் பழைய பண்டிதன் ஐட்டம் போல இருக்கேன்.
3: சரி டெய்லர் சரி, பொம்பளைங்களை போய் எதுக்கு டெய்லர்னு அர்த்தம் வர்ற மாதிரி தையல்னு சொன்னாங்க?
2: ஏய் ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்கப்பா, பழமொழிய கொஞ்சம் பேச விடுங்க.
4: தையல்னா தைக்கிறவன் அர்த்தம், அதாவது குடும்பத்துல கணவன் குழந்தைங்க மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இவங்களுக்குள்ள மன வேறுபாடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அத தன்னோட சாதுரியத்தால தைக்கிறவ வீட்டுக்கு வர்ற பொண்ணு.
0: சபாஸ், நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க.

0: முதல்ல பின்னு சொன்னீங்க, இப்ப தைக்கிறவன் சொல்றீங்க, பின் எடுக்கிறீங்களே பழமொழி?
1: அற்புதமான விளக்கம் பாக்கியத்தம்மா. எல்லாரும் கேட்டுக்கங்க, நான் ஒருத்தி மட்டும் இங்க இல்லேன்னா இந்த குடும்பமே அந்தல சுந்தரையா கிழிஞ்சு நார் நாரா போயிருக்கும்.
2: அதுதான் தையலை உயர்வு செய் அப்படின்னு பாரதியார் சொன்னார்.
1: சரி சரி பழமொழியம்மா, கொஞ்சம் இருங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்.
3: பாகவதரே, நேரம் ஆயிடுச்சு, இப்பவாவது சொல்லுங்க, இம்புட்டு பழங்களை எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? யாருக்கு உடம்புக்கு முடியல?
1: நம்ம ஊர்கள்ல இதுதான் பெரிய கஷ்டம். யாராவது ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போனா போதும், என்ன உடம்புக்கு முடியலையா அப்படின்னு துக்கம் விசாரிப்பாங்க.
4: யாராவது வாழைப்பழம் சாப்பிட்டா போதும், உடனே நீ என்ன குரங்கா அப்படின்னு குத்தி காட்டுவாங்க.
2: யாராவது போதும்டா, ஒரு விளையாட்டுக்கு சொன்னா அதவே சொல்றதா?
0: யாருக்காவது ஆப்பிள் வாங்கிட்டு போனா
1: உங்களுக்கு இங்கிலீஷ் பழமொழி கூட தெரியுமா?
3: ஊரறிஞ்ச கூத்தாடிக்கு மேக்கப் எல்லாம் எதுக்கு மீனாச்சு?
0: சரி பழமொழி, என்னமோ ஆப்பிளும் டாக்டர்னு ஏதோ சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
3: ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா போதும், டாக்டர் கிட்டே போக வேணாம்.
1: அப்புறம் இந்த ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு எதையோ சொல்லுவாங்களே.
4: ஓ, அதுவா? அது நெல்லிக்காய் இல்ல பழமொழி. அதிகமான்கிற மன்னன் அவ்வையாருங்கிற கிழவிக்கு நெல்லிக்கனி கொடுத்தாராம், நானும் உனக்கு கொடுக்கட்டுமா?
3: ஆறுமுகம், நீ என்னையே கிழவிங்கிற.
2: அப்ப அவன் அரசனாக்க
3: பழங்கள். சரி மீனாட்சி, இந்த குப்பமேட்டுலயும் குளத்துலயும் கிடக்குற கீரை எதுக்கு?
0: என்னது, வந்துட்டீங்களே வாங்கின விலைக்கு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா?
1: பாக்கியத்தம்மா, ஒரு காலத்துல வசதி இல்லாதவங்க தான் கீரை சாப்பிடுவாங்கன்னு இருந்துச்சு, இப்ப இதெல்லாம் மாறிடுச்சு. கீரைய டெய்லி சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டா மாத்திரை மருந்தே வேணாமா?
3: ஏதேது போற போக்க பார்த்தா ஒரு முனிவரோட ஆசிரமமா நம்ம பாகவதர் வீடு ஆயிடும் போல இருக்கு.
2: என்னென்னமோ சத்துக்குன்னு வாங்கி சாப்பிட்டு பாத்துட்டோம், காசுதான் குறையுதே ஒழிய நோய் குறைய மாட்டேங்குது.
1: அதனாலதான் இயற்கை உணவு உடம்புக்கும் நல்லது, காசு செலவும் கம்மி, வயிற்றையும் ஒண்ணும் பண்ணாது பாருங்க.
4: அக்கா, இப்ப எனக்கு வகுத்த கிள்ளுதுக்கா பசி, கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு வா.
0: எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணாம், அருகம்புள் ஜூஸ் போதும்.
3: ஆத்தாடி, என்ன ஆளை விட்டுருங்கப்பா, நான் எங்க வீட்டுக்கு ஓடிடுறேன்.
4: ஒரு டம்ளர் அருகம்புள் ஜூஸ் வர்றா.
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக இ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
7: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
6: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
8: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 10:45. நேர்களை உங்கள் இதயங்களில் இசைமீட்ட குமரி பண்பலை 101 திரை இசை. திரை இசையை கேட்பதற்கு முன்,
9: கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
11: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
10: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
12: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
13: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
12: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
13: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
14: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
15: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: திரையிசையின் தொடக்கமாக அவள் வருவாளா. இந்த படத்திற்காக பழனி பாரதி இயற்றிய பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார் பாடி

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.

0: நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் ஷிஃபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: நேரடி பயிற்சியும் தராங்க. ஷிஃபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் ஷிஃபா ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. கால் 7520-1236.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
3: உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள், திருப்பதி சாரம் யு கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று தேர்வு, திக்னாங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: கேட்க தவறாதீர் நேயர்களே.
4: திரையிசையில் இனி வசீகர படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய பாவிஜயின் பாடல்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
3: வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 crore வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
6: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
7: எவ்வளவு நேரம்டா?
8: 2 minutes.
6: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
8: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
7: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
6: நிம்மதியானா 2 மணி நேரமா?
7: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
6: அடே இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
7: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
6: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
7: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
6: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
7: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
9: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
7: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
6: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
7: நீரை சேமிப்போம்,
6: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
10: திரை இசை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். மனிதர்கள் பிறருக்கு சேவையாற்றுவதற்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் அம்மாநிலத்தில் நல்லாட்சியை ஏற்படுத்த அயராது பாடுபட்டவர் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்குகிறது. ஹிமாச்சல் பிரதேச சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடர் ஷிம்லாவில் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 3 வரை நடைபெறும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று

முதலமைச்சர் திரு விஜயை சந்தித்து பேசினார். தமிழக அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பணியாற்றும் தற்காலிக ஓட்டுநர்களின் பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று மதிமுக வலியுறுத்தியுள்ளது. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருவதால் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் முக்கிய குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக திகழும் மேட்டூர் அணை இன்று 93வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 84.95 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 10,579 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி மலர்ச்சந்தையில் இன்று பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்ததால் தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்குள் மீன்

0: தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் இன்று எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நம்ம ஒரு ஆண் வாழ்க்கையில் இழக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சொத்து இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், அவனுடைய நற்பெயரை இழக்கலாம். இப்படி 1008 விஷயங்கள் இருந்தாலும் அவன் உடம்பை வைத்து அவனை யாரும் வந்து கேள்வி கேட்கறது இல்லை. ஆனால் பெண்ணுன்னு வரும்போது உடம்பு தான் முதல் கேள்வியாக முன்னாடி வந்து நிற்குது. அப்படி இருக்கும் இந்த கட்டமைப்பு புனைக்கதைகள் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்?
2: வேல்வித்தியின் ஒரு நாவல், எம்வி வெங்கட்ராமன் எழுதினாரு. நீங்க அதில் பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் பக்கத்துல சௌராஷ்டிரர்கள் நெசவு தொழில் செய்யறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பேசுற ஒரு புதினம் தான் அந்த வேல்வித்திங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இயல்பா நம்ம சொன்ன மாதிரி பெண்ணுன்னா ஒரு ஆணுடைய பார்வையில இப்போ கணவனை இழந்துட்டாலும் கைம்பண்ணா இருந்தாலும் அவங்க வந்து அப்படி வீட்டுக்குள்ள தான் இருந்துட்டு போயிடணும், அந்த விதவை குளத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும், அடுத்த திருமணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஆணுடைய பார்வை. ஆனா இப்ப நீங்க அந்த இவருடைய நாவல் அம்மா வந்தாலே அப்பவே இருக்கிற விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்ல, அது திருமணம் தாண்டிய ஒரு உறவா அப்படின்ற இல்லையா, அது வந்து கணவன் இருக்கும் பொழுது போறாங்க. அந்த வேல்வித்தையில இன்னொரு நாவல்லையும் அதுதான், அந்த பள்ளிகொண்டபுரத்துல அப்படிதான் நடக்குது. கணவன் இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து இன்னொரு போறாங்க. ஆனா இந்த நாவல்ல பார்த்தோம்னாக்க ஒரு இளம் பெண்ணு அவங்களுக்கு 22 வயசுல கணவன் இறந்துடுவாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா அவருடைய தோழியுடைய கணவனை கூட அவங்களுக்கு உறவு ஏற்படுது, காதல் வந்து ஏற்படுது. இப்ப அந்த விஷயத்த வந்து இது வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாவோ அப்படி பார்க்காம அந்த பெண்ணுடைய மனநிலையிலிருந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பாரு. நான் அதே நேரத்துல பார்த்தோம்னாக்கா கௌசலை, அந்த வேல்வித்தியினுடைய கதையில வர்ற கதாநாயகி பேரு கௌசலை, அவங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பெண்ணா இருப்பாங்க. கணவன்னா மனைவி தவிர வேற யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அது மாதிரி என்கிற ஒரு சென்சிட்டிவான ஒரு பெண்ணா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய தோழி பார்த்தோம்னாக்க கணவன் இறந்துடுவாங்க, ஆனா உடம்புல காமம் இருக்கு, அதை தனித்து கொள்வதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவ தோழியுடைய கணவனை தான் தேர்ந்தெடுத்துக்கிறான். இவங்களுடைய உறவு தெரிய வரும்பொழுதும் அவருடைய தோழி கௌசல்ல வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்ப அவங்க வந்து 3 மாதம் கர்ப்பமா இருப்பாங்க அந்த பெண்ணு. அப்ப அதையும் பொருட்படுத்தாம கை குழந்தை ஒண்ணு இருக்கும், அந்த குழந்தையோட கணவன் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்மளுடைய தோழி நம்பிதான் அவளை நம்ம வீட்டுக்குள்ள நட்பா பழகிட்டு இருந்தோம், கணவனோட பழக வச்சோம், ஒரு பணம் தேவைப்படும் போது அவ வந்து உதவி பண்ணுவான், அத கிட்ட இவ அதை அனுமதிப்பான். அவன் கணவன் வந்து வாங்க மாட்டான், உன் தோழி கிட்ட எல்லாம் அவன் தேவையில்லை வாங்க வேண்டாம்னு சொல்லுவான். அவோ மனைவிதான் அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்தை கடனை வாங்க வைப்பான். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்றனா அவன் மனத்துல ஒரு இறக்கத்தை உருவாக்கி தோழி இல்லாத நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா இதை வந்து இன்னும் கூட ஒரு முற்போக்கான ஒரு திருமணம் செய்து வைக்கிற மாதிரியோ என்னவோ பண்ண வைக்கலாம். ஆனாலும் என்னன்னா நடைமுறை இப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு போக்கா அது காட்டுகிற தன்மை வந்திருக்கு. அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தாண்டி மாதிரி யோசிச்சிருக்கலாமோ அப்படி. ஏன்னா 20 வயது பெண்ணு தான், அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்யற மாதிரி கூட அந்த ஆசிரியர் நினைச்சிருந்தா ஏற்பட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இன்னொரு திருமணம் ஆனா கூட ஒரு தொடர்புல இருக்க மாதிரியான ஒரு இது கட்டமைப்பு பண்ணதுனால அது ஒரு நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரிதான் தண்ணீர்லயும் அப்படிதான், அவன் ஒரு ஆணால பழிவாங்கப்பட்டு அவ வந்து மறு திருமணம் செய்து கொள்ளாமே இருப்பான். அது மாதிரி அப்போ ஆண்கள் வந்து அப்படி இருக்குமான்னு தெரியல. ஒரு ஆண் இணை இல்லாம இருந்தாக்கா அவனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆண் எழுத்தாளர்களை செய்யற வேலை நினைக்கிறேன் நான். ஒரு பெண் எழுத்தாளர் தான் அதுக்கான மாற்று என்ன இருந்திருக்குமோ இருக்கலாம்னு கூட நினைக்கிறேன்.
1: அவங்க
2: அவனுடைய பார்வை இருந்தா அது வேற மாதிரி
1: இருந்திருக்கலாம்.
2: ஆமா, அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆணாதிக்க பார்வையா கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட இதெல்லாம் வந்து தோணுது. ஆணுடைய பார்வையில பெண்ணா இப்படிதான் இருக்கணும், அது மாதிரி 22வது திருமணம் செய்து கொள்ளாமல் மறைமுகமும் இன்னொரு உறவுல இருந்துக்கலாம்.
1: ஆமா, அதாவது பல விஷயங்கள் நம்ம பேசணும்னா நம்ம தாண்டி போது இருந்தாலும் வந்து ஆணுடைய பார்வையில் பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு. அந்த கட்டமைப்பை மீறும் போது அது வந்து ஆணும் சரி இந்த சமூகமும் சரி பெண்களும், ஆண் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்து கூட்டாக தண்டிக்கிறது தான் வந்து நியதியா இருக்கு.
2: இன்னொன்னு இந்த கடலோர கிராமத்தின் கதை, இதுல இந்த இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுல தோப்பில் முகமது இம்ரான் காலம் வந்து முதல் உலக போர் முடிந்த காலகட்டத்துல நடந்தா சொல்லுவாங்க, இப்ப மாறி இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னாக்க அந்த இஸ்லாமிய பெண்கள்ல அவங்களுடைய அனுமதியை கேட்காம வயதானவனுக்கும் வசதியா இருந்தா வயதானவனு கூட சின்ன பெண்களை திருமணம் பண்றது, அது மாதிரி இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்டவனு கூட வசதியான உடனே திருமணம் பண்றது, பெண்ணுடைய விருப்பமே கேட்காம அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான்.

0: வேற ஒருனா
1: ஆமா வேற ஒரு எழுதி
0: வேற என்ன நம்ம அதுல சந்தேகத்தோட பாக்கலாம். தோப்பில் முகமது மோரானே ஒரு இஸ்லாமியரா இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து வெளிப்படையா எழுதியிருப்பாரு. ஆனா அதுல பார்த்தா அந்த பெண்கள் வந்து சரி இப்படி கட்டி கொடுத்துட்டாங்களேன்றதுனால காலம் முழுக்க அங்கே இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு மூணு கதாபாத்திரம் எல்லாம் வரும். முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஒருத்தர் வயசானவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு வருஷத்துலயே இறந்து போயிடுவாரு. ஆனா அதுலயும் இதே மாதிரிதான், அப்போ சமூகத்துல அப்படி இருந்ததுன்னு தெரியல, இருந்திருக்கலாம் அவங்க கேட்டா அப்படி சொல்லலாம். வயதானவனுக்கு திருமணம் பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துல இறந்து போயிடுவாங்க, அப்புறம் காலம் முழுக்க அந்த பெண்ணு வந்து விதவையாவே இருப்பாங்க. அப்போ ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை வந்து உருவாக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த பிறந்த குழந்தை அவன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். என்னன்னா உளவியல் வந்து அங்க இருக்கு, பெண்கள் வந்து மாதமா இருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பெண்ணை வயதான திருமணம் பண்ணிட்டாங்க, அவனுக்கு கர்ப்பமாகறாங்க, அப்ப அந்த ஒரு குழப்பம் வந்து இருக்கும் இல்லையா, ஒரு வயசான திருமணம் பண்ணிட்டாங்கன்னு. அதனால பிறக்கிற குழந்தைய வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைய பிறக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த இவர் வந்து காட்டியிருப்பாரு. அப்போ வந்து ஆண்களால் உருவாக்கப்படுற கட்டமைக்கப்படுற அந்த பெண்கள் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கடுத்து தலைமுறையும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியா அதுல வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இதுல. அதுல இன்னொரு ஆயிசா என்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணா பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமே கொஞ்சம் மனம் நலம் பாதித்திருக்கிற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க. ஒரே மாசத்துல அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்துடுவான், வீட்டுல வந்து காலம் முழுக்க அமைதியாவே இருப்பான். அவங்க அத்தை பையன் ஏற்கனவே இப்ப சொன்னமில்லை வயதான திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் மனநலம் குன்றிருக்கிற பையன், அவங்க அத்தை பையன் தான் அதை வீட்டுலயே இருப்பான். அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல காதல் வருது ஆயிசான்ங்கிற பெண்ணுக்கு. ஒரு மாதத்திலேயே அவ திரும்ப வந்துட்டான், தனக்கு திருமணம் பண்ணவன் மனநலம் குன்றிருக்கிறன்றதுனால வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கிறான். இங்கேயே வந்தா இவன் எல்லா வேலையும் செய்வான், ஆனா கொஞ்சம் மந்த புத்தின்னு சொல்லுவாங்க, மனநலம் குன்றி விட்டுடது ஆனா மந்த புத்தி உள்ளவன். அவனை திருமணம் செய்யலாம் அப்படின்னு அவனை கால் நிக்கிறாங்க, ஆனா அப்பா வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அப்பா கிட்ட சொல்லவும் இல்லை, ஆனா ரெண்டு பேரும் காதலிக்கிறது அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானாக்கா இங்க இருந்தா நம்மளால முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு இலங்கைக்கு போயிடுவான் அந்த பையன். இப்ப இந்த பெண் என்ன பண்றானாக்கா அப்பா காதல் ஏத்துக்க மாட்டாரு, அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணவனா தற்கொலை வந்து பண்ணிப்பாங்க. வேற ஒரு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு அப்படி வந்து உருவாக்க மாட்டேன்றாங்க. அந்த வந்து போக்கு வந்து இருக்கு, யதார்த்தத்துல அப்படிதான் இருக்கு, சமூகம் அதை ஏத்துக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்ன நலம் தெரியல. இது மாதிரியான பெண்களுடைய கட்டமைப்புல மேல் மட்டத்துல இருக்கிற பெண்களா இருந்தாக்கா டி ஜானகிராமன், நீல பத்மன் அப்படிங்களுடைய வர பெண்கள் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட வேற ஒரு தொடர்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. இள வயது பெண்கள் கூட திருமண வாழ்க்கைக்கு இல்லாத ஒரு போக்கு தான் இந்த நாவல்கள் படைக்கப்பட்டிருக்கு.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஆண் எழுத்தாளரின் பார்வையில் ஆணாதிக்க பார்வையில் எழுதுறதுனால பெண்களுக்கு என்ன தேவை என்று தெரியாமலே வந்து இதுதான் தேவைன்னு நினைச்சிட்டு இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எழுதிடுறாங்க.
1: ஆமா ஆமா ஆமா,
0: ஏன்னா கட்டமைப்பை மீறி எழுதுனா அவளுக்கு எதிர்ப்பு வருமோ நினைக்கிற ஒரு
1: மனபாவம் கூட இருக்கலாம். ஆமா ஆமா,
0: கட்டமைப்பை மீறி எழுதி எதிர்ப்பை சம்பாதித்து கஷ்டப்பட்டவர்களை நம்ம பார்த்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் குறிப்பிட்ட வகையான கதைகளை தான் எழுதுவார் அப்படின்னு அவரை வந்து பாலியல் எழுத்தாளர் என்று முத்திரை குத்து விடுவார்களோன்ற ஒரு பயமும் இருந்திருக்கு.
1: ஆமா, இல்லைன்னு நீங்க சொன்ன மாதிரி அனைகிராமனுக்கு அவங்க சமூகத்துல எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி கூட அவங்களுக்கு எண்ணம் இருந்தா கூட இப்படி நம்ம கொஞ்சம் முற்போக்கா எழுதுனாக்கா நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று கூட ஒதுங்கி இருக்கலாம். ரசூலுக்கு கவிதையில ஏதோ பேசினாரு சொல்லிட்டு அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லையா.
0: இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமா ஒருத்தர் ஜி நாகராஜன் அவரை நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி விட்டு சொல்லிட்டோம். அவரு என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் ஏன் எழுதுறேன்னு கேட்காதீங்க,
1: இப்படியும் இருக்குன்னு
0: இப்படியும் இருக்கு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு. அந்த மனநிலையோடவே நம்ம வந்து நவீன இலக்கியத்தையும் சரி எந்த இலக்கியத்தையும் அப்படியே அணுகுனாலே போதும்.
1: நீங்க ஜெயினா

0: தியாகராஜனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. எனக்கு நீங்க இப்போதைக்கு இந்த விலை மாதிரிகள் எல்லாம் விளிம்பு நிலையினர் சொல்றோம் இல்லையா, ஏன்னா அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே கதாநாயகிகளாக ஆக்கி தான் அவர் வந்து படைச்சிருப்பாரு. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சாதாரணமா எழுதுறாங்க அதுல.
1: ஆமா,
0: நான் ஆரம்ப காலத்துல அது ரொம்ப பெரிய விஷயமா
1: இப்ப
0: எழுதுறது.
1: எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா, நம்ம
0: ஆமா.
1: தாண்டி வந்துட்டோம். முன்னெத்தியர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா அப்ப அது எழுதுனதுனாலே அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார், மோசமான ஒரு முத்திரை குத்தப்பட்டார். அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது, அவர் படைப்புகள் கொஞ்சம் சிறிய அளவில் தான் உள்ளது. ஆனா அது எல்லாமே வந்து தொகுத்து புத்தகமா வெளிவந்திருக்கு, மக்கள் படிக்க வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய ஆசை.
0: நல்லா இருக்கும் அந்த குறைத்தி முழுக்க, நல்லா இருக்கும். நாளை மற்றும் ஒரு நாளை வா,
1: நாளை மற்றும்
0: ஆமா
1: ஒரு
0: ஆமா
1: நாளை,
0: அந்த நாவல் சிறுகதைகளும் இன்னும் நல்லா இருக்கும். பாலியல் சார்ந்தன இருக்கிற விஷயங்களை
1: டெர்லின் ஷர்ட்டும் பத்து
0: பண்ணணும்.
1: மூளை வேட்டியும்
0: ஆமா ஆமா ஆமா
1: அருமையா, ஓடிய கால்களும் நல்லா இருக்கும். அருமையான ஒரு எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களை பத்தி சென்ற வருடம் சாகித்ய அகாடமி விருது வென்ற சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய நூலில் வந்து,
0: அந்த நூலில் எழுதிருப்பாருங்களா?
1: ஆமா,
0: ஓ சரி சரி.
1: தமிழ் இலக்கியம்
0: 50 ஆண்டு சிறுகதை
1: 50 ஆண்டு சிறு தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுலயும் நம்ம அது படிச்ச சிறுகதைகளை வந்து பல எழுத்தாளர்களை தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த பகுதியும் வர இருக்கு.
0: இப்ப இந்த பின்னவெடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா, அதுலதான் அந்த விளிம்பு நிலையை பற்றி மையப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: இப்ப அது வந்து
1: ஜெயகா வந்து
0: கட்டமைக்கப்பட்டதை
1: உடைச்சு போடுறது.
0: அதான் சொல்ல, நீங்க ஜி நாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பவே விளிம்பு
1: அவர்
0: மையமாக்கி
1: போயிடுவாரு.
0: ஆமா ஆமா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த தன்மை புதுமைப்பித்தன் கூட கொஞ்சம் இருக்கும், ஆனா அவரே மீறி வந்து இவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி.
1: புதுமைப்பித்தன் வந்து ஒரு ரஷ்ய நாவல்கள் ரஷ்ய எழுத்திலிருந்து தன்னுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்திய தமிழ் சூழலுக்கு அது கொண்டு வந்து எழுதினாரு. அது ஒரு காலத்தில் அழியாத காவியங்கள். ஆனால் ஜி நாகராஜன் எழுதுனது மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு தளம். அவர் வந்து ஒரு பாதையை போட்டு
0: இல்ல
1: கொடுத்தார்,
0: அப்பவே
1: இல்லாத பாதையை போட்டு கொடுத்தார்.
0: அதாவது என்னன்னா, அவங்க சூழல்ல அவங்க அப்படி ஆயிட்டாங்க, அப்ப அதனால இங்க அவங்களையும் மனிதாபிமானோட அணுகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா.
1: ஆமா,
0: அதுதான் அதுல முக்கியமான விஷயம்.
1: சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை எப்படியான மாத்துது.
0: ஆமா ஆமா ஆமா,
1: மனிதன் பிறவியிலே நல்லவனோ கெட்டவனோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கதைகளை கொண்டு போற ஒரு அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு எழுத்தாளர்.
0: மகத்தான சல்லிப்பையன் மனிதன்,
1: மனிதன்
0: மகத்தான
1: சல்லிப்பையன் ஒரு முரண் ஒரு வாக்கியத்தை கொடுத்திருப்பாரு. மகத்தானவனாவும் இருக்கான், சல்லிப்பயலாவும் ஒரு பக்கம் இருக்கிறான் அப்படின்றது அவருடைய பொன்மொழிகள்ல ஒன்று. அது மாதிரி வாழ்க்கையில் முட்களில் விழுந்து நானே குருதி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஷெல்லியோட வார்த்தைகளை அவர் வந்து இறுதி காலத்துல சொன்னார் அப்படின்றது பதியப்பட்டிருக்கு. வாழ்க்கை வாழ்வின் முட்களில் விழுந்து நானே குருதி கொட்டி கொண்டிருக்கிறேன், அதாவது அவரே போய் அவருடைய கஷ்டங்களை வந்து வர வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்லியிருப்பாரு. அவர் இறுதி காலத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவருடைய ஆன்மா பிரிந்தது. நிறைய அவருக்கு வந்து தீய பழக்கங்கள் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு நிலைமை.
0: புகழ்பெற்ற கணித ஆசிரியர் ரொம்ப
1: மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறமை உள்ளவர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சா தமிழ்ச்செல்வனையும் அவருடைய இதை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஜி நாகராஜன் பற்றி இவர் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு.
0: ஓஹோ,
1: அது எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். எக்ஸ்ட்ரீமா இதுலயும் போகாதீங்க, எல்லாத்துலயும் வந்து மிதமா இருங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஒரு இதுவா இருக்கும். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்த கேள்வி போகலாம் சார். இதுவும் வந்து முக்கியமானது தான். சங்க இலக்கியங்களே போவோமே, தலைவன் இருப்பான், தலைவி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. தலைவன் பரத்தையர் வீட்டுக்கு போவான், எல்லாம் உண்டு. தலைவனுக்கு வந்து அங்கே கற்பு கிடையாது, தலைவிக்கு கற்பு உண்டு. இது அப்பவுமே ஆரம்பிச்சு.
1: ஆமா ஆமா,
0: அதுதான் அப்படியே வருது. அப்படி இருக்கும்போது
1: அதே பரத்தமை
0: நம்ம
1: ஒழுக்கம்னு சொல்லுவாங்க.
0: ஆமா
1: ஆமா
0: ஆமாம், ஒழுக்கம் வந்து ஆணுக்கு கற்பிக்கப்படாது, பெண் மட்டும்தான் ஒழுக்கமாக இருக்கணும். அதாவது அவனுடைய தலைவன் பிரிஞ்சு சென்றப்பறம் வாடி இருப்பாங்க, வரவருக்கு காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தோழியர்கள் வந்து தூது சொல்லுவாங்க, நற்றாய் வந்து புத்திமதி சொல்லுவா, எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண் வந்து ஒரு பொருள் தேடி போகும்போது அவன் ஒரு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டாலும் அது வந்து பெரிய விஷயம்.

0: அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒழுக்க நெறிமுறைகள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படியே அந்த நவீன இலக்கியம் வரும்போது அதே தான் தொடருது. இப்போ பின்ன வினுத்து இலக்கியத்தில் நம்ம பேசுகிற மாதிரி மாறுது. இதில் மரபு மீறிய பெண்கள் பற்றி புதினங்களை எப்படி சித்தரிக்கிறாங்க?
1: இப்போ அதுதான் நம்ம சொன்னது, இப்போ அலங்காரத்தம்மாள் அந்த கதாபாத்திரம் தான் அதுல. ஆனா நீங்க அது சொல்லும் போது நமக்கே ஒரு சமாதானம் ஆகுற மாதிரி அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கறத அந்த இதுலயும். இப்ப இதுலயும் பள்ளிகுண்டபுரத்திலயும் காத்தியாயினி என்கிற பெண்ணும் கூட திருமண உறவு மீறின தொடர்புல இருந்தாலும் அதுக்கான காரணமும் அந்த நாவல்லே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரியான விஷயங்களை தான் இதுல அந்த மரபு மீறின பெண்கள் அவங்களா அதை விரும்பி வந்து ஏத்துக்கல. கணவன் கிட்ட அந்த குடும்பம் சார்ந்த சில கட்டுப்பாடுகள் இருக்கு அல்லது போதாமைகள் இருக்கு.
0: ஆனா ஏன் மரபு மீறிய ஆண்கள் அப்படின்ற நம்ம ஒரு சிந்திக்கல, ஒரு
1: இதுதான் இது இதுதான் நமக்கு நம்ம மூளையிலயும்
0: மரபுன்றது பெண் மட்டுமா மீற முடியும், ஆணும் மீறலாம் இல்ல.
1: நம்மளையும் மீறி நம்ம மூளைக்குள்ள இந்த ஆண் வயப்பட்ட சிந்தனைங்கிறது அதுதான். ஆமா,
0: இது வந்து சிந்தனைக்குள்ளே அதை விட்டுருவோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஆண் என்ன அப்பல இருந்து இது வந்து அவனுக்கானது இல்ல. ஆண் பெண் உறவுல ஒழுக்கம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒருவனுக்கு ஒருத்தி இல்ல, ஒருத்திக்கு தான் ஒருவன் இல்லையா?
0: ஆமா,
1: சங்க காலத்துல அதுதான் இல்லையா? ஒருவனுக்கு
0: ஒருத்திக்கு தான் ஒருவன்,
1: ஒருத்திக்கு தான் ஒருவன்.
0: ஆமா
1: இல்லையா? காம கெழுத்தியா கூட ஒரு தலைவனுக்கு தான் காம கெழுத்தியா இருக்கணும்.
0: அதேதான்,
1: அப்ப ரொம்ப நுட்பமா வச்சிருக்கானுங்க பாருங்க இந்த விஷயத்த.
0: கொஞ்சம் வந்து ஆண்கள பார்வையிலிருந்து விலகியே இதை பார்ப்போம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: சார், அடுத்தது பெண் விடுதலை வலியுறுத்துற வகையில கதையின் நாயகிகள் படைக்கப்படுறாங்களா? பெண் விடுதலைனா எந்ததான் பெண் விடுதலை? உடல் சார்ந்தது பெண் விடுதலையா, மனம் சார்ந்ததா, இல்ல பொருளியல் சார்ந்ததா? எந்த வகையில வந்து இந்த பெண் விடுதலையை இந்த கதையின் நாயகிகள் சொல்றாங்க?
1: ஒன்று பொருளாதாரம் சார்ந்த விடுதலை தான் முக்கியமான விடுதலையாக இருக்கும். நீங்கள் பொருளாதாரம் இல்லாமல் இருந்தால் பெண் வந்து எப்பயுமே அடிமையாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையான ஒரு புரிதல். பொருளாதாரம் இல்லாமல் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடையலனா பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இதில் என்னன்னாக்கா, நமக்கு இதில் திருமண உறவு சார்ந்தும் கூட, இப்போ பெண் விடுதலைன்னு சொன்னாக்கா வயது வந்த பெண்ணு தனக்கான இணையை ஆணு எப்படி தேர்ந்தெடுக்கிறானோ அதே மாதிரி பெண்ணு தேர்ந்தெடுக்கணும் அந்த உரிமை இருக்குது இல்லையா? அது சில அந்த அளவுக்கு இன்னும் பெரிய அளவுல வரல.
0: அம்பையாரோட ஒரு கதையில கூட வந்து கணவனை இழந்து வயதான ஒரு பெண் வந்து தன்னோட இணைய வந்து அவங்க தேடிக்குவாங்க. அவரும் ஒரு அவங்களோட வயது உள்ளதான், ஆனா அவங்களோட பிள்ளைகள் அதை வந்து சந்தேகமா பார்த்து அதை வந்து நடக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இவங்களோட சொத்துக்காக தான் அவர் வராரு அப்படின்னு வந்து பேசுவாங்க. அது மாதிரி ஆணா இருந்தா இப்படி ஒரு பார்வை, பெண்ணா இருந்தா இப்படி ஒரு பார்வை அப்படின்ட்டு இருக்கு. நிச்சயமா
1: அதில் போராடக்கூடிய பெண்களும் அம்பை இதில் ஒரு கதையில் வந்து இருக்கும். தீவிரமாக போராடுகின்ற ஒரு பெண்ணை, பொதுவான சமூக விடுதலை என்பது பெண் விடுதலை உள்ளடக்கியது தான் அப்படின்ற என்கிற அர்த்தத்தில் அந்த பொண்ணு சமூக போராட்டத்திலே தீவிரமாக கலந்துகிற ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு கதையை வந்து அம்பை வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெயந்தன் கதையிலும் ஒரு கதை இருக்கும். ஒரு பெண்ணை வந்து ஏற்கனவே இப்போ கொஞ்சம் இளம் பெண்கள் வீறு கொண்டு வீரமா தைரியமா போராடுறாங்க இல்லையா, அது மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. பெண் விடுதலை உள்ளடக்கிய கதாபாத்திரங்கள்லாம் வந்திருக்கு, ஆனா ரொம்ப அதிக அளவுல வந்து வரல.
0: ஆனா பெண் விடுதலைன்றது பொருளாதார விடுதலை தான் முதல் விடுதலை. அதுக்கப்புறம் அதுல இருந்து மற்ற விடுதலைகள்லாம் நீங்க
1: விடுதலை இருந்தா அவங்க மட்டும் எல்லாமே திருமணம் எல்லாம் அவங்கள முடிவு பண்ணிப்பாங்க தானே. பொருளாதாரம் இருந்தாலும் அவங்க எல்லா விடுதலையும் அவங்க அவங்களுக்கு சாத்தியமாகும்.
0: கதைகள்ல வந்து நல்ல ஒரு முற்போக்கான விஷயங்கள் சொன்னாலும் நடைமுறையிலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய எல்லாருமே நான் சொல்லுவேன், எல்லாருமே பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். அவங்களுடைய காரணங்கள் வேற இருக்கலாம், நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு இருக்கலாம். பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்களையும்
1: இருக்கு. இருக்கு கண்டிப்பா.
0: ஒருத்தர் கூட வந்து பொம்பளை பிள்ளை தானே இவ்வளவு போதும்,
1: முன்ன இருந்து காலம் இல்ல, பெண்கள்
0: எந்த படிப்பு வேணா படி, எந்த பதவிக்கு வேணா போ நீ அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்துற ஒரு சமூகமாகவும் ஒரு பெற்றோர்களாகவும் இந்திய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி.
1: கண்டிப்பா. ஆனா இதே நேரத்தில் நீங்க இந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள்லயும் அவங்களுக்கு கட்டுப்பாடு இயலாமல் இருக்கும் பொழுது குடும்பம் சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்குமோ அது மீற இருக்கின்ற தன்மையிலும் கதாபாத்திரங்களை படைக்கப்பட்டிருக்கு.
0: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறுகதைன்னு வரும்போது குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடிச்சிடணும், இல்லாட்டி அது ஒரு சிறு புதினமாயிடும். அதுவே ஒரு புதினம்னு வரும்போது அதுல வந்து ஒரே கதாபாத்திரத்தை எவ்வளவு வேணா நம்ம வந்து நியாயப்படுத்தலாம், அதை தூக்கி நிறுத்தலாம், இல்லை வந்து நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். அப்படின்ற பட்சத்துல ஒரு சிறுகதையில வந்து வர்ற கதையின் நாயகிக்கும் ஒரு புதினத்துல வர்ற கதையின் நாயகிக்கும் வந்து பெரிய மாறுபாடுகள் இருக்கா, இல்லாட்டி வந்து சிறுகதையிலே வந்து அந்த நாயகியை எவ்வளவுனா உயர்த்தி காட்டி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல, அதனுடைய வரையறை வந்து ரொம்ப குறைவானதுதான். சிறுகதையில வந்து ரொம்ப குறைவானது.

0: ஒரு நாவல்னு சொன்னாக்க நீங்க தொடக்க காலத்துல இருந்து அவங்களுடைய கடைசி வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் நம்ம கொண்டு பார்க்க முடியும். சிறுகதை
1: வாழ்க்கையை பார்த்தோம்,
0: ஒரு வாழ்க்கையை வந்து காட்ட முடியும். இப்ப அதுல அவங்களுடைய அனைத்து குணங்களையும் அதுல நம்ம சித்தரிக்க முடியும் இல்லையா? சிறுகதையில அது மாதிரி முடியாது. ஒரு ஏதாச்சும் ஒரு மையப்படுத்தி மட்டும் தான். நீங்க நம்ம புதுமைத்தண்ட கதையில பொன்னகரமர் கதையில வரும் இல்லையா, அதுல அம்மாளு அப்படிங்கறத அந்த கதை பார்த்தோம். ஒரு ரெண்டரை பக்கம் மட்டும் தான் அந்த கதை இருக்கும், அதிகபட்சம் அவ்வளவுதான். அதுல என்னக்கா, நீங்க கற்பனா கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறது நம்ம தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. இப்ப அவங்க என்னன்னாக்க, கணவன் வந்து இந்த ஜட்கா ஓட்டுற வண்டி, குதிரை வண்டி ஓட்டுனா இருப்போம், குடிச்சிட்டு இருக்கும்போது குதிரை தாறுமாறா ஓடி விபத்தாயிடும், வீட்டுல இருப்போம், கஞ்சி காய்ச்சி கொடுத்து கூட அவனுக்கு கிடையாது. கஞ்சி குடிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவான், ஆனா அந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கறது கூட மனைவி கிட்ட பணம் கிடையாது. இப்ப அதனால அவன் என்னக்கா, இருட்டு பகுதியில ஒதுங்கி இன்னொருத்தரோட சேர்ந்து இருந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சா காய்ச்சி கொடுப்பான். அந்த கடைசியா புதுமை பத்தின வந்து கற்பு கற்பு என்கிறீங்களே, இதுதான்டா கற்பு, இதுதான் பொன்னகரம்,
1: பொருளியல் தான் வந்து ஆதாரம்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: மன ஆசைகளோ வந்து இல்ல ஒரு இயலாமே ஒரு பொருளா வராம பொருளியல் தான். அது மாதிரி திரிபுரம் என்ற கதையில அதே மாதிரிதான், அவங்க வந்து ஒரு வெளியூர்ல இருந்து பஞ்சம்பிள்ளைக்கு வருவாங்க, வந்து எதுவுமே வழி இல்லாம வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஒரு அம்மாவும் பொண்ணு தள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை போகும். அதுவும் பொருளியல் தான். அது புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ வேண்டியது சோபிருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட அவர், அவருடைய தந்தை தாசில்தார், இலக்கிய ஆர்வத்துல அவருடைய பேச்சை கேளாம வந்ததுனால அவர் வந்து பகிஷ்காரம் பண்ணிட்டார் வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மனைவியோடு ரொம்ப கஷ்டப்பட்டது, மனைவி திருவனந்தபுரத்துல இருப்பாங்க, இவர் வந்து இங்க இருப்பாரு. அப்புறம் ஒரு படம் எடுக்கிற கம்பெனி பின்னாடி போய் பூனேல கூட போய் கஷ்டப்பட்டு வந்தாரு, அப்பதான் அவருக்கு உடம்பு எல்லாம் சரியில்லாம போனது. சோ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து எழுதும். அவர் மனைவிக்கு எழுதின கடிதங்கள்லாம் ரொம்ப பிரபலம், ஆசை முத்தங்களோட தான் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அந்த காலத்துல வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும், அப்படி அனுப்பும் போது ஸ்டாம்ப் பணம் இல்லைன்னா அவங்க மனைவியே அங்க குடுக்கற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு அவர் கஷ்டம், அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் பட்ட அந்த வறுமை அந்த கஷ்டம் தான் அவருடைய எல்லா கதைகள்லயும் வருது. அவருடைய எல்லா கதைகள்லயும் வந்து ஒரு மரபு மீறல் நடக்குது அப்படின்னா, ஒரு பெண் சார்ந்த வகையில் ஒரு மரபு மீறல் நடக்குதுன்னா அதற்கு வந்து ஆசை வந்து ஒரு அடிப்படையை அவர் வைக்கல. அவர் வச்சதெல்லாம் வந்து பொருளியல் தான், பொருள் இல்லை அப்படின்றதான் ஒரே ஒரு அடிப்படையை வச்சு அவர் கொண்டு போயிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பொருள் ஈட்டுவதுதான் வந்து பெண்களுக்கு
0: கல்வியும் பொருளும்
1: சூழல்ல வந்து கல்வியை வந்து ஒரு
0: அடிப்படையான
1: இருந்தாதான் பொருள் அடுத்தது.
0: ஆமா ஆமா,
1: நம்ம சொல்லலாம் சினிமால போய் ஜெயிச்சுட்டாங்க, சமூக வலைத்தளங்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெயிச்ச ஒருத்தருக்கு தோற்ற ஒரு 100,000 பேர் பின்னாடி இருக்கிறாங்க.
0: ஆமா,
1: நீங்க அப்படி தோற்றாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வலை போல வந்து உங்களை காப்பாற்றுறது இந்த கல்வி தான். அது வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாரும் எடுத்து பண்ணணும். பொதுவான கருத்துனால இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னொரு முறை அது நம்ம வந்து வலியுறுத்திடலாம். நீங்க இருக்கும் போது அதையும் சொல்லிடுறேன்.
0: சரி,
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசினாலும் இன்னும் கொஞ்சம் விலாவரியா உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை வாங்குவோம். தொடக்க கால பெண் கதை மாந்தர்களுக்கும் இன்றைய பெண் கதை மாந்தர்களுக்கும் வேறுபாடு என்ன? நான் சொல்றது குளத்தங்கரத்து அரச மரம் வரைக்கும் போயிடலாம். அதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெண் கதை மாந்தர்கள் வடிவமைப்பு எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்று இருக்கிற போக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு, ஏதாவது மாற்ற தேவை நினைக்கிறீங்களா?
1: இல்ல கண்டிப்பா மாறி இருக்கு. நான் ஆரம்ப காலத்துல பெண்கள்ல நீங்க அப்ப சொன்ன மாதிரி, இப்ப கணவன் இறந்துட்டாக்கா அப்படியே குழந்தையில திருமணம் நடந்து கணவன் இறந்துட்டா கூட அப்படியே இருக்கிற போக்குல ஆரம்ப கதைகள் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பி எஸ் ராமையாவில பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த மறுமணத்தை வந்து அவரே ஆதரிச்சிருப்பாரு. இப்ப அந்த போக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்த போக்கு, அதாவது கணவன் இறந்துட்டு அப்படியே கைம்பெண்ணாவே இருக்கிறது. குழந்தையில இருந்து திருமணம் ஆனா கூட கணவன் இறந்துட்டாலும் அந்த பெண்ணு கடைசி வரைக்கும் கைம்பெண்ணாவே இருக்கிறது. அந்த போக்குக்கு எதிரான நிலைப்பாடு தான் பி எஸ் ராமாயுதம் ஒரு கதை இருக்கு, மனமும் மனமும் சொல்லிட்டு. அதாவது ரெண்டு சீனா வந்து மூணு சீனா வந்து அந்த கதைக்கு வந்து ஆனந்த விடல போட்டி நடத்தினாங்க. ஆனா அந்த கதைக்கு வந்து பரிசு கொடுக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்துல மறுமணத்தை ஆதரிச்ச ஒரு கதை அது. அதனால நடுவர் கோவில் இருந்தவங்க இந்த கதையை வந்து ஏத்துக்க மனசு இல்லாம அதை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டியில பரிசு வாங்கினவர் யாருன்னு அறியப்படல. புறக்கணிக்கப்பட்ட பி எஸ் ராமையா தான் பின்னாடி வந்து ஒரு பெரிய சிறுகதை ஆசிரியராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் வரலாற்றுல வந்து நிலை பெற்றுகிறார். அப்ப எனக்கு அந்த முற்போக்கான சிந்தனை வந்து அவருடைய காலகட்டத்திலே வந்து வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி சிலது ரொம்ப யதார்த்தமா எழுதுறதுனால சில விஷயங்கள் வந்து இதோட அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இது அதையும் மாறி இன்னும் போகும்பொழுது இன்னும் பெண்ணுடைய பார்வையில அவங்க அதிகமா எழுதும்போது அந்த மாற்றங்கள் இன்னும் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப இப்ப தீவிரமான போக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீவிரமான போக்கு இன்றைய பெண்கள் எழுதும் பொழுதோ நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய கதைகள் எல்லாம் அவங்க எழுத வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பார்வையில
0: இன்றைக்கு நமக்கு அதிர்ச்சி
1: சாதாரண விஷயம் ஆகும். நீங்க முன்னாடி எல்லாம் இந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளிப்படையா பேச முடியாதுனால இப்ப வெளிப்படையா பேசுறாங்க. இப்போ போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா,
0: பேச விஷயங்கள் துணியா இப்ப இலக்கியமா இருக்கு. அதனால
1: பேச பொருளை பேச அந்த இதெல்லாம் வந்து அதுல இப்போ வந்து ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்கள பற்றியான விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி பல விஷயங்களும் முன்னாடி

0: எப்படி பேச தயங்குற விஷயங்கள்லாம் இப்போ அந்த படைப்புகளை வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம்.
1: விளிம்பு நிலையில இருக்கிறது அந்த ஒரு
0: ஆமாம்
1: கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வெளியில இருக்கவங்களை பத்தியும் பேசுறதுக்கு இன்னைக்கு பல எழுத்துக்கள் வருது.
0: வந்துருச்சு வந்துருச்சு,
1: அது மேலை நாடுகள்ல முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம
0: திருநங்கைகளை பற்றியான
1: தமிழ்ச்சியும்
0: எழுத்துக்களும் இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு.
1: நிறைய வருது, நிறைய வருது. ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு
0: கண்டிப்பா
1: நம்புவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலையில இருக்கிறவங்க, அவங்களுடைய இது இல்ல, அவங்களுடைய பிரச்சனைகள் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப புரிந்து கொண்டாதான் அவங்கள கொஞ்சம் கருணையோட நடத்த முடியும் இல்லையா.
1: ஆமா,
0: முன்னாடி திருநங்கைகள் நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் இப்போ அவங்க நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் எவ்வளவு இருக்குது இல்லையா,
1: மாற்றம் நிறைய,
0: மாற்றம்
1: மாற்றம்
0: இருக்கு.
1: நிறைய தமிழ் சமூகத்துல மாற்றம் இருக்கு.
0: ஆமா ஆமா
1: அது
0: ஆமா.
1: வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம். நம்ம யாரையும் வந்து இந்த சமூகத்துல வந்து கைவிட்டுட்டு போக மாட்டோம்.
0: கேள்விக்குரிய பார்க்கணும்.
1: நீங்கள் வந்து எந்த ஒரு முறைமைகளும் வராமல், எந்த ஒரு கட்டமைப்புகளும் வராமல் வெளியில் நிற்கும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும், 100 பேர் ஒரே மாதிரி இருந்தாலும், நான் ஒரு ஆள் வித்தியாசமான ஆளா இருந்தா கூட அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைச்சு நம்மளோட கூப்பிட்டு போகன்றதா நம்மளுடைய இதுவா இருக்கு.
0: போராட்ட காலங்களில் பெண்கள் வந்து அதிகம் போராட்டத்தில் வராங்க. அது இல்லாமல் தொடர்ச்சியாக பெண்களுக்கான அமைப்புகளையும் பெண்கள் வந்து போராடுறாங்க. இப்போ அவங்க போன்ற ஆட்கள் கதை எழுத வந்தாங்கன்னு சொன்னாக்கா, பெண்கள் தான் முக்கியமான கதாநாயகியாரில் இருப்பாங்க. இப்போ ஆணுக்கு தலைமை, இப்போ ஹீரோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பெண் வைத்து எழுதப்படக்கூடிய படைப்புகளும் எதிர்காலத்தில் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதாவது ஆண் இரண்டாம் பட்சமாகவும் பெண்ணு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம் வரும். அப்படி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பெண் தலைமையில நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது.
1: ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நம்ம உரையாடி இருக்கோம். உங்களுடைய கல்வி பணிகளில் இருந்து சிறிது ஓய்வு எடுத்து ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து ஆகாஷவாணி நேயர்களுக்காக ஒரு அருமையான நிகழ்ச்சியை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப முக்கியமான நாவல்கள், அதனுடைய கதை மாந்திரில கூட மறுபடியும் அவங்கள கூட நான் உரையாடினேன். அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு தந்தீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது பகல் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டில்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
10: 85% வரை எல்டிவி மணப்புறம் ஐஜிஎல் கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
9: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
10: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
9: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: எத்திக்கும் கேட்கும் தத்திக்கும் குரல் குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம பண்பலையில இதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வர காத்துட்டு இருக்குங்கறத தெரிஞ்சுக்கலாம்.

நேர்களை இன்று பகல் மணி 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் வட்டவளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனக சபாபதி அவர்கள். பிற்பகல் மணி 12:55 திரை இசை. 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, திருவோண திருநாளும் வந்தல்லோ நேரலை. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் பகுதியில் வாராய் தோழி நேரலை. வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் நேரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து

நேரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து உலக மூத்த குடிமக்கள் தினம் குறித்த சிற்றுரை, தொடர்ந்து திரையிசை. மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசைச்சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மில்லிசை, 6:40 திரையிசை. இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் யு கிருஷ்ணன் அவர்கள். அமுது சுரபி பகுதியில் தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் திக்கணங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் பூதப்பாண்டி முத்துலட்சுமி என்ற நேயர் தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 திரையிசை, 10:05 நிலாமுற்றம் நேர்விருப்ப நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 உங்களுக்காக வழங்கியிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேளுங்கள், இன்பத்தை அள்ளுங்கள்.

உங்களோடு உறவாடும் குரல் குமரி பண்பலை 101 குரல் என்றும் இளமையோடு. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: Sakhi. In a social media post, NTA said, if even a single candidate challenges a question and the subject experts accept the challenge, the revised answer key applies to every candidate who wrote the exam. It said the fee is charged for challenging an answer to discourage frivolous challenges, and it is refunded if the challenge turns out to be right. NTA said 200 rupees per question is refunded to the candidate whose challenge is upheld. Delhi Police's cyber cell has busted an interstate digital arrest cyber fraud network and arrested four accused from Punjab and Rajasthan. The arrests were made in connection with a case in which a retired Indian Army colonel was allegedly cheated of more than 15 lakh rupees. The police arrested the accused, who allegedly admitted procuring accounts through Telegram and supplying them to fraud operators in Cambodia and the UAE. Police said the account was linked to 17 complaints across multiple states and UTs involving transactions worth crores. The police have recovered four smartphones and six SIM cards allegedly used in the crime. Pakistan's former Prime Minister Imran Khan was shifted back to Adiala Jail in Rawalpindi this morning after undergoing a medical examination at a private hospital in Islamabad. Khan was moved to Shifa International Hospital after midnight in compliance with the Supreme Court's order on August 18th, directing that he be transferred there within 2 days after a medical report submitted before it said he was suffering from level 3 plus anxiety. In hockey, the Indian women's team will take on the Netherlands in the first match of the second pool phase of the FIH World Cup at Amstelveen today. The match will start at 9:30 p.m. Indian time. Earlier, India advanced to the second round after playing out a goalless draw against England in their final Pool D match yesterday. Both teams created opportunities but failed to find the back of the net, with India's defence holding firm throughout the contest. In badminton, Indian shuttlers will be in action today in the men's and women's doubles quarterfinals at the BWF World Championships 2026 in New Delhi. The men's doubles pair of Satwik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty will lock horns with third seeds Liang Weikang and Wang Chang of China. The duo defeated Junaidi Arif and Roy King Yap of Malaysia in the pre-quarterfinals. In the women's doubles, the Indian pair of Teresa Jolly and Gayatri Gopichand will face fourth seed Xia Yi Fan and Chang Shu Xian of China. And with that, we end this news bulletin.
1: Kumari FM 101. Kumari FM 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி FM 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101. குமரி FM 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது பிற்பகல் மணி 12:10. மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. மனம் நனையும் மதுரம் மழை நிகழ்ச்சியில இன்னைக்கு அட்டகாசமான பாடல்கள் வரப்போகுது. இயற்கை, மழை, வானம், பனித்துளி அப்படின்னு இயற்கையோடு இயந்த காட்சிகளை கண்மு நிறுத்தக்கூடிய அழகான வரிகள் கொண்ட பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போதுல இருந்து 12:40 வரைக்கும் அந்த பாடல்களை இதமாய் கேட்டு ரசிக்க அனைவரும் தயாரா இருங்க. பூக்களை ரசிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த பூவோட அழகு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தென்றலை ரசிக்க ஆரம்பிச்சோன்னா அதோட இதம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். மழையை ரசிக்க ஆரம்பிச்சோன்னா மழை துளியில கூட ஒரு அழகு இருக்கிறத நம்மளால உணர முடியும். அதே மாதிரி இயற்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சாதான் தெரியும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு தனி அழகு இருக்கு அப்படின்ட்டு. இது அழகு அது அழகு அப்படின்னு எதையுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு இயற்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அழகோட உச்சம் தான். அந்த அழகை ரசிக்க நம்ம கொஞ்சம் நின்று நம்மளை சுத்தி சுத்தி பார்க்கணும். அப்படிப்பட்ட இயற்கையோட அழகை மனசுக்குள்ள கொண்டு வரப்போகுது இந்த பாடல். எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில். 16 வயது நிலை திரைப்படத்திற்காக

0: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: ஏத்துக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல் குமரி பண்பலை 101 கேட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டில் நிறைய குட்டி குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும்.

திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களம் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுடைய திறனை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு அற்புதமான களம் தான் நம்ம குமரி பண்பலை 101 வழங்கிட்டுருக்கு. இன்றைக்கு இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குட்டி குழந்தைங்களை பங்கேற்க செய்யுங்க, அவங்களுடைய திறமையை உலகம் அறிய செய்யுங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு 2602240 மற்றும் ஒரு 2907722 அலைபேசி எண் 8903257039 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைங்களை பேச வைங்க. காலை நேர வேலையும் ரசிக்கலாம், மாலை நேர வேலையும் ரசிக்கலாம், ஆனால் இந்த மத்தியான நேர வேலை ரசிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், ரசிக்க முடியாது. அதனால தான் வந்து அழகான பாடல்களை உங்களுக்கு கொடுத்து அந்த மதிய நேர வேலை வந்து மறக்கடிக்க செய்கிறோம். ஸோ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல் வரப்போகுது. என்ன பாடல் அது? அதிகாலை நேரத்தில் பனித்துளிகள் விழும் இல்லையா, இந்த பனித்துளிகளோட குளிர்ச்சியும் அந்த காலை நேர அமைதியும் சேரும் பொழுது அந்த காலை நேரம் ரொம்ப ரொம்ப அழகாயிடும். சத்தமே இல்லாமல் மெதுவாக விடியக்கூடிய அந்த நேரம் மனசுக்குள்ளே ஒரு விதமான அமைதியை உருவாக்கும். பூக்கள் மேலே படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகளை பார்க்கும்போது நம்ம மனசுக்கே ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி இயற்கையை ரசிக்கிற ஒவ்வொரு தருணமும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த இனிமையான காலை நேர உணர்வை இப்போ நம்ம இசையோடு சேர்ந்து ரசிக்கலாமா? வரக்கூடிய பாடல் காயத்ரி திரைப்படத்திற்காக சுஜாதா பாடியது, இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மரக்கிளையில் கட்டப்பட்ட ஊஞ்சல், வாசலில் அழகான பூக்கோலம், வீடு முழுக்க கமகமக்கும் அறுசுவை சாப்பாடு. ஓணம், திருவோணம் என்று சொன்னாலே இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒன்றோடு ஒன்று கோர்த்து வைக்கப்பட்ட ஒரு அழகான

0: ரயில் பெட்டிகள் மாதிரி நம்மளோட நினைவுகளுக்கு வரிசையாக வந்து போகும். ஓணம் திருநாள் அப்படின்னு சொன்னோடனே என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும்? ஊஞ்சலா, அல்லது பூக்கோலமா, ஓண சத்யாவா, இல்லை உங்களுக்கே ஒரு ஏதாவது ஒரு அழகான நினைவா? இந்த ஓணத்துக்காக நீங்கள் எப்படி ரெடி ஆகிட்ருக்கீங்க? உங்களுடைய அந்த மதுரமான நினைவுகளையும் சந்தோஷமான விஷயங்களையும் எல்லாரோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் திருவோண திருநாளும் வந்தல்லோ அப்படிங்கிற டாப்பிக்கில் பெண்களை நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 2620 மற்றும் ஒரு 2907 இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903325703 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. திருவோண திருநாள் வந்தல்லோ, அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள், திருப்பதி சாரம் யு கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று தேர்வு, திக்னாங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: கேட்க தவறாதீர் நேயர்களே.
0: நேரம் இப்பொழுது பகல்மணி 12:24 குமரி பண்பலை 101 இருந்து நீங்க கேட்டுக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. ரயில் தூது அப்படிங்கிறது சாதாரணமான தூதே கிடையாதுங்க. புறாவோ கடிதமோ மொபைல் ஃபோனோ இல்லாமல் நம்ம டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ரயிலையே செய்தி சம்மந்து செல்லக்கூடிய தூதனாக மாற்றிருக்கிறது இந்த பாடல். இனி வரக்கூடிய பாடல் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. நகரத்தோட பரபரப்பு, வாகனங்களோட சத்தம், தொழிற்சாலைகளோட இறைச்சல் என்ன, எப்போதுமே வந்து ஒரு அவசரமான வாழ்க்கையில தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கிராமத்துக்குள்ள போனா அங்க இருக்கக்கூடிய அமைதியை நம்மள வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். பறவைகளோட சத்தம், வயல்வெளிகளோட பசுமை, மண்ணோட மனம், இதமான தென்றல் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி அழகு இருக்குங்க. அந்த வாழ்க்கையை வேற எதனோடய நம்மளால ஒப்பிடவே முடியாது. இயற்கையோடு இணைந்து நிம்மதியா வாழக்கூடிய அந்த வாழ்க்கையே ஒரு பெரிய செல்வம். அந்த கிராமத்து இயற்கையையும் மண்ணோட மனத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வரப்போகுது இந்த பாடல். கூடவே அந்த ரயில் தூது முக்கியமான பாயிண்ட். கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
2: ஏழு வண்ணங்கள் சேர்ந்ததுதான் வானவில். ஒவ்வொரு வண்ணமும் தனித்தனியா இருந்தாலும் ஒன்னா சேரும் போது எவ்வளவு அழகான காட்சி நமக்கு கொடுக்குது பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம், ஆசை, உறவு, நட்பு, காதல், வெற்றி, தோல்வி அப்படின்னு நிறைய நிறைய வண்ணங்கள் இருக்கு. ஆனா அந்த வண்ணங்களை ரசிக்க கூட நேரம் இல்லாம ஒரு மிஷின் லைஃப்ல ஓடிட்டு இருக்கோம். கொஞ்சம் நின்று நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையோட அழகே நமக்கு புரியும். நம்ம வாழ்க்கையும் ஒரு வானவில் மாதிரி கண்ணுக்கும் மனசுக்கும் இதமானதா மாறும். அந்த அழகான உணர்வோட அடுத்த பாடலை ரசிக்கலாம். பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையில், பஞ்ச அருணாச்சலம் வரிகளில், காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்தின் பாடல்.

பூவோட பாஷை அந்த தென்றலுக்கு தான் புரியும். அதே மாதிரி அன்பு நிறைந்த ஒரு மனதோட ஆழ்மன ஆசையும் அந்த மனதை நேசிக்கிற ஒருவருக்கு மட்டும்தான் புரியும். சொல்லாமலே புரிஞ்சுக்கிற அந்த அன்பும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த உணர்வும் ரொம்ப ரொம்ப அழகானது. பூவுக்கும் தென்றலுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு மாதிரி மனசுக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய சில உறவுகளும் வார்த்தையால் சொல்ல முடியாதவை. சொல்லாத அன்பையும் மனசுக்குள் இருக்கும் அழகான உணர்வுகளையும் வருடி கொடுக்க வருது இந்த பாடல். முள்ளு மலரும் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகின்றது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை.
1: செந்தாழம் பூவில் வந்தாடும்
0: இனி தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள் முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், மின்னணு கட்டமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. எழுச்சிமிக்க எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் மாற்றம் என்பது இக்கூட்டத்தின் கருப்பொருளாகும். இதனிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ளது. 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நீடித்த மற்றும் நம்பிக்கை மிக்க சுற்றுலா கட்டமைப்பை ஏற்படுத்துவது, திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து வசதி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொலைத்தொடர்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வளர்ந்து வரும் நாடுகளின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது.

0: இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் சற்றுமுன் தொடங்கியது. பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான இத்திட்டத்திற்கு கடந்த 2024-25 5,400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், நடப்பு நிதியாண்டில் இது 7,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்து நிலையான வருவாய் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் கவாக்காளி மைதானத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் மாநில அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பின்னர் மேற்குவங்க மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திரு அமித்ஷா இன்று மாலை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உதம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயில் வசதி தங்களுக்கு கிடைத்துள்ளதற்கு உதம்பூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் சேவையின் மூலம் அப்பகுதியின் பொருளாதாரம் சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உதம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தையொட்டி திரு பியூஷ் கோயல் குளோபல் ஃபைனான்ஸ் அண்ட் டெக்னாலஜி நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, சிங்கப்பூரின் வெளியுறவு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கன்ஷியோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் மத்திய அரசின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி பயன்பெற்று வருவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியாக அது கிடைச்சிது. அதை பயன்படுத்தி நான் வேலை இல்லாத இளைஞராக இருந்தனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிஞ்சு கொள்கிறோம். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறு தொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி

தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தனியார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரான் மேலும் அணு ஆயுதங்கள் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை சரியானதே என்று தெரிவித்த திரு டிரம்ப், இந்த போர்ச்சூழல் காரணமாக அமெரிக்க மக்கள் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை சந்தித்து வருவதாக கூறினார். ஈரானில் அணு ஆயுத உற்பத்திக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அந்நாட்டு ராணுவம் தனது வலிமையை முற்றிலும் இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். சோமாலியாவின் பண்ட்லேண்ட் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். அதில் பயணம் செய்த 10 மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள். லுபூஃப் என்ற பெயரிலான இந்த கப்பல் கடத்தப்பட்ட பின் நூகால் பகுதிக்கு கொள்ளையர்கள் கப்பலை கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் துருக்கி நாட்டின் ராணுவ பயிற்சிக்காக தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோளில் பயன்படுத்தும் கருவிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதில் சென்ற மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள், தலா ஒருவர் துருக்கி மற்றும் ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் செர்ஜியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு காவலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளில் இன்று அலையின் சீற்றம் கடுமையாக இருக்கக்கூடும் என்று தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 முதல் 1.5 மீட்டர் உயரம் வரை எட்டக்கூடிய அலைகள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் பகுதிகளில் இந்த அலையின் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கரோலினை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழித் தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51. பிணியில்லா பெருவாழ்வு வாழ சின்ன சின்னதாய் மருத்துவ தகவல்களோடு நலமாய் வாழ்வோம். நிகழ்ச்சியை கேட்பதற்கு முன்
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நலமாய் வாழ்வோம்.
4: டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் குறித்து விளக்குகிறார் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.
5: இன்னைக்கு நான் வந்து டெங்கு காய்ச்சல் பத்தி சில இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஏன் இந்த டைம்ல நான் பேச வந்திருக்கேன்னா, இது மழைக்கால சீசன். இந்த மழைக்கால சீசனாலே நமக்கு மிக முக்கியமா டெங்கு காய்ச்சல் தான் ஜாஸ்தியா நம்ம ஊர்ல வந்து பரவி இருக்குது. ஸோ டெங்கு காய்ச்சல் அப்படின்னா என்ன? டெங்கு காய்ச்சல் என்பது ஒரு வைரல் காய்ச்சல் தான். அது வந்து ஏடிஸ் கொசு வகை வந்து கடிப்பதனால் தான் அந்த காய்ச்சல் வந்து நமக்கு வருது. இந்த கொசு வந்து எங்க இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தமான தேங்கிய நீரில் தான் அது வந்து இனப்பெருக்கம்

0: பெருக்கம் செய்யுது.
1: இந்த கொசு வந்து நமக்கு டே டைமில் தான் நம்மளை வந்து ஜாஸ்தியாக கடிச்சு நமக்கு இந்த காய்ச்சல் வருது. நைட் டைமில் கடிக்கிற கொசுகள் வந்து டெங்கு காய்ச்சலை உருவாக்குறது இல்லை. இப்போ டெங்கு காய்ச்சலுன்னு சில அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திடீர் காய்ச்சல், தலைவலி, கண் வலி, தசை மட்டும் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு குமட்டல் வரும், சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிவப்பு தேய்மெல்லாம் வரும். எச்சரிக்கை அறிகுறிகள், அதாவது வீட்டில் உங்களுக்கு ஒருவேளை ஃபீவர் வருது, வந்து சில எச்சரிக்கை அறிகுறிகள் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் நாட வேண்டும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் மேலே உங்களுக்கு வந்து ஃபீவர் இருந்தனாலோ, மிக அதிகமான வாந்தியோ, வயிற்று வலியோ, பற்கள் மட்டும் மூக்கில் இரத்த கசிவோ, இல்லை அதிக உடல் சோர்வோ இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டும். நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருந்து சின்ன மாத்திரைகளை போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலான்னு இந்த சீசனில் நீங்கள் வந்து அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா நீங்க மருத்துவமனையை கண்டிப்பா நாட வேண்டும். இப்போ டெங்கு காய்ச்சல் பத்தினா ஒரு மித்னா ஒரு மூட நம்பிக்கையை பத்தி நான் சொல்றேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, சில பேஷண்ட்ஸ்ட நம்ம டெங்கு அட்மிட்டட் வார்டு பேஷண்ட்ஸை நாங்கள் பார்க்க போனப்ப, அந்த பேஷண்ட் கூட இருக்கக்கூடிய அட்டண்டர்ஸ் எல்லாம் என்ன அட்டண்டர்ஸ்னா, அம்மா அப்பா அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் மாஸ்க் அணிந்திருக்கிறாங்க, பக்கத்தில் நெருங்கி இருக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. நான் அப்போ ஏன் நீங்கள் ஏன் பக்கத்தில் நெருங்கி தொடுறதோ இல்லை மாஸ்க் போட்டுட்டு ஏன் இவ்வளவு காஷியஸாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது, டெங்கு வந்து அது காற்றில் பரவிடும் இல்லையா, ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆயிரும்ல, அதனால நாங்கள் வந்து ஒதுங்கி மாஸ்க் போட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் உண்மை என்னன்னா, டெங்கு என்பது வந்து காற்றில் பரவக்கூடிய காய்ச்சல் அல்லது நோய் கிடையாது. ஸோ டெங்கு என்பது காற்றில் பரவாது, அது ஏடிஸ் கொசு மூலமாக அது கடித்தால் மட்டும்தான் பரவும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மாஸ்கோ இடைவெளியோ நோயாளிகளிடமிருந்து பின்பற்ற தேவையில்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் சுற்றி உள்ள தேங்கிய நீர் சிரட்டையிலையோ இல்லை பழைய பிளாஸ்டிக் கப்போ இல்லை பிளாஸ்டிக் கவர்லையோ தேங்கி இருக்கிற நீரை நீங்கள் வந்து கமத்தி போட்டாலே போதும். நீங்கள் அதை பண்ணாலே டெங்கு வந்து முழுவதமாக அழிக்க முடியும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு முறை ஒரு 10 நிமிடம் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி உள்ள திங்ஸை வந்து நீங்கள் நீட் பண்ணி, அதை ட்ரை டேன்னு சொல்லுவாங்க, உலர் நாள், அந்த ஒரு நாள் மட்டும் 10 நிமிஷம் நீங்கள் வீட்டை சுற்றி தேங்கி இருக்கக்கூடிய நீரை, பூந்தொட்டியோ பிளாஸ்டிக் கப்போ கவரோ இல்லை ஃப்ரிட்ஜ் பின்னால் இருக்கிற நீரை வந்து நீங்கள் அகற்றினாலே முழுவதுமாக டெங்கு நோயை நாம் தவிர்க்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் கொசு வலைகள் பயன்படுத்தலாம், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு தூங்கலாம், இல்லை அந்த கொசு ரிப்பலண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த க்ரீம்ஸ் போடலாம். மிக முக்கியமாக அரசு தரப்பில் நாங்கள் என்ன எனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து டொமஸ்டிக் ப்ரீடர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபிசின்னு சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் வந்து வீட்டுக்கு வீடு செக் பண்ண வருவாங்க, எங்கேயாவது நீர் தேங்கி இருக்கா இல்லையான்னு. அவங்களுக்கு வந்து நீங்கள் முழு ஒத்துழைப்பு தரணும். நல்லபடியாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நம்ம வந்து டெங்குவை முழுவதுமாக ஒழித்து விடலாம்.
2: டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் குறித்து விளக்கியவர் வட்டவிளை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் ஜே கனகசபாபதி அவர்கள்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: குமரி பண்பலை 101 இனி திரை இசை கேட்கலாம்.

0: கேட்டது பூஜை பிரபாடல்.
1: இதழோர புன்னகையாய்,
0: இதழோர புன்னகையாய்,
1: தேனோரும் பூந்தோட்டமாய்,
0: தேனோரும் பூந்தோட்டமாய்,
1: என்றும் உங்களுடன் உறவாடும்,
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101,
0: குமரி பண்பலை 101. கருத்துக்களோடும் கானங்களோடும் இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி. ஒவ்வொரு வருஷமும் இந்த தினத்தில் உலக மூத்த குடிமக்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருது. மூத்த குடிமக்களோட நிலைமை குறித்த விழிப்புணர்வை வளர்க்கவும் அவங்களுக்கு உதவுறதும் இந்த நாளோட நோக்கமாக இருக்குது. முதன் முதலாக 1988ஆம் வருஷம் முன்னாள் அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் அவர்களால் அறிவிக்கப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டது. 1990ல் டிசம்பர் 14ஆம் தேதி ஐநா சபை ஆகஸ்ட் 21ஆம் தேதியை மூத்த குடிமக்கள் தினமாக அறிவித்த பிறகு பல நாடுகள் முதியவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த தினத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டாட ஆரம்பித்தாங்க. மூத்த குடிமக்களை கௌரவிக்கவும், அவர்களோட பங்களிப்புகள், ஞானம் மற்றும் அவர்களோட வாழ்க்கை அனுபவங்களை மதிக்கவும் இந்த மூத்த குடிமக்கள் தினம் உலக மக்களால் கொண்டாடப்படுது. முதுமை காலத்தில் அவங்களோட கண்ணியம், ஆரோக்கியமான முதுமை, அவங்களோட உரிமைகள், பராமரிப்பு, நல்வாழ்வு, இதில் நாம் கவனம் செலுத்துறது அவசியம். குடும்பங்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறத்திலையும் ஒட்டுமொத்த சமூகத்திலையும் மூத்த குடிமக்களுக்கான மரியாதை மற்றும் அவர்களுக்கான ஆதரவை காக்கிறதும் ஊக்குவிக்கிறதும் நம்மோட கடமை. மூத்த குடிமக்களின் சுகாதாரம், மனநலம், உடல் நலம், நிதி பாதுகாப்பு, அவர்களோட உரிமைகள் போன்றவற்றை கட்டி காப்பது இளையோர் மற்றும் சமுதாயத்தோட இன்றியமையாத கடமை. தலைமுறைகளை ஆரோக்கியமானதாகவும் அறிவுபூர்வமானதாகவும் வளர்த்த வளப்படுத்திய மூத்த குடிமக்களுக்கு வயதுக்கு ஏற்ற சேவைகளை வழங்குறதும், தனிமையாக அவர்களை தவிக்க விடாமல் காப்பதும், பொது இடங்கள்லையும் போக்குவரத்துகள்லையும் அவங்களுக்கு உரிமைகளை அளிக்கிறதும், முதியவர்களுக்கு நிலையான நிதி பாதுகாப்பும் ஆதரவும் அளிக்கிறதும் ஒவ்வொருத்தரோட கடமையாகும். மூத்த உலக

0: மூத்த குடிமக்கள் தினத்திற்கான இந்த ஆண்டோட கருப்பொருள் நீண்ட ஆயுளின் காலம், நீண்ட கால வாழ்விற்காக அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல் அப்படிங்கிறது. தினம் வந்து முதியவரோட பாதுகாப்பு மற்றும் மரியாதையை கொண்டிருக்கு. முதியவர்கள் தங்களோட பிற்காலத்தை ஆரோக்கியமாகவும் பொருளாதார பாதுகாப்போடவும் கௌரவமா வாழ வழிவகுக்கிறது. சமூகத்துல முதியவர்களோட பங்களிப்பை அங்கீகரித்து அவர்களுக்கான உள்கட்டமைப்பு மற்றும் கொள்கைகளையும் மறுபரிசீலனை செய்கிறது இந்த நாளோட முக்கிய நோக்கமா கருதப்படுது.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
4: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.

0: செய்தி தெரியுமாவில் இதுவரை கேட்டது மூத்த குடிமக்கள் தினம் பற்றிய தகவல்கள்.
1: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: சர்க்கரை பந்தலில் தேன்பாகாய்,
6: சட்டென்று மனம் வருடும் மெல்லிசையாய்,
5: செவிகளில் நுழைந்து சிந்தை மகிழ செய்தி சொல்லும்
6: நமது பண்பலை, இது குமரி பண்பலை 101.
0: நேரம் 1:10, இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஹாய் ஸ்நேகிதியே, தோழியரே, உங்களின் பங்களிப்போடு திருவோண திருநாளும் வந்தல்லோ.

அத்தப்பு கோலத்தோடு வரவேற்ற நம்ம திருவோண திருநாள் 10 நாள் கொண்டாட்டமாக அடை பிரதமனோட தித்திப்போட நம்ம மனங்களோட உற்சாகத்தோட களை கட்ட தொடங்கியிருக்கு. உங்கள் வீட்டு ஓண கொண்டாட்டம் அதுக்கான ஏற்பாடுகள் பற்றி பேச அழைக்கலாம். நமது தில்லிய தொலைபேசி எண்களை 2602420 2907722 இணைப்பெண் 0462 அலைபேசி எண் 8903252739

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: புது தங்க தேரில் ஓணம் வந்தல்லோ.
5: தொழிலே, இது உங்களின் பங்களிப்போடு திருவோணத் திருநாளும் வந்தல்லோ. தோழியர், நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய ஓணக் கொண்டாட்டம் பற்றி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசியங்கள் 2602402902 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903252739. ஓணத் திருவிழா எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிட்டதுக்கு ஒரு தோழி வந்துட்டாங்க. வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம் அம்மா.
6: ஹலோ. வணக்கம் மேடம்.
5: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: நான் குளச்சல்ல இருந்து ராஜஸ்ரீ பேசுறேன் அம்மா.
5: அம்மா, ஓணம் வந்தாச்சா?
6: ஆமாம்மா, ஓணத்துக்கு நல்ல விசேஷமாட்டு கொண்டாடுறோம். நாங்கள் என்ன கொண்டாடுறோம் நிச்சயமா அப்படிதான்மா. ஓணம் வந்தா நடையில அத்தப்பு கோலம் போட்டு,
5: சரி,
6: ஏழு வகை கூட்டு காய் காய் கறிகளோட சாப்பாடு மத்தியானம் நாங்க பரிமாறிடுவோம்.
5: சரி, ஓண சத்தியா?
6: ஓண சத்தி அது. பாயசம் அதே போல, பாயசம் வைக்கிறதுன்னு சொன்னா ரெண்டு பாயசம், சில இடங்கள்ல மூணு பாயசம் வைப்பாவ, நாங்க ரெண்டு பாயசம் தான் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து பெரிய வாழையில துண்டு நிலதான் போட்டு வைக்கலாம்.
5: சரி, கயிறுக்கு பதிலா அந்த தென்னை ஓலைய வந்து போடுவாங்க.
6: தென்னை ஓலைய மாட்டி மாட்டி இந்த தீ போட்டு மாட்டி.
5: சரி, அப்படிங்கறது அது நம்ம வந்து தென்ன ஓலையில கட்டினா என்ன, இல்ல கயிறு போட்டு கட்டினா என்ன, சாரியில கட்டினா என்ன, தாயோட ஒரு ஆதரவோட தாயோட ஒரு மென்மையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஓண ஊஞ்சலும் நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் மேட்டுக்குடியிலிருந்து பகவதிம்மாள் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறம்மா. சொல்லுங்க, ஓணக் கொண்டாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? திருவோணம் வந்தாச்சா?
1: ஆமா, நாங்க வந்து எங்க வீட்டாளுக்கு கேரளாவில் தான் பிறந்து வளர்ந்து வேலை பார்த்தது எல்லாமே கேரளாவில் தான். நான் வந்து தமிழ்நாட்டுக்காரி, அதனால அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஓணம் வரும்போது ஃப்ரெண்டு மாதிரி கூட்டம் எல்லாம் நடத்தி விடுவாங்க எங்களை. இப்ப வந்து ரிட்டையர்ட் ஆகிறப்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு மேடம். இப்ப தமிழ்நாட்டுல தான் இருக்கோம்.
0: சரி, எப்படி கொண்டாடுறீங்க நீங்க?
1: என்னம்மா?
0: இல்ல, அங்க கொண்டாடுறீங்க, சரி இப்ப எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க?
1: இப்பமா எங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் கூட 1250 ரூபாய் போனஸ் போட்டுருக்கு. அதுதான் சந்தோஷம் ஓணத்துக்கு.
0: ஓணத்துக்கு அதுதான் சந்தோஷம். அந்த ஓண பணத்தோட அந்த வச்சு அழகா கொண்டாடிட்டு இருக்கீங்க. சரி, இனி வரும் காலங்களில் அதாவது நம்ம ஓணத்தை வந்து சிறப்பாக கொண்டாடலாம்.

0: மனசோட சந்தோஷம் தான் முக்கியம் இல்லையா? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா கொண்டாடலாம். நன்றிமா, நன்றி, நன்றி.
1: ஆமா மேடம், சரி.
2: அன்பு கதை எழுதுமா வணி திருவிழா மஞ்சக்குளிகள்.

0: இந்த ஆவணி திருவிழாவை வரவேற்க அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் அம்மா, பேர் சொல்லலாம்.
1: பூதப்பண்ணு லட்சுமி மேடம். ஓணத்துக்கு காலையில இருந்து கோயிலுக்கு போயிட்டு
0: சரி
1: புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமியை கூப்பிட்டு வீட்டுல பாயசத்தோட சாப்பாடு,
0: பாயசத்தோட சாப்பாடு
1: வாசல்ல வாசல்ல பூக்கோலம் எல்லாம் போட்டு நல்ல சிறப்பாக இருக்கும். மூணு நாளும் எங்க ஊர்ல நல்ல விசேஷம்.
0: உங்க ஊர்லயே ரொம்ப விசேஷமா கொண்டாடுவீங்க புதப்படியிலேயே?
1: ஆமா விசேஷம். ஆமா,
0: எப்படி தெருவோட சேர்ந்து தெரு ஃபுல்லா அத்தப்பு கோலம் போடுவீங்களா?
1: ஆமா போடுவோம். பிரைஸ் உண்டு.
0: ஓ,
1: நல்ல கோலம் போடுவாங்களா அவங்களுக்கு பிரைஸ்.
0: அதனாலயே சூப்பரா கோலம் போடுறதுக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? பொதுவா அந்த திருவோணம் வந்துட்டாலே வந்து பூக்களோட விலை வந்து ஜாஸ்தி ஆயிரும். என்னதான் ஜாஸ்தி ஆகட்டும், என்னதான் ஜாஸ்தி ஆகட்டும், தீபாவளிக்கு வந்து பட்டாசு விலை ஜாஸ்தியான, பொங்கலுக்கு கரும்போட விலை ஜாஸ்தியான, என்ன நமக்கு வந்து அதை கொண்டாடணும். அதுதான் சந்தோஷம். சோ மகாபலி சக்கரவர்த்திய வரவேற்கிறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க? குடும்பக்காரங்க எல்லாருமே வந்துருவாங்க. பொதுவா ஊர்ல வந்து திருவிழாக்கள், கோயில் திருவிழாக்களுக்கு வருவாங்க. அதே மாதிரி ஓண திருவிழா கொண்டாடுறது குடும்பத்தோட கொண்டாடுவீங்க?
1: எல்லாரும் வந்துறாங்க, வந்து சந்தோஷமா கொண்டாடுவோம். கலை நிகழ்ச்சிகள், பிள்ளைகள் விளையாட்டு, பெரியாளுகள் விளையாட்டு, எல்லா விளையாட்டும் உண்டு.
0: நன்றிமா, நன்றி, நன்றி.
2: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: பெஸ்பா ஏப்ரல்லா இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த விற்பனம், குறைந்த வட்டி,
2: உடனடி டெலிவரி,
3: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
2: தொடர்புக்கு
3: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330666.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
10: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
11: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital,

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
1: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்.
4: அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: அம்கோ.
1: That's right.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: ஓணம் அல்லது ஆவணி திருவிழா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கேரளாவில் வந்து மகாபலி சக்கரவர்த்தியை வந்து வரவேற்கக்கூடிய விதமாக அந்த மக்கள் வந்து பூக்களால் ஊரையும் அவங்க வீடுகளையும் அலங்கரித்து புத்தாடை உடுத்தி சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் அந்த திருவோண திருநாள் அப்படிங்கிறது. சரி, ஒரு தோழியை சந்திச்சுட்டு திருவோணம் பற்றி பார்க்கலாம். வணக்கம். ஆமாம், சொல்லுங்க. ஓணம் வந்தாச்சா? திருவோண திருநாளும் வந்தல்லோ.
5: கேரளத்துல மெயினாட்டு ஓணம், இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு அவ்வளவா இல்லை. இப்ப அத்தனை நாள் தொட்டு 10 நாள் பல பல பூக்கள் போட்டு அலங்கரிச்சு மாவேலி சக்கரவர்த்திய வரவேற்று உட்கார உடைச்சு மாவேலி நாடுவா நீடும் காலம் மனுஷரும் போதே அமோதத்தோடே வசிக்கும் காலம் அவசமத்தோமோட்டில்லதானம்.
4: இப்படி சந்தோஷமா பாட்டு பாடி ஓணம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. சரி, உங்க வீட்டுல ஓண ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? நீங்க வந்து எப்படி கேரளம் இல்ல கேரளத்துலதான் கொண்டாடுறோம் அப்படிங்கிறீங்களா? நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வந்து கேரளத்துல இருந்து தானே பிரிஞ்சு வந்திருக்கேன், அதனால இங்க வந்து ரொம்ப சூப்பரா கொண்டாடுவாங்க.
5: நாங்க வந்து 2-3 பாயசம் பிரபல நல்லா வச்சு நல்லா சத்தியம் ஒருக்கு மாவேலிய வரத்துக்கு

0: மக்களுக்கு புத்தாடை பேர பிள்ளைகளுக்கு குட்டிகளுக்கு எல்லாரும் புத்தாடை விடுத்து நல்ல சந்தோஷமாயிட்டு எல்லாரும் நல்லதா இருக்கு.
1: சரி, அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடி புத்தாடை எல்லாம் எடுத்தாச்சா?
0: இன்னதான் எடுக்கணும்,
1: இன்னதான் எடுக்கணும். எடுத்து வச்சா அது புத்தாடை வந்து பழைய ஆடையா போயிடும் இல்லையா? ஓணத்துக்கு வந்து நினைவு போய் எடுத்துட்டு வந்துடணும். சரி, மணிகாஜில் பங்கேற்று பேசியதற்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கிறீங்களா?
2: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். எங்க சேர்க்கலாம்?
3: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI & டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
2: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
3: கவுன்சிலிங் கோட் 4911, போன் 7550055004.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV, மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
6: புது தங்க தேரில் ஓணம் வந்தது.
1: தங்க தேர்ல ஓணம் வந்தாச்சா? தோழியை சந்திக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம், அட்வான்ஸ் ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா, குமரி பண்பலையின் சார்பா உங்களுக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மா வீட்டுக்குதான் மேடம் போவோம்.
1: அம்மா வீட்டுக்கு தான் போவீங்க? சரி, அதுக்கு முன்னால யாருன்னு சொல்லிடலாமே. அம்மா வீட்டுக்கு போற குஷியில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓண கண்டாட்டத்தோட குஷி.
7: கீழப்பெருவிளை மேடம்.
1: கீழப்பெருவிளை
7: சாந்தி பிரபானம்.
1: சொல்லுங்க.
7: எல்லாரும் சேர்ந்த அண்ணன் அக்கா எல்லா எல்லா ஃபேமிலியும் போயிருவோம்.
1: சரி,
7: அம்மா தான் சமையல் பண்ணுவாங்க, எல்லாம் நாங்க கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம்.
1: அம்மா வீட்டுக்கு போனாலே வந்து அந்த ஹெல்ப் பண்றது மட்டும் தானே, அது கூட நடக்காது. இருந்தாலும் ஓணம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடும் போது நிறைய கூட்டுக்கறியோட வைக்கும் போது ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும்.
7: ஆமா மேடம், 7 கூட்டு வைப்பாங்க, 3 குழம்பு, அதுக்கப்புறம் பாயசம் எல்லாமே வைப்பாங்க.
1: சரி,
7: அதுக்குற எல்லாருமே நேரியல் சாரி, அன்னை நேரில் வேஷ்டி எல்லாமே உடுத்தி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வர மாதிரி சாப்பிடுவோம்.
1: சரி, எந்த ஊரு? அம்மா அம்மா வீட்டுக்கு போயிருவீங்க? அம்மா வீடு எங்க இருக்கு?
7: அம்மா வீடு கிருஷ்ணகோயில் தான் மேடம்.
1: அம்மா வீடு கிருஷ்ணகோயில் தான். ஆனாலும் வந்து வீட்டுல கொண்டாடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து குடும்பமா சந்தோஷமா கொண்டாடணும் இல்லையா? மகாபலி வரவேற்கணும்.
7: ஆமா மேடம், வருஷந்தோறும் இதை பண்றோம் மேடம்.
1: வருஷந்தோறும் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி கூட்டு குடும்பமா சந்தோஷமா அப்படி கொண்டாடுங்க. நிலையத்தின் சார்பா வாழ்த்துக்கலாமா? நன்றி,
7: நன்றி மேடம்.

0: ஹலோ.
1: திருவோணத்தை வரவேற்க. வணக்கம் சகோதரி.
0: வணக்கம் மேடம். திருவோண புலரிதன் திருமுல் காட்ச வைக்க திருமுச்சமரிமேலம் சமயமாயி.
1: யாருன்னு சொல்லிடலாமா? சந்தோஷமா அழகான ஓணப்பாட்டோட வந்திருக்கீங்க, பேர் சொல்லிருங்கம்மா. சொல்லுங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஓணம் அப்படின்னா சந்தோஷம் தானே?
0: ஓணத்துக்கு எங்க வீட்டுக்கு வாங்க,
1: கண்டிப்பா வந்துருவோம். குமரி பண்பலையோட அலுவலர்கள் எல்லாருமே சேர்ந்து வரோம்.
0: எங்களுக்கு வந்து ஓணம் தான் ரொம்ப ஃபேமஸ். நாங்க ஓணம் கொண்டாடுவோம். அப்புறமா ஒரு அடப்பிரதமன் வைப்போம். நாங்க ரொம்ப இதா இருக்கும்.
1: அது அது ஓணம் அப்படின்னாலே அடப்பிரதமன் தானே ஸ்பெஷல்.
0: அதுல வந்து நல்லா பச்சா மட்டிப்பழம் எல்லாம் அடிச்சு ஊத்துவோம். அப்ப நல்ல மனமாக இருக்கும். வீட்டுலாம் நாங்க இந்த பாய் வச்சு கொடுப்போம். அவங்களுக்கு
1: எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த அடப்பிரதமன். நீங்க வைக்கிற அடப்பிரதமன் வந்து ரொம்பவே ஃபேமஸ் உங்க ஓணத்துல.
0: எல்லாருமே சொல்லுவாங்க மேடம்,
1: உங்களுக்கும் பண்பலையின் சார்பா ஓண நல்வாழ்த்துக்கள், ஓண ஆசம்சைகள். வணக்கம்.

இந்த ஓணம் வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது கேரளத்தை வந்து மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டுட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து நல்ல ஒரு கொடைவள்ளல் தான். ஆனால் கொடைவள்ளலாக இருந்தபோது அவருக்கு வந்து நான் தான் வந்து கொடைவள்ளல், என்னை தவிர யாருமே வந்து சிறந்த கொடைவள்ளல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வத்தோடு அலைகிறாரு. இவரோட கர்வத்தை வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமால் வந்து வாமனராக அவதரித்து வராரு. மகாபலி சக்கரவர்த்தியிட்ட வந்து எனக்கு வந்து ஏதாவது தானமாக கொடுங்க அப்படின்னு, சின்ன வாமனன் தானே என்ன கேட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு, என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னு

சரி சொல்கிறாரு. அவர் வந்து எனக்கு 3 அடி மண் போதும் அப்படிங்கிறாரு. 3 அடி மண் தானே, இதோ தந்துடுறேன், இவரோட காலை என்ன சின்ன காலை தானே இருக்கும், கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, முதல் அடியை வந்து நம்ம திருமால் வந்து வானத்திலையும் 2ஆம் அடியை வந்து பூமியையும் வைக்கிறாரு. அப்புறம் வச்சுட்டு நான் 3ஆவது அடியை எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்து வந்திருக்கிறது இறைவன் அப்படின்னு சொல்லி தெரியுது. தன்னுடைய செருக்கு வந்து குறைஞ்சி 3ஆவது அடியை என்னுடைய தலை மேலே வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ தலையில் வச்சு அவர் வந்து பாதாள லோகத்துக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் ஒவ்வொரு வருஷமும் திருவோண தின அன்னைக்கு என்னுடைய நாட்டு மக்களை நான் பார்க்க வரணும், அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து திருவோண தினத்தில் ஆவணி மாதத்தில் திருவோண தினத்தில் தன்னுடைய நாட்டு மக்களை பார்க்க வருவார் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் வந்து ஊரை அப்படியே அலங்கரித்து அத்தப்பூ கோலமிட்டு ஓண ஊஞ்சலோட புது ஆடை உடுத்தி அவ்வளோ சந்தோஷமாக ஓண திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க.

இதுவரை ஹாய் ஸ்நேகிதியே, திருவோண திருநாளும் வந்தல்லோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலகலப்பாக்கிய அனைத்து தோழிகளுக்கும் அனைத்து சிநேகிதிகளுக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், வர்த்தக பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, மாறிவரும் உலக அரசியல் நிலைமை போன்றவை குறித்தும் ஆராயப்படுகிறது. தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்து வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சட்டம் மற்றும் எரிசக்தி மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்த அமைச்சர், மின் நுகர்வோருக்கு தொடக்கத்தில் இருந்தே வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்து அவை அமல்படுத்தப்படும் என்றார். 27 சிறைச்சாலைகள் மற்றும் சிறைத்துறை தலைமையகத்தில் 160 கூடுதல் காணொலி உபகரணங்கள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் ஜனநாயக அமைப்புகளின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நீதித்துறையில் தேவையான ஆதாரங்களையும் நிர்வாக உதவிகளையும் அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப் பகுதிகள் உள்ளிட்ட திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 10 வல்லுநர்களை கொண்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம்

0: குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆற்றில் இறந்து மிதந்த 2150 கிலோ மீன்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் இச்சம்பவத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்த உடனேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக அமைச்சர் திரு ராஜீவ் பதிலளித்தார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற திட்டத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், அதேவேளையில் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கும் கார் தேவையில்லை என்று கூறினர். இதனைத் தொடர்ந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பொதுவானது எனவும், ஆளும் கட்சி தரப்பில் வசதியில்லாத உறுப்பினர்கள் காரை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பாவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இப்பிரச்சினை உரிமை குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னர் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பேரவை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், மின்னணுமயம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு இடையே இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தால் சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான உள்ளடக்கிய டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு இந்த உடன்படிக்கை வழிகோலும் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பிரிக்ஸ் சுற்றுலா அமைச்சர்களின் கூட்டம் இன்று பிற்பகல் ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. சுற்றுலா, தடையற்ற போக்குவரத்து, சுற்றுலாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணாக்கருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி காலத்தை தற்போது ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக சென்ற ஆண்டு மே மாதம் வழங்கிய தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மறு வடிவமைப்பு செய்த ஏதுவாக மருத்துவ உபகரண தொழிற்சாலைகள் கூடுதல் பங்களிப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மருந்தியல் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மருத்துவ தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு இடையே வலுவான பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்றார். மருத்துவ உபகரணங்களின் வடிவங்களையும் உற்பத்தி பொருட்களையும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. 1934ஆம் ஆண்டு இதே நாளில் இதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக

0: கலந்துவிட்ட மேட்டூரனை நூற்றாண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 93வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூரனை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழி பாதையை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
2: ரயில்வே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுல மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதுல ஒரு கோச்சில் ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும் மற்ற கோச்சஸ்ல மக்கள் மாட்டிட்டு இருக்க மாதிரியும் காப்பல் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. உள்ள மாட்டிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா கட் பண்ணி உள்ள போய் அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்களுக்கு ரோப்பு மூலமா காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தோம்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். புதுடில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு ட்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் சீன இணையை 16-21, 21-15, 21-13 என்ற செட்களில் இந்திய இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுடில்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் பண்பலை 101. பண்பலையில் ஒரு திரைப்பட பாடல் கேட்கலாம். ஒருவர் வாழும் ஆலயம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் பொன்னடியான்.

0: கனியே கனி நமுடே கனிந்திடும் கனி அதுவையே இசை உனை பிரிந்த
1: திரைசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: up in Amstelveen, the Netherlands, today. The match is scheduled to begin at 9:30 p.m. Indian Standard Time. Under the new format, the top two teams from Pool E will qualify for the semi-finals. And now before we end the bulletin, the headlines once again. Union Home Minister Amit Shah inaugurates and lays foundation stones for several projects of 189 crore rupees at headquarters of Sashastra Seema Bal in Siliguri. India and Brazil sign MOU on sidelines of BRICS ICT meeting in Pune to advance digital innovation and cooperation in emerging technologies. Supreme Court reduces 3-year legal practice to 1 year for entry-level judicial service examinations. Commerce and Industry Minister Piyush Goyal reiterates India's commitment to deepening economic partnership with Singapore, holds meeting with Trade and Industry Minister of Singapore. And with that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. திரை இசை. இன்றைய திரை இசையில் நாட்டுப்புற பாடல்களை கேட்கலாம். நாட்டுப்புற இசை அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டோட கிராமப்புறங்களில் வேறொன்ன ஒரு பாரம்பரிய தமிழ் இசை அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கள், விவசாயம், வாழ்க்கை, மக்களோட வாழ்க்கை, அப்படி இயல்பான விஷயங்களை வந்து அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி அவங்களுடைய அந்த பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வர்றது புஷ்பவனம் குப்புசாமி, ஸ்வர்ணலதா பாடிய பாடல், கஸ்தூரி ராஜ வரிகளுக்கு இசை இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கரிசு கட்டுப்பூவே.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
3: இந்த நாட்டுப்புற இசை வடிவங்களில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வில்லுப்பாட்டு, நாட்டுப்புற பாடல்கள், குத்துப்பாட்டு, அதாவது கட்டக்குத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அப்புறம் ஒப்பாரி, இதெல்லாம் சொல்லலாம். இதில் அந்த நாட்டுப்புற இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக கருவிகள் வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா பம்பை, தப்பு, உடுக்கை, கஞ்சிரா, நாதஸ்வரம், இதெல்லாம் வந்து இந்த நாட்டுப்புற இசையில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள். அடுத்ததான் என்எஸ்எஸ் ரசாவியப்படத்துலேருந்து கிருஷ்ணராஜ் பாடிய பாடல் இசை தேவா, பாடல் கஸ்தூரி ராஜா.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

இன்றைய திரை இசையோட நாட்டுப்புற இசை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல்களையும் கேட்டுட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்புற இசையில் வில்லுப்பாட்டு சொல்லலாம். இந்த வில்லுப்பாட்டு வந்து தென் தமிழ்நாட்டிலையும் ஈழத்துலேயும் நாட்டுப்புற கலைகளில் தனிச்சிறப்போடு திகழுது. தமிழர் கலை வடிவங்களில் இது ஒன்றா ரொம்ப சிறப்பாக பேசப்படுது. வில்லோட துணை கொண்டு பாடக்கூடிய பாட்டு, அதனால வந்து இது வில்லுப்பாட்டு அப்படின்னு பெயர் பெற்றிருக்கு. இதில் வந்து மெயினான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் தான். அந்த வில்லுலலாம் மணிகளையும் கட்டி அழகாக பாட்டி சேர்த்து அந்த தட்டிட்டு அழகாக ஒலி எழுப்பி பாடல்களை பாடுவாங்க. இதில் துணை கருவிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடுக்கை, வில்லுக்குடம், தாளம், வீசுகோல், கட்டை இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்ததாக வரக்கூடிய பாட்டு நாட்டுப்புற பாட்டு, மனோதேவி பாடியது, இசை இளையராஜா.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: தொழிற என்று பிற்பகல் 3:02 தேனிய நேரத்தில் பாராய் தொழில் நேரலை நிகழ்ச்சி. இதில் வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் நேரலை நிகழ்ச்சி. நம்ம பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களோட மனநலம், உடல் நலம், நிதி பாதுகாப்பு இதெல்லாம் பத்தி நம்ம எந்த அளவுல அவங்களை பாதுகாக்கிறோம், இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு சரியா கொடுக்கறோமா, சரியா கவனிக்கிறோமா, இது மாதிரியான விஷயங்களை பேசலாம் இன்றைய தேநீர் நேரத்தில். பாராய் தொழில் நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசியங்கள் 2602-240-2922, அலைபேசி எண் 8903-2575-739. இன்றைய இசையில் நாட்டுப்புற இசை சார்ந்த பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதுல வந்து ஒரு பாட்டு வந்து வில்லு பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த வில்லு பாட்டோட தோற்றம் அப்படின்னா வந்து அதை பத்தி ஒரு கதை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, முன்னால வந்து மனிதன் வந்து வேட்டையாடுறதுதான் தொழிலா கொண்டிருந்தான். அதுலயும் மன்னர்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து வேட்டைக்கு போறது வந்து அவங்களோட அழகான ஒரு சிறந்த பொழுதுபோக்கா இருந்துச்சு. அப்படி வந்து பொழுதுபோக்க வந்து ஒரு மன்னர் வந்து வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டைக்கு போய் வேட்டையாடி முடிச்ச உடனே விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி முடிச்ச உடனே மந்திரி கிட்ட கேட்டாராம், மந்திரி நம்ம வந்து இப்படி விலங்குகள்லாம் வேட்டையாடுறோம் இல்லையா, இது வந்து ஒரு பெரிய பாவமான செயல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு வந்து அந்த மந்திரி சொன்னாராம், இது வந்து கண்டிப்பா பாவமான செயல் தான், இதுக்கு வந்து நம்ம பரிகாரம் தேடணும் அப்படின்னா வந்து இசையால வந்து இறைவனை வணங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு

பரிகாரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப சரி, இந்த காட்டுல நம்ம வந்து எப்படி ஒரு பரிகாரம் செய்யறது, இசை வந்து இசை எப்படி இசை மீட்டு இறைவனை துதிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மன்னர் சொன்னாரா, மந்திரி சொல்லியிருக்காங்க, சரி இந்த நம்ம கையில இருக்கிற சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து இசையால துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லு அம்பு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வந்து தட்டி தட்டி ஒலி எழுப்பி பாடியிருக்காங்க. அப்ப அதுல வந்து சரியா சத்தம் கேட்கல அப்படின்னோடனே கையில இருந்த மணி இந்த மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க, கொஞ்சம் சரியா வரலன்னொடனே தண்ணி வச்சிருந்த குடம் இதெல்லாமே வந்து சேர்த்து வச்சு ஒரு வில் இசை கருவியா வச்சு ஒரு இசை ஆரம்பிச்சிருக்காங்க இறைவனை பாடுறதுக்கு. இதுதான் நாளடைவில் வந்து இறைவனையும் ஒரு தலைவர்களையும் நல்ல குடிமக்களையும் மக்களை பத்தியும் பாடுறது மாதிரியான ஒரு வில் இசையா ஆரம்பிச்சிருக்கு. நிகழ்ச்சியில் இனி கரகாட்டக்காரன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் கங்கை அமரன்.

0: இன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
2: அப்படி அதுல என்னதான் இருக்கு?
3: மேத்ஸ்ல இருந்து சயின்ஸ் வரைக்கும், சினிமால இருந்து சமையல் வரைக்கும் 3 சவால்கள் இருக்கு இதுல.
2: எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், பாட்டு, கவிதை
3: இதுவும் இருக்கு, இன்னமும் இருக்கு. விளையாட நீங்க ரெடியா?
2: சனிக்கிழமை
3: தோறும் காலை 10:02
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
4: இனி திரு இசையில நாட்டுப்புற இசை கீதங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து அப்படிங்கறதும் ஒரு நாட்டுப்புற இசை வடிவம் தான். இந்த தெருக்கூத்து அப்படிங்கிறது இந்தியாவோட தமிழக மாநிலத்திலையும், இலங்கையில வந்து தமிழ் பேசக்கூடிய பகுதிகளிலையும் வந்து நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு தெருக்கூத்து நாடக வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். சடங்கு மற்றும் சமூக நிலை கூறக்கூடிய ஒரு ஊடகம் வந்து இந்த தெருக்கூத்து. இது வந்து பல்வேறு கருப்பொருளை கொண்டு பாடப்படுது. ஒரு கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்து காவியமான மகாபாரதத்தோட தமிழ் மொழி பதிப்புகளில் இருந்து திரௌபதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை மையமாக வச்சிருக்கு. தெருக்கூத்து அப்புறம் வந்து கட்டைக்கூத்து அப்படின்னு சொல்லி சொல்ற சொற்கள் வந்து இப்ப நவீன காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும், இப்ப நவீன காலத்துல பாத்தீங்க அப்படின்னாலும், வரலாற்று ரீதியா பாத்தீங்க அப்படின்னாலும், ரெண்டும் வந்து வேற வேற பொருட்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இரண்டு சொற்களும் வந்து வேற வேற செயல்திறன்களுக்கும் இடையில வேறுபடுது அப்படின்னா, தெருக்கூத்து வந்து ஒரு போய்கிட்டே இருக்கும்போது, அதாவது ஒரு ஊர்வலத்துல வந்து பாடக்கூடியது அப்படின்னும், கட்டைக்கூத்து அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்றது, ஒரு நிலையான இடத்துல அதுவுமே வந்து ஒரு இரவு பொழுதுல பாடக்கூடிய பாட்டு அப்படின்னு சொல்றாங்க.

0: இந்த ஊர் ஐயாக்கமாரு அருமை பெருமை எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டான். இனி நம்ம கூத்தை எடுத்து விட்டுருவோமா?
1: விட்டுருவா
0: ஒரு ரெண்டாம் ஆளா.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இந்த மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: பண்பலையின் பாசமிகு நேயர்கள் கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள் வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும் நேயர் கடிதங்களின் தொகுப்பு சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம் கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
2: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
2: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர

நாட்டுப்புற இசை வடிவங்களை அடுத்ததை பார்த்தோம் இங்கே அப்படின்னா வந்து ஒப்பாரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்தியாவோட தமிழ்நாடு அப்புறம் இலங்கையில் சில பகுதிகளில் இருந்து வந்த ஒரு பழங்கால நாட்டுப்புற புலம்பல் முறை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இறந்தவங்களுக்காகவும் துக்கம் அனுசரிக்கிறதுக்கும் ஆழ்ந்த துயரத்தை வெளிப்படுத்துறதுக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறைந்தவர்களோட இறந்து போனவங்களோட நற்பண்புகளையும் சொல்லி ஒரு புலம்பக்கூடிய ஒரு அழுகக்கூடிய ஒரு பாடல், அழுகையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த ஒப்பாரி பாடல் அப்படின்னு சொல்லப்படுது. இனி வருவது காதல் கவிதை படத்திற்காக புஷ்பவனம் குப்பசாமி சாமியா பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் அகத்தியன்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம். நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை

0: மாலை 5-2 முல்லை சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
0: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லை சரம்.
2: இது உங்களை நினைவிற்கு இன்று மாலை 4-2 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து உலக மூத்த குடிமக்கள் தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம். தேநீர் நேரம் பாறை தொழில் வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று நேர்களை உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல்.

நேரம் 2:55 பத்து நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கடலூர், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிதம்பரம், தேவாலா, குடிதாங்கி, ஆலங்குடி, திருப்பூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காட்டுமன்னார் கோவில், பார்வுட், புதுச்சேரி, வானமாதேவி, லால்பெட், திருப்பூர் வடக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, பாப்பிரெட்டிப்பட்டி, நம்பியூர், கடலூர், அண்ணாமலை நகர், ராயக்கோட்டை, காரைக்கால், வடக்குத்து, சேத்தியாத்தோப்பு, பரங்கிப்பேட்டை, திருவேற்காடு, வல்லம், மரக்காணம், நடுவட்டம், உளுந்தூர்பேட்டை, பேராபூரணி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆயன்குடி, குடலூர் பஸார், கிளன்மார்கன், புவனகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, சென்னை சைதாப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கரம்புக்குடி, குப்பநத்தம், கொடைக்கானல் படகு குழாம், முகலிபாக்கம், உத்திரமேரூர், ஸ்ரீமுஷ்ணம், வளவனூர், நெய்வேலி, அரிமளம், திண்டிவனம், மன்னார்குடி, ஹாரிசான், வாலாஜா, மேல்கூடலூர், உட்பிரையர், மலையூர், நெய்வாசல், தென்பதி, அதிராமப்பட்டினம், தர்மபுரி, கீரனூர், பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, ஜெயங்கொண்டம், பன்ருட்டி, கந்தர்வக்கோட்டை, கேளம்பாக்கம், லக்கூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், தென்கனிக்கோட்டை, செங்கம், அடையாறு, ஏற்காடு, கலவை, வால்பாறை, பிள்ளையார்குப்பம், ஆனைமடுவு அணை, சென்னை வடபழனி, சேந்துரை, எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 39.2 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 23ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் இடிமழை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 24ஆம் தேதியன்றும் 25ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதியன்றும் 27ஆம் தேதியன்றும் மேற்கு

0: மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு பத்தன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும். தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி.
1: உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார், வந்தே மாதரம் பாடல் முழுமையாக காங்கிரஸ் கட்சியின் என்று ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் தடுப்பதற்கான முன்னேற்ற நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினருக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் ஓரணியில் திரள வேண்டும் என்று பாமக தலைவர் ஜி கே வாசன் கோரியுள்ளார். ஏகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு 94. தில்லியில் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராஜ் ஜாலியே கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லியரா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராடிஸ்லாவில் நடைபெற்று வரும் 20 உலக மல்யுத்த திட்டம் ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்து இன்று நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. பாராய்தொழி. இன்றைய வாராய்த்தொழி நிகழ்ச்சியில் வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் அப்படிங்கிற தலைப்புல தோழியரை நீங்கள் பங்கேற்று பேசலாம். இது ஒரு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420209702 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903252739.

இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி உலகம் முழுசும் இன்னைக்கு மூத்த குடிமக்கள் தினம் கொண்டாடப்படுது. உலகத்துல எத்தனையோ தினங்கள் கொண்டாடப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு அனுசரிக்கப்பட்டு வரும்போது இந்த உலக மூத்த குடிமக்கள் தினம் கொண்டாடப்படுறதோட அவசியம் என்ன? இளைஞர்கள் கையில இருந்த எதிர்காலம் அவங்களே வயோதிக பருவம் அடைஞ்சதும் பல

அவனுக்கு அவங்களோட எதிர்காலமே என்ன அப்படிங்கிற கேள்வி குறியோட முதுகு வளைஞ்சு அவங்களே கேள்விக்குறியா நிக்கிறாங்க. மூத்த குடிமக்களோட நிலைமை பத்தின விழிப்புணர்வை வளர்க்கும், அதாவது நம்ம வளர்த்த அவங்களோட நிலைமை குறித்த விழிப்புணர்வை வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அப்படிங்கறதே ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் இல்லையா. அவங்கள பாதுகாக்கிறது, அவங்களுக்கு உதவுறதுதான் இந்த உலக மூத்த குடிமக்கள் தினத்தோட நோக்கம். இன்னைக்கு வாராய் தோழி மூத்த குடிமக்களை பாதுகாக்கிறத வலியுறுத்துற மாதிரி தான் வரப்போகுது.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் இங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: சவரிமாய் வடக்கு குளம். நல்லா இருக்கிறீங்களா மேம்?
0: நலமா இருக்கிறோமா. நீங்க நலமா இருக்கிறீங்களா? என்ன சுத்தி ஒரே க்ரௌடா இருக்கா? சத்தமா இருக்கு.
1: இல்லை மேம்.
0: இல்லையா? உங்க சத்தம் தான் அப்படி எதிரொலிக்குதா என்ன? வயது முதிர்ந்த குழந்தையாக என்னுடைய வயோதிக பெற்றோர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கோம்.
1: நம்ம அம்மா தானே, நம்ம மாமி தானே சொன்னாங்க.
0: பாதுகாத்து வளர்த்திருப்பாங்க இல்லையா?
1: நம்ம யோசிச்சு பாக்கணும் மேம். நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி வளர்க்கறோம்? நம்ம ஒரு குழந்தைய வச்சுட்டு நம்ம ஐயோ என் பிள்ளைக்கு அப்படி இப்படி நம்ம எவ்வளவு பார்த்து பார்த்து நம்ம பண்றோம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி பாத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவை யோசிச்சு பாக்கணும் மேம். அந்த காலகட்டத்துல வந்து எல்லா வீட்லயும் அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க. இப்ப வசதி கிடையாது மேம். ஹாஸ்பிட்டல் வசதியா இருக்கலாம், பஸ் வசதியா இருக்கலாம், எதுவுமே அப்ப கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் தோல்ல தூக்கி போட்டு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. எங்க அப்பா நம்ம சொல்லுவாங்க மேம், இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் நாங்க தோல்ல தூக்கி போட்டு சம்பந்தம் சொல்லுவாங்க.
0: அதாவது இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை எப்படி பார்த்தாங்க அப்படிங்கறத வந்து ஒரு மனமுருக யோசிக்கிறோம் பாத்தீங்களா? அதே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா?
1: அவங்க எங்கிட்ட கதை விடுவாங்கல்ல மேம்,
0: யோசிப்போம்.
1: நம்ம பிள்ளைங்க நம்ம எப்படி பார்த்து நம்ம யோசிக்கணுமோ அதே மாதிரி நம்ம அம்மா பெற்றோர் பிள்ளைங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் மேம்.
0: இப்ப கூட பெற்றோர் இருக்கிறாங்களா?
1: இப்போ எங்க அம்மா இருக்காங்க மேம். மாமா மைமே வந்துட்டாங்க.
0: சரி,
1: அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மா இருக்கிறாங்க.
0: அம்மாவை நீங்க தான் கவனிச்சிட்டு இருக்கீங்களா?
1: இல்ல மேம், அம்மா அங்க தம்பி வீட்டுலதான் இருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு போய் பாப்பேன்,
0: போய் பாத்துக்கறீங்க.
1: இருந்தாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். உங்க மூணு நாள் பட்ட பாடல கண்ணல் நிறைய நாள் பட்டிருக்கேன் பாத்துருக்கேன் மேம். அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்களா, படிச்சு வச்சு வளர்த்துருக்கீங்களா எனக்கு தெரியும் மேம்.
0: கண்டிப்பா அவங்க வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை, பாசத்தோட அவங்களை பாதுகாக்கணும் இல்லையா? சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. நன்றி.
1: நன்றி மேம்.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்கம்மா, பேசலாம்.
2: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம்க்கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: நேரம் 3:08. இது வாராய் தோழி நிகழ்ச்சியில் வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தோழியர் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் அம்மா.
7: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
7: சாமிதோப்புல இருந்து மேகலா பேசுறேன்.
0: மேகலா?
7: ஆமா.
0: சொல்லுங்கம்மா.
7: அன்னையிடம் நீ அன்பை வாங்கலும், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலும், இரண்டும் நீ வந்தால் பேரை வாங்கலாம், ஊரை வாங்கினால் பேரை வாங்கலாம். அந்த மாதிரி மேடம். எங்க அப்பாவும் அம்மாவும்
0: கண்டிப்பா வார்த்தைகளால தாங்கி பிடிக்கணும் அவங்கள.
7: ஆமா மேடம். வந்து கொஞ்சம் ஏதாவது அவசரமா நம்ம போயிட்டு இருக்கும் போது கூட கூப்பிடுவாங்க. நம்ம பஸ்ஸுக்கு போகணும், அந்த பஸ் விட்டா மணிக்கூர் கணக்குல காவல் இருக்கணும். ஆனாலும் கூட நம்ம போவல, அப்பா கூப்பிட்டா கூப்பிட்டா பேர் இருந்து பேசிட்டு அந்த பஸ்ஸையும் விட்டுட்டு மணிக்கூர் கணக்குல காவல் இருப்பேன். அப்போ எங்க அப்பாக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு முகத்துல ஒரு
0: சின்ன குழந்தைகளோட விளையாடும் போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா?

0: அதே மாதிரி ஒரு சந்தோஷம் நம்ம பொண்ணு வந்து நம்ம
1: சந்தோஷத்தை.
0: கூட உட்காந்து பேசுறா அப்படிங்கறதுல வரும்.
1: ஆமா மேடம், நம்ம வந்து சின்ன பிள்ளையில அப்பா அம்மா நம்மளும் பாத்துருக்காங்க சின்ன பிள்ளையில. நான் எங்க அப்பா அம்மாவே அப்படி ஒரு குழந்தை பருவத்துல நாம் பார்த்து சந்தோஷப்படுவேன்.
0: சரிம்மா.
1: அப்படி மேடம், அதனால அதே நம்மளுக்கு அன்பையும் பொறுமையும் எல்லாமே கற்று தந்திருக்காங்க.
0: அதே அன்பை வந்து பல மடங்கா நம்ம திருப்பி கொடுக்கணும்.
1: ஆமா மேடம், உழைப்புக்கு தன்னலை இல்லாத உழைப்புக்கு அப்பா தான், தன்னலை இல்லாத அன்புக்கு அம்மா தான்.
0: கண்டிப்பா
1: கடவுளாட்டு அப்பாவும் அம்மாவும் நம்மளுக்கு தங்கிட்ட.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிமா.
1: வருத்தப்பட்டுமே
0: இல்ல இல்லையா,
1: அப்பா அம்மாவுக்கு நம்ம கிடைக்கிறது பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு இதே அப்பா அம்மாவும் எத்தனை பிறகு நான் எடுத்தாலும் கிடைக்கும்.
0: நன்றிமா, நன்றி நன்றி.
1: எனக்கு இந்த தலைக்குல பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம்,
0: ரொம்ப சந்தோஷமா. நன்றி. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம், குளத்தில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ஆ ஆமா சொல்லுங்க
2: மேடம். நான் வந்து சின்ன பிள்ளையில இருக்க நேரத்துல எனக்கு அப்பா தந்தத்தி அத்தை அத்தை அதே போல அம்மாச்ச தந்தத்தி மாமா மாமி எல்லா பேரும் நம்ம கூட்டு குடும்பமா இருந்த நேரத்துல நான் சின்ன பிள்ளையா இருந்தேன்னு வைங்க, நான் விழுந்த நேரம் அவங்க ஒரு நாளாவது இந்த தூக்கி எடுத்திருப்பாங்க
0: கண்டிப்பா,
2: எனக்கு ஒரு நாளாவது ஒரு பிடி போர் தந்திருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்காங்க, அவங்க தூரத்துல இருப்பாங்க, அவங்கள நம்ம போய் பார்த்து அவங்க அவங்கள சந்திச்சு பேசிய நேரம் அவங்களுக்கு இருக்க மகிழ்ச்சிய பாருங்க, அது சொல்ல முடியாத மகிழ்ச்சி.
0: அதே மாதிரி அவங்கள பார்க்க போகும்போது ஏதாவது ஒரு கொஞ்சம் தின்பண்ட வாங்கிட்டு போய் பாருங்க, அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க.
2: சந்தோஷம் மேடம், அது கேளுங்க, எனக்கு அப்பா தங்கச்சி இருக்காங்க இப்ப தேங்காய் பட்டணத்துல, நான் போகும்போது எல்லாம் அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு போவேன், அவங்களுக்கு பண்ணி கேட்ட மாதிரி வகையில வாங்கிட்டு போவேன். அந்த நேரமும் என்ன மத்தாண்டு தான் கூப்பிட்டாங்க, இப்பவும் வயசான காலத்துலயும் மத்தாண்டு தான் கூப்பிடுவாங்க.
0: அம்மாவுக்கு வந்து என்னைக்குமே நம்ம வந்து குழந்தைங்க தானே,
2: அம்மாவுக்கு என்னைக்கும் குழந்தை. அம்மா ஏன் நம்ம கிட்ட இருப்பாங்க, கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் பார்க்க முடியும் மேடம். நம்ம இவ்வளவு பஸ் ஏறி பார்க்க போனாலும் சொல்லிய நேரத்துல அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, இவ்வளவு தூரத்துல இருந்து அவ எல்லா வேலையும் கிட்ட என்ன விளக்கட்டு பஸ் ஏறி பார்க்க வந்திருக்கா.
0: ஆமா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா.
2: ஆமா, பார்க்க வந்துட்டாங்க ஐயா, எனக்கு பிடிச்ச பண்டங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கா, என்ன சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு மருமக்கள் அவங்களுக்கு பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லுவாங்க மேடம். அப்படி சொல்லிய நேரத்துல நமக்கு என்ன சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: கண்டிப்பா,
2: நம்ம
0: பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு.
2: அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மேடம், நம்ம நம்ம வீட்டுல அம்மா அப்பா நம்ம என்ன நம்ம போய் பாத்துக்கிடுவோம், நம்ம மாமி மாமியா நம்ம எந்த அவங்கள கண்களா பாத்துதான் மருமக்களுக்கு ஒரு இது.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிமா, நன்றி.
2: கண்டிப்பா
0: கண்டிப்பா
2: கண்டிப்பா செய்தே ஆகணும்.
0: சரிம்மா, நன்றி நன்றி நன்றி.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
6: இன்றைய பாறை தொழில் நிகழ்ச்சியில் வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தோழியர் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய தோழி, வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: புலியூர்புரத்திலிருந்து சுதா பேசுறேன்.
6: ம், சொல்லுங்கம்மா.
7: பெரியவங்களுக்கு வந்து அன்பை கொடுக்கணும்.
6: ம்,
7: அதாவது அன்புக்கு வேண்டி தவிக்கக்கூடிய மூத்தவங்க வந்து நிறைய இருக்காங்க. ஏன்னா அவங்களை வந்து மனசை விட்டு பேசுறதுக்கு யாரும் அனுமதி கொடுக்கியதில்ல. ஏன்னா அவங்க வந்து சின்ன குழந்தைகள் மாதிரி ஏதாவது செய்ததே செய்திருப்பாங்க. செய்திருக்கிறதுனால பேசுவாங்க, செய்வாங்க. அதனால வந்து நிறைய மக்கள் கொண்டு இப்ப உள்ள தலைமுறையில கொண்டு பிடிக்க மாட்டேங்குது.
6: பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல இதைத்தான் நம்ம வந்து சொன்னதே சொல்லியிருப்போம், பேசுனதே பேசுவோம். அம்மா அம்மா அம்மா அம்மான்னு 50 தடவை சொல்லியிருப்போம் ஒரு 5 நிமிஷத்துல. ஆனா அதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா?
7: ஆமா, அப்ப எல்லாம் பொறுமையா நாம செஞ்சதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம வந்து கேட்டதற்கு இப்ப உள்ள மக்கள் வந்து பொறுமையா இது இல்ல. ஏன்னா அவங்கள வந்து தனிமரமாக்கிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனிமையாயிட்டு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அதனால அந்த குடுத்திருக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டு வந்து நோயாளியாக ஆவதுக்கு கூட அவங்களை ரொம்ப பாதிப்பட்டு இருக்காங்க. அப்படி தருணத்தை வந்து பெரியவங்களுக்கு கொடுக்காம இப்ப உள்ள தலைமுறைகள் வந்து பெரியவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களுக்கு பெரியவங்க பேசுறத கேட்டு அனுசரிச்சு நடக்கணும். அவங்கள பார்த்தாங்கன்னாக்க வயசுக்கு ஏற்றவள் மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா அவங்க ரொம்ப எங்கே தவிக்கிறாங்க. எனக்கு சின்ன பிராயத்துல எல்லாம் நம்மளே இந்த மாதிரிதானே கஷ்டப்பட்டு வளர்த்தியான விட்டாங்க. அதுக்கப்புறமா தானே நாம நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும். அப்ப நம்ம யோசிக்கணும் இல்லையா, நம்மளும் இதே மாதிரிதான் கஷ்டப்பட்டு வளர்த்தி இருப்பாங்க அப்படின்னு. நான் ஏன் சொல்லுனாக்க வந்து என்ன சின்ன வயசுல எங்க பாட்டி தாத்தா தான் வந்து என்ன வளர்த்துனாங்க. வளர்த்துனதுனால அவங்க ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாசம் எங்க அப்பா அம்மாட்ட கூட எனக்கு கிடைச்சதுல. அம்மா இருக்காங்க, எனக்கு வந்து அம்மாவை போய் பார்க்க கூடிய சூழ்நிலையில உடம்புக்கு முடியாதனால போய் பார்க்க முடியல, நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வந்து சப்போர்ட்
6: இல்லாம போக முடியாது. அடிக்கடி அம்மா கிட்ட பேசிக்கலாம். இப்ப வந்து தொலைபேசி அலைபேசி அப்படிங்கறது வந்து எல்லார் கையிலயும் இருக்குது. நம்ம வந்து சமயம் கிடைக்கும் போது அவங்க கிட்ட பேசினாலே ஒரு சந்தோஷம்.
7: வந்து எங்க அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அன்பங்க கிடைக்கல. பிள்ளைங்களை தேடுது, பிள்ளை எப்ப வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தேடிட்டு இருக்கோம். அப்ப போன் பண்ணி ஏதாவது பேசணும்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேப்போம். வயசாகுது, ரொம்ப வந்து சின்ன குழந்தை மாதிரியே இருப்பா பாக்குறதுக்கு. நீங்க அதை சொல்லத கேட்டோன்னு எனக்கு இந்த மாதிரி ரொம்ப மனசு வருத்தம் சங்கடமாயிட்டு.
6: நம்ம ஏதாவது ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களும் முழிப்பாங்க இல்லையா? அப்படி பாவம்போல அதே மாதிரி பாக்கும்போது நம்மளுக்கு அப்படியே மனசு உருகி போகும் இல்லையா?
7: உடம்புக்கு முடியாப்பா இருந்த நேரத்துல எங்க அம்மா தான் என்ன பார்த்தாங்க. ரொம்ப இது பண்ணாங்க. சின்ன வயசுல என்ன பார்க்காம இருந்தா கூட என்ன வந்து
6: ஏன்னா அப்ப பாட்டி பாக்குறதுக்கு இருந்தாங்களே அப்படிங்கறதுனால அம்மா வந்து நம்ம பாட்டி பாக்குறாங்க. அம்மாக்கு வந்து அவ்வளவு பாசத்தோட பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா?
7: அப்புறமா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிதான் காலு உடஞ்சிருச்சு. அப்போ எங்க அம்மா தான் என்ன வச்சு பாத்தனா படுக்கையில இருக்கும் போது எங்க அம்மா இல்ல நான் அப்படி அழுதேன். உன் காலடியில என்ன கொண்டு வச்சேன், என்ன சின்ன வயசுல என்ன பார்க்க முடியாம இருந்த உனக்கு என்ன வந்து அறிவு வந்த பிறகு என்ன பார்த்தது கடவுள் உனக்கு எந்த மாதிரி வச்சிருக்கீங்க. நான் ரொம்ப அழுதேன். எங்க அம்மாவும் ரொம்ப அழுதேன்.
6: சரிம்மா, வருத்தப்படாதீங்க. இப்ப வந்து உங்களால எவ்வளவுக்கு இப்ப வந்து போய் பார்க்க முடியல அப்படின்னா கூட வந்து போன்ல பேசுங்க, 4 வார்த்தை அன்பா பேசுங்க. உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிம்மா. நன்றி.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்

0: தத்தெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.

0: மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: வணக்கம் வாராய் தோழி.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம் அம்மா.
9: பெரியவளை இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
8: சொல்லுங்கம்மா.
9: ஆலயங்கள் சென்று இறைவரை காண்பதை விட நம் இல்லங்களில் இருக்கின்ற தெய்வங்களை வணங்கி செல்வதே சால சிறந்தது. இந்த அளவுக்கு பெரியவங்களை மதிக்கணும் மேடம். அப்படிப்பட்ட தெய்வங்களை நாம எங்க வச்சு அவங்களை கவனிக்கணும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நேற்று குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு தப்பு பண்ணணும் நம்ம. ஒரு நேரம் கூட நம்ம அம்மா கோபப்பட்டிருந்தா அந்த ஒரு உதவா கரையில தூக்கி போட்டுப்பாங்களே.
8: கண்டிப்பா கோபப்பட்டா கூட நம்மள திருத்துறதுக்கான ஒரு வழிமுறையா இருக்கும் அது.
9: அதான் சொல்றேன் மேடம், அன்னைக்கு அவங்க அதை செய்யாதனாலதான் இவ்வளவு மரமா நம்ம வளர்ந்தோம். இந்த எண்ணம் ஏன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வரல? வரணும்,
8: வரணும், கண்டிப்பா
9: கண்டிப்பா வரணும். அதே மாதிரி அவங்க என்ன செய்ததையே சொல்லுவாங்க, ஒரு குழந்தை மாதிரி. நான் வந்த இடத்துல எனக்கு மாமி, சொந்த மாமி, நல்ல ஒரு உதாரணத்துக்கு அவ்வளவு ஒரு நல்ல மாமி, ஒரு அறிவுரை எந்த குறை சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு அறிவுத்திறனோடு இருக்கவங்க அந்த வயது முதிர்ப்பு ஆகும் போது எப்படி இருந்தாங்க தெரியுமா மேடம்? சின்ன குழந்தைங்க, 1 வயசு 1.5 வயசு பிள்ளைங்க என்ன சேட்டை பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பண்ணாங்க. அப்பமும் நான் குழந்தையாதான் அவங்க கூட பேசுவேன்.
8: செய்ததையே திரும்ப செய்வாங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப, எத்தனை தடவை சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேசணும், யாருக்கிட்டயாவது பேசணும்.
9: எப்பவுமே நம்ம கிட்டே இருக்கணும். இது ஒண்ணு வேண்டாம், வச்சிருந்த பொருள் அவங்க கிட்டதான் இருக்கும் மேடம். அதை காணலன்னு நம்மள சொல்லி வம்பளுப்பாங்க. அது என்ன, நம்ம அப்பனா 2 வாரத்துக்கு பேசுவாங்க,
8: பேசுவோம், பக்கத்துல போய் இருப்போம் அப்படிங்கறதுக்காக.
9: இனி ஒரு பொருள் சாப்பிடவே மாட்டாங்க, அதை வாங்கி கொண்டு கொடுத்தவங்க அவங்க போடுற சந்தோஷத்தை பாருங்க. அப்ப நான் சொல்லிமா, நீ உங்களுக்கு பல்ல இல்லையே, எப்படி சொல்லுங்கன்னு கேட்பேன். அது நான் பொறவு சாப்பிடுவேன்.
8: ஆனா வாங்கி குடுக்கறதுல ஒரு சந்தோஷம். அவங்க, ஐயோ நம்ம பிள்ளை வாங்கிட்டு வந்துட்டா, நம்ம மருமக வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறதுல வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம்.
9: அதே போல எப்பவும் நம்மகிட்ட பேசிட்டு நம்ம சவுண்ட் அவங்கள கேட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நம்மள காணாட்டா கூட சவுண்ட் விட்டுட்டே இருப்பாங்க, எங்க பண்ணிய, எங்க பண்ணிய, அப்படியேதான் கேட்பாங்க. ஆனா அத எரிச்சல எடுக்காம நாம அத சந்தோஷமா போயிட்டோம்னு எங்கலாம் அவங்க மனசும் நல்ல சந்தோஷமா இருக்கும், ஆரோக்கியமா படுக்கையில இருக்கவே எழுந்திருவாங்க.
8: நிச்சயமா நம்மள வாழ்த்துவாங்க, நம்ம வந்து பல வருஷம் நல்லா இருப்போம் அவங்களுடைய வாழ்த்துக்களால.
9: அது மாதிரி ஒரு கதறல பார்த்து நானே ஒரு இது சின்ன ஒரு சுருக்கமா எழுதினேன் மேடம். சாந்தற்ற மகனை பார்ப்பதற்கு ஏங்கும் தந்தையின் மனக்கதறல், ஒரு வீட்டில் இருந்து தன் பேர குழந்தைகளை திருட்டுத்தனமாக பார்க்கும் அவல நிலை ஏன்? இன்று அவர்கள் மனம் படும் பாடு நாளை நம் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை வராமல் நடந்து கொள்ள வேண்டும். படித்து பட்டம் வாங்கி பெற்று பெரிய நிலைமைக்கு உயர்ந்து இருக்கும் ஒவ்வொரு இந்திய இளைய தலைமுறையும் உயர்ந்து நிற்பது விட்டிட்ட தாய் தந்தரை போற்றி வணங்க வேண்டும்.
8: கண்டிப்பா போற்றி வணங்காம இருந்தாலுமே வந்து அவங்கள பாசமா பாத்துக்கிட்டா, பாத்துக்கிட்டாலே நம்ம போதும் இல்லையா?
9: கொஞ்ச நேரம் அவங்க பக்கத்துல இருந்தா போதும் மேடம். ஒரு நாளே நம்ம கிட்ட இருந்த ஒரு 10 நிமிஷம் கிட்ட,
8: ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்து பேசிட்டா போதும் அவங்க கூட.
9: அவங்க என்ன செய்யாங்க, அந்த கைய புடிச்சுதான் முதல்ல மணத்துவாங்க. ஓடி கொடுத்தாலும் அது கிடைக்காது மேடம்.
8: கண்டிப்பா அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து முத்த மாட்டாங்க, முத்தம் கொடுக்க மாட்டாங்க, அப்படி மணத்துவாங்க பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அப்படியே கைய புடிச்சு வச்சு மணத்துவாங்க.
9: அதான் புடிச்ச உடனே, இப்பவும் ஒரு பாட்டியை நான் பார்த்தேன், அவங்க புடிச்ச உடனே என்ன பார்த்தா அம்மானுகிட்டு அந்த கையதான் முத்துறாங்க.
8: அந்த பாசத்துக்கு எதுவுமே ஈடாகாது இல்லையா?
9: ஈடாகாது.
8: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியதற்கு நன்றி. நன்றி
9: நன்றி மேடம்.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8880198970.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள், திருப்பதி சாரம் யு கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று தேர்வு, திக்னாங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: கேட்க தவறாதீர் நேயர்களே.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இந்த மாலை 4 மணிக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதியம்மாள் பேசுறேன்.
0: ஆமா சொல்லுங்க.
1: எத்தனை வயசானாலும் பெற்ற தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் பிறந்தேச்சு கண்டாலும் பிள்ளைகள் பிள்ளைகள் தான் அப்படின்னு நல்லா அன்பா எங்க போனாலும் பத்திரமா பேச்சு வாருங்க மக்களேன்னு சொல்லுவாங்க. எந்த தாய் மாறும் அப்படிதான் சொல்லுவாங்க. தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ன போல. தந்தை தாயை தவிர வேற எந்த கடவுளையுமே நம்ம கும்பிடணும்னு தேவையில்லை. பெத்த தாய் தப்புன ஓரளவு ரொம்ப தலைகீழ நின்று கும்பிடாட்டா பெத்த தாய் தப்புன கொஞ்சம் கவனிச்சாலே போதும் மேடம்.
0: நல்லபடியா கவனிக்கணும், நல்ல ஒரு அன்பான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கணும் இல்லையா?
1: ஆமா மேடம்.
0: நீங்க வந்து ஒரு தாயா எதிர்பார்க்கறீங்க, நீங்க ஒரு தாயா வந்து உங்களுடைய தாய்க்கு வந்து பிள்ளையா உங்களுடைய தாய்க்கு வந்து அன்பையும் ஆதரவையும் கொடுக்கணும் இல்லையா?
1: பெற்றோருக்கு
0: குடுக்கறமா
1: எல்லா வசதியும் இருக்கு.
0: இதே ஏக்கம் வந்து நம்மளுடைய பெற்றோருக்கு இருக்கு, நம்ம வந்து குடுக்கறோமா?
1: இதுக்கு முந்தின தலைமுறை ஓரளவு பரவாயில்ல, இப்பதான் அந்த கம்ப்யூட்டர் மயம் வந்ததுக்கு பிறகு தாய் தோப்பனுக்கு கொஞ்சம்
0: நாம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
1: இடைவெளி குடுக்கறாங்க,
0: அந்த இடைவெளி வந்து பெரிய இடைவெளியா போயிருது. அப்படி இல்லாம நம்ம பாசத்தை எப்படி ஊட்டி வளர்க்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். பெற்ற தாய் தந்தையரை வந்து ரொம்ப பாதுகாப்பா ஒரு குழந்தைய மாதிரி, நம்மள எப்படி குழந்தையா அவங்க வந்து கவனிச்சாங்களோ அதே மாதிரி அவங்க வயசான காலத்துல நாம வந்து அவங்களை ஒரு குழந்தையா, நம்ம வந்து பெற்றோரா மாதிரி, தாயா மாதிரி அவங்களை கவனிக்கணும் இல்லையா? சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: பிடிக்கல நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லாம, சரி நம்ம அம்மா தானே சொல்லுது அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா அப்படின்னு எல்லா குழந்தைகளும்
2: மறுக்கவே
0: முடியாத ஒரு உண்மை, கண்டிப்பா பார்த்தே ஆகணும்.
2: எப்படி பார்த்தாங்கன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு தவாக்கப்பட்டு வந்தாலும் அவங்கள போய் வாரத்துக்கு ஒரு கே போய் பாக்கணுமா, பார்த்து அம்மா தான் என்னம்மா. எங்க அம்மா வீட்டுல எப்படின்னா அவ்வளவு வேலை இருக்குமா, எங்க அம்மா வீட்டுல தன் வயசுலாம் பக்கத்துலதான் இருக்காங்க. இருந்தாலும் நான் வர அந்த வேலையை பார்த்து கொடுத்தது எங்க அம்மா என்ன தெரியுமாமா சொல்லுவாங்க, எங்க அம்மா நீ செய்யாதம்மா இருக்கட்டுமா, உண்டாம்மா நம்ம இவ்வளவு தெரிஞ்சு விட்டு போறோம்மா, வீட்டுக்கார வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாருமா. ஆனாலும் எங்க அம்மாக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு, எங்க அம்மாக்கு 74 வயசு ஆகுதுமா. அதே மாதிரி எங்க அம்மாவும் என்னை ரொம்ப கவனிப்பாங்கம்மா, அவங்க படுத்திருந்தாலும் எந்திரிச்சு எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. என் தம்பி வயசுலாம் வந்து திட்டுவாங்க, இவ்வளவு நேரம் படுத்துதானே தூங்கிட்டீங்க, நீ மைனி வந்த உடனே நீங்க எந்திரிச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தீங்களா, நாங்க வந்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவீங்க.
0: அவங்களுக்கு வந்து பெத்தவங்களுக்கு வந்து நம்ம என்னைக்குமே குழந்தைங்கதான். இப்ப சொல்றீங்க இல்லையா, அதாவது நீங்க வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல கூட அம்மா வந்து நான் இதை முடிச்சு தந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதுக்கு வந்து நீங்க எவ்வளவுதான் பொன் பொருளை கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது.
2: அதே போல போன் இல்லாம வாரத்துக்கு ரெண்டு நாள் போன் போடாட்டா கூட எங்க அம்மா ஏமா நீ போன் பண்ணல, ஏமா போன் பண்ணலன்னு. எனக்கு அங்க போன் இருக்க முடியாதுமா, இவங்களுக்கு சூப்பர் பேசுது, அதனால இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும். எங்க அம்மா வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டாலும் என் கூட வந்து இருமா, ரெண்டு பேரும் அப்பா கேட்பாங்க நைட்டு 11 மணி வரை அம்மா நானும் பேசிட்டே இருப்போம். என்னதான் அம்மாவும் பொண்ணும் 11 மணி வரை பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒரு அன்பு.
0: நம்ம சின்ன வயசுல பாத்திருக்கீங்களா, நமக்கு தூக்கம் வரல அப்படின்னு அம்மா அம்மா அம்மா பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கூப்பிடுவோம், எங்க கூட விளையாடுங்க, எந்த அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் ஆனாலும் நம்மள கவனிச்சிருப்பாங்கல்ல.
2: நம்ம மடியில போய் படுக்க தலைய நாவிட்டே இருப்பாங்க,
0: அதே எதிர்பார்ப்பு அவங்களுக்கும் இருக்கும். நம்மள வந்து நம்ம சின்ன பிள்ளைல இப்படி பார்த்தோம், சின்ன பிள்ளைல பார்த்தோம், அதுக்கு பதிலா செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனாலும் நம்ம கிட்ட பாசம் காட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க.
2: அவங்களுக்கு உடம்பு சரியாமா, ஒரு கோவிலுக்கு போயிட்டு அவங்க பாக்க போலன்னு சொல்லிட்டு எனக்கு 2 வாரம் போனே பண்ணலம்மா, நான் அழுதுட்டு எங்க அம்மாட்ட ஏமா போன் பண்ணலையே அங்கே வர வந்துருக்கேங்கம்மா, என்ன வந்து நான் ஒரு பொண்ணுதாம்மா ரெண்டு பையன்மா.
0: ஒரு அடம் பிடிக்கிற குழந்தை, பாசத்துக்காக ஏங்கக்கூடிய அடம் பிடிக்கிற குழந்தை.
3: தீராத மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு.

0: 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
1: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
2: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.

0: ஆஃபர்ல வாங்கன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்கன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்.
2: அப்போதும் சரி, இப்போதும் சரி, எப்போதும் எப்போதும் சரி சரி சரி வசந்தன் கோ. சரி சரி வசந்தன் கோ. சரி சரி விலையில் சரி, தரத்தில் சரி, சேவையில் நேர்மையில் சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
5: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: பெஸ்பா ஏப்ரல்ல இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
5: உடனடி டெலிவரி,
6: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
5: தொடர்புக்கு
6: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
7: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
8: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
7: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
8: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
7: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
9: மாறை தொழில் நிகழ்ச்சியில் வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் அப்படிங்கிற தலைப்புல நமது ஊழியர் பேசிட்டு இருக்காங்க. வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம் அம்மா. யார் எங்கேயிருந்து பேசுறீங்கம்மா?
10: மங்களத்திலிருந்து சுஷீலா பேசுறேன்.
9: ஆமா சொல்லுங்க.
10: அம்மா அப்பா வந்து நமக்கு கிடைத்த வரம்னு சொல்லலாம். அந்த வரம் வந்து நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா வேணும்னு தான் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா நமக்கு வந்து நம்ம ஆளானதுக்கு அப்புறம், அதாவது எங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் 86 வயசு வரை இருந்தாங்க. இதுவரைக்கும் அந்த பார்த்து, அதாவது அம்மா கூட இருக்கும்போது எந்த கவலையுமே நம்ம பட வேண்டிய அவசியம் கிடையாது. அம்மா அப்பா கூட இருக்கும்போது
9: நமக்கு கவலைப்படுறதுக்குதான் அவங்க இருக்காங்களே, நம்மளுக்கு எதுக்கு கவலை இல்லையா?
10: ஆமா ஆமா. எந்த ஒரு விதத்துலயும் அந்த சிந்தனையே வராது. நாளைக்கு உள்ளதா, இன்னைக்கு உள்ளதா, எதுவுமே வேண்டாம். எது வேணுமோ அவங்க ரெண்டு பேரும் நமக்கு தந்துருவாங்க. அப்புறம் வந்து வயதானதுக்கு அப்புறமும் நம்மள எவ்வளவு கவனிச்சாங்களோ அதை விட இப்ப நம்ம வீட்டுல வந்து நின்னாங்கன்னா, அதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால நம்ம வீட்டுல வந்துருவோம், கூப்பிட்டு வந்துருவோம். அப்படி இருக்கும்போது என்ன நிலைமைன்னாலும் நம்ம பிள்ளைங்க, அதாவது நம்மளை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எதிர்பார்த்தாங்களோ, காலையில போகும்போது ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க. சாயங்காலம் நான் வந்து அதிகமா தேட மாட்டேன். அதுக்கு முன்னாடியே, அது அரை மணிக்கிறதுக்கு முன்னாடியே, பிள்ளைய காணல, பிள்ளை குட்டி எங்கடி, நேரம் ஆகுது, நேரம் ஆகுதுன்னு கேள்றது அவங்க. அவ்வளவு பாசமா நம்மள்ட்ட நம்மளையும் நம்ம பிள்ளைங்களையும் பாராமரிச்சாங்க. அப்ப வயதான நேரத்துல அவங்க வந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, நீ அங்க போகாத, இங்க எதுக்கு நீ இப்ப போற, நேரம் இருட்ட முன்னாடி நீ வீட்டுல வந்திருக்கணும். அந்த கரிசனம் அவங்களுக்கு,
9: கரிசனம் அப்படிங்கிறது நம்மள வந்து சின்ன வயசுல அப்படிதான் சொல்லி வளர்த்திருப்பாங்க. அங்க போகாத, இங்க போகாத, இன்னும் வளர்ந்த பிறகு நம்ம வந்து வளர்ந்துட்டோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தோணாது. நமக்கு வந்து நம்ம வந்து இன்னும் அவங்களுக்கு சின்ன குழந்தைதான் இல்லையா?
10: நானா சொல்லி, அம்மா இப்ப வந்து நான் இன்னொருத்தருக்கு மனைவி ஆகி எனக்கு பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. நாங்க நல்லாதான் வாழ்றோம், எங்கேயும் கஷ்டத்துக்கு போக மாட்டோம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல இல்ல, நீங்க ராத்திரி எல்லாம் பிள்ளைங்க கூட்டி நீ தீராத சொல்லுவாங்க. அப்ப அந்த பாசத்தோட நம்மளை வளர்த்த அம்மாவை எல்லாம் நம்ம வயசான நேரத்துல நல்ல பொறுமையா நம்ம அவங்கள சந்தோஷத்தை குடுத்து அவங்கள பாதுகாக்கணும். நாங்க அப்படிதான் பாதுகாத்த. இனியும் இந்த தலைமுறை வந்து இந்த செல்போன்னால பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறது. ஆனா அதை கொஞ்சம் நிறுத்தி அந்த சந்தோஷத்தை கொடுத்தா இன்னும் உள்ள தலைமுறைகளுக்கு வயதானவர்கள் அதிகமாக நமக்கு சப்போர்ட்டிங்க இருப்பாங்க.
9: கண்டிப்பா. நம்ம வந்து சில ஒரு கார்ட்டூன்ல கூட சிலர் பார்ப்போம், அதாவது பாட்டியை பார்க்க போயிருப்பாங்க, ஆனா எல்லாருமே வந்து பாட்டி அங்க தனியா உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மொபைல்ல வந்து தனியா உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம உண்மை இப்ப வந்து நடக்கிறது அதுதானே. நம்ம வந்து
10: என்ன நடக்குது, எல்லாருமே செல்ல இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து நாலு பேர்த்து பேசுறதுக்கு வருவாங்க, யாரு வந்தாலும் பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் அவங்க.
9: சில விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும்? அது கேட்கும் போது, அதுவும் இந்த கால பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் கூட கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனா அந்த மாதிரி எரிச்சல் கட்டமா அவங்க வந்து நமக்காக சொல்றாங்க. நம்ம வந்து பேசணும், அவங்க கிட்ட பேசணும், அன்பை காட்டணும் அப்படிங்கறதுக்காக அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஒரு குழந்தையா நம்ம கிட்ட வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கலாம் இல்லையா?
10: இந்த காலத்து அம்மா மாரு எல்லாருமே அந்த வயதானவர்களை வந்து பாசமா பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க

0: பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். அப்பந்தான் நமக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை பிள்ளைங்க வாழ்வாங்க மன நிறைவோடு. அதனால எல்லாருமே வயசானவங்களை பாதுகாப்பா பாதுகாக்கணும் நம்ம தலைமுறைகளை.
1: கண்டிப்பா வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி அம்மா. நன்றி
0: நன்றி.

0: வணக்கம், வரை தொழில்.
1: வணக்கம் மேடம்.
0: ஆமா சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: ராஜாதி கதிரிகேசன் வடதி விளையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஆமா சொல்லுங்க
1: மேடம். எனக்கு எங்க அம்மா இப்பவும் இருக்காங்க. அவங்கள வந்து நாங்க ஒரு பொக்கிஷம் மாதிரியே பாதுகாத்துட்டு வந்து அவங்க என்னெல்லாம் விரும்புறாங்களோ அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். அவங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அது அவ்வளவுமே நாங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருப்போம் மேடம். ஆனா அவங்கள பாக்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போனா அவங்க தான் எங்களுக்கு காப்பி
0: போட்டுட்டாங்க. சந்தோஷம் இல்லையா?
1: விட மாட்டாங்க மேடம்.
0: என் பொண்ணு என்ன பார்க்க வந்திருக்கு, அவளுக்கு வந்து நான் பணிவிட செய்யணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம்.
1: இல்ல இல்ல, கை நல்லா ஆடும் மேடம். அவங்களுக்கு காப்பி போடுறதே நம்மளுக்கு பயமா இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, இல்ல ஒண்ணும் செய்யாது, நான் போட்டு தரேன் டி உனக்கு அப்படிப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி சாதமும் ஒரு பெரிய இதுல போட்டு பிரசஞ்சு இப்பவுமே எனக்கு எங்க வீட்டுக்கு போன எனக்கு எங்க அம்மா தான் உருண்டை பிடிச்சி சாதம் தருவாங்க மேடம்.
0: ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க,
1: நல்லா ஆடும். அதுக்கு பிறகு அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனா அவங்கள நாங்க அப்படி ஒரு பத்திரமா ஒரு பெரிய பொக்கிஷமா நாங்க வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் மேடம்.
0: கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஆமா மேடம், இப்ப அவங்களுக்கு 86-87 வயசு இருக்கும். ஆனா வந்து நாங்க போன உடனே அவங்களுக்கு இருக்க சந்தோஷம் அப்படி அவ்வளவு நல்லா பண்ணுவாங்க, நல்லா அன்பா இருப்பாங்க. எங்களுக்குதான் கஷ்டமா இருந்தா, ஐயோ வயசாயிட்டே இருக்கே, அம்மாக்கு வயசாயிட்டே,
0: அவங்க தந்த அன்பை அப்படியே திருப்பி கொடுக்க முடியலனாலும் அதுல பாதி அளவாவது நம்ம திருப்பி கொடுக்கணும்.
1: இல்ல மேடம், நம்ம நாங்க நிறைய குடுத்துட்டு இருக்கோம் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு.
1: அவங்களுக்கு அப்படி குடுத்துட்டு இருக்கோம் மேடம்.
0: சரி, மன நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியதற்கு நன்றி.
1: நன்றிமா. அந்த இடத்துல வேற கிடைக்காது இல்ல மேடம்.
0: நன்றிமா. நன்றி
1: நன்றி மேடம். நன்றி.

என்னதான் வளர்ந்தாலும் நம்மளை பெற்றவங்களுக்கு நாம என்னைக்குமே குழந்தை தான். அந்த குழந்தை அம்மா அப்படின்னு தொடங்கி அப்பா அம்மான்னு கூப்பிடும் போதே சந்தோஷப்பட்ட அந்த உறவுகள் முதுமை அடைஞ்சதும் அவங்கள ஒதுக்குற மாதிரி நாம பேசுற வார்த்தைகளை கேட்டு எவ்வளவு காயப்படுவாங்க. சோ நமக்கு பேச கத்துக் கொடுத்த அவங்களுக்கு அன்பான வார்த்தைகளால நம்ம பிரதிபலன் கொடுக்கணும். அப்பா அம்மாவுக்கு என்னதான் பொருளாதார கஷ்டம் இருந்தாலும் நாம ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டோம் அப்படின்னா கடன் வாங்கியாவது நமக்கு கொடுப்பாங்க. அவங்கள பணத்தை வந்து நாம ரொம்பவே வந்து அவங்களோட பணத்தை நம்ம வந்து உரிமையோட கேட்டு வாங்கணும், எடுத்து பயன்படுத்தணும். ஆனா அவங்க இப்போ முதுமை அடைஞ்சு தள்ளாடும் போது நம்ம கையை எதிர்பார்த்து நிக்கிற நிலைமையில எத்தனை பெற்றோருக்கு பிள்ளைகளோட பணத்தை உரிமையா எடுத்து செலவு செய்ய முடியுது சொல்லுங்க. நம்மளை பொத்தி பொத்தி பாதுகாத்தவங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாத்துக்க கூட வேண்டாம். முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாம வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாத்தீங்கன்னா அதுவே போதும்.

இதுவரை வாராய் தோழி நிகழ்ச்சியில் வயது முதிர்ந்த குழந்தையாக என் வயோதிக பெற்றோர் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று பெற்றோருக்கு பெற்றோரின் வளர்ப்புக்கு பெருமை சேர்த்த பெற்றோரை பெற்று வளர்த்த குழந்தையாக கவனித்துக் கொண்டிருக்கும் தோழியர் அனைவருக்கும் நன்றி. இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 4:03. நம்பிக்கை இருந்தா போதுங்க, எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை வெஞ்சு விடலாம். என்ன முடியும், எதை செய்ய முடியும் என்ற எண்ணம் எல்லாம் அவநம்பிக்கை. எல்லாம் என்னால் முடியும் அப்படிங்கிறது தான் தன்னம்பிக்கை. நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் திட்டம். பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து, அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு, பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடி

இன மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பி எம் ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகள்

0: நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இதுபோன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இதுவரை தரமான கல்வி என்பது எட்டாக்கனியாகவே இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான மாணவர்களுக்கு இருந்து வந்துள்ளது. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3000 கோடியிலிருந்து சுமார் 6000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: உலக மூத்த குடிமக்கள் தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
2: ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி உலக மூத்த குடிமக்கள் தினத்தை உலகம் ஒன்று கூடி கொண்டாடுகிறது. இது சமூகத்திற்கு முதியோர்களின் பங்களிப்பை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். முதியோர் துஷ்பிரயோகம் போன்ற பிரச்சினைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நமது சமூகங்களில் மூத்த குடிமக்களின் அறிவு மற்றும் சாதனைகளை பாராட்டுவதற்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலகளாவிய மக்கள் தொகையை பொறுத்தவரை வயது முதிர்வு அதிகரித்து வரும் நிலையில் இது நமது முதியவர்களின் கண்ணியம், மரியாதை மற்றும் பாதுகாப்போடு வாழ முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக நமது கூட்டு பொறுப்பை நமக்கு நினைவூட்டுகிறது. மூத்த குடிமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளின் தோற்றம் அமெரிக்காவில் தொடங்குகிறது. 1988ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் அவர்கள் ஆகஸ்ட் 21ஆம் தேதியை தேசிய மூத்த குடிமக்கள் தினமாக அமெரிக்காவில் அறிவித்து பிரகடனத்தில் கையெழுத்திட்டார். முதியவர்களை கௌரவிக்கும் யோசனை சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றது. மேலும் 1990ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை அதன் தீர்மானத்தில் அக்டோபர் 1ஆம் தேதியை சர்வதேச முதியோர் தினமாக நியமித்தது. பல நாடுகளின் அமைப்புகளும் ஆகஸ்ட் 21ஆம் தேதியை மூத்த குடிமக்களை கொண்டாடும் நாளாக கடைபிடித்தன. காலப்போக்கில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி உலக மூத்த குடிமக்கள் தினமாக பரவலாக அறியப்பட்டது. நமது குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் நாடுகளுக்கு மூத்த குடிமக்கள் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் நாள். அவர்களின் அறிவு, அனுபவம் மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவை நமது நிகழ்காலத்தை வடிவமைத்த விலைமதிப்பற்ற வளங்கள், நமது எதிர்காலத்திற்கு பேருதவி புரியும். இந்த நாள் பல முதியவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை முன்னிலைப்படுத்த ஒரு தளத்தை வழங்குகிறது. இதில் சுகாதார பிரச்சினைகள், நிதி பாதுகாப்பின்மை, சமூக தனிமைப்படுத்துதல் மற்றும் முதியோர் துஷ்பிரயோகம் ஆகியவை அடங்கும். இந்த பிரச்சினைகளை முன்னணியில் கொண்டு வருவதன் மூலம் நமது முதியவர்களுக்கு மிகவும் ஆதரவான மற்றும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடலாம். உலக மூத்த குடிமக்கள் தினம் முதியவர்களின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் முன்முயற்சிகள் மற்றும் திட்டங்களை ஊக்குவிக்கிறது. இதில் தரமான சுகாதார பராமரிப்புக்கான அணுகல், சமூக ஈடுபாட்டிற்கான வாய்ப்புகள் மற்றும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான முதுமைக்கான ஆதரவு ஆகியவை அடங்கும். இந்த நாளை கடைபிடிப்பது தலைமுறைகளுக்கிடையேயான ஒற்றுமை உணர்வை வளர்க்கிறது. நமது பெரியவர்களுடன் இணைவதன் முக்கியத்துவத்தையும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. தலைமுறைகளுக்கிடையிலான இடைவெளியை குறைத்து வலுவான ஒருங்கிணைந்த சமூகங்களை கட்டி எழுப்ப இது ஒரு வாய்ப்பாகும். உலக மூத்த குடிமக்கள் தினம் உலகம் முழுவதும் பல்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது. குறிப்பிட்ட செயல்பாடுகள் நாட்டிற்கு நாடு வேறுபடலாம் என்ற போதும் அடிப்படையான பாராட்டு மற்றும் மரியாதை உணர்வு அப்படியே இருக்கிறது. இந்தியாவில் சமூக நீதி மற்றும்

0: அதிகாரமளித்தல் அமைச்சகம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஓய்வூதிய திட்டமான பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பிரிவை சேர்ந்த முதியவர்களுக்கு உதவிகள் மற்றும் வாழ்க்கை சாதனங்களை வழங்கும் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா போன்ற மூத்த குடிமக்களின் நலனுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வாழ்க்கை துணை, நண்பர்கள் மற்றும் நடமாட்ட இழப்பு போன்றவை முதியவர்களிடையே தனிமைக்கு வழிவகுக்கிறது. இது அவர்களின் மனநலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அனைவரும் ஒன்றிணைந்து முதியவர்களுக்கான ஆதரவை வழங்கி சமூகத்தில் அவர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்ட இந்நாள் வலியுறுத்துகிறது.
1: உலக மூத்த குடிமக்கள் தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.
2: நேரம் 4:11. திரைசையின் இனிமை காதுகளில் விழிக்கட்டும், பாடல்களின் நினைவுகள் மனதில் மலரட்டும், இசையோடு ஒரு இனிய பயணம் தொடரட்டும். குமரி எஃப்எம் 101 கேட்கலாம் திரைசை. திரைசையில் முதலாவதாக லிப்ட் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். வரிகள் நிஷாந்த், இசை பிரிட்டோ மைக்கேல், பாடியவர்கள் சிவகார்த்திகேயன், பூவையார், கமலா.

0: அம்மா இல்ல.
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: படபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
3: பண்பலை 101
2: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
3: தினந்தோறும் இரவு 8:05
2: பட்டாம் பூச்சிகள்.
3: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

கேட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அலெக்ஸ் பாண்டியன். திரைசீல் நிறைவாக காக்கிச்சட்டை திரைப்படத்திற்காக அனிருத் சிவகார்த்திகேயன் பாடியது.

நியூஸை கேட்டீர்கள். நேரம் 4:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

நம்முடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். குமரி பண்பலையோடு உங்கள் பயணம் எப்போதும் தொடரட்டும். தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். எல்லை பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாடப்போவதில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார்.

0: கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கோதாவரி காவிரி இணைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிம ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. குறுவை தொகுப்பு திட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சியினரும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கோரியுள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லீஷா பால், தான்வி பத்ரி ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 5:02. பழைய நினைவுகளின் பசுமையோடு, புதிய பாடல்களின் புதுமையோடு, மனதை வருடும் இசையோடு முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்கலாம்.

மனம்தான் மெதுவாய் பாடியது, அந்த ராகம் மட்டும் உங்களிடம் சேர்ந்தது. நான் அதை பாடவே இல்லை. பாசமலர் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஜமுனராணி பாடிய பாடல்.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: உயிர் வாழ்வது சுவாசத்தால் அல்ல, உன் நினைவுகளால் என்பதை உணர்கிறேன். கண்கள் மூடிய பிறகும் மனதில் ஒலிக்கும் இனிய ராகம் நீதான். காதல் ஓவியம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சொந்தம் தந்த சொந்தம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: கேட்டுக்கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். சோகத்தில் தவிக்கும் போதெல்லாம் தாயை போல் உன் மடியில் என் தலை சாய்த்து என்னை உன் அன்பால் தலையாட்டினாய். ஒருபோதும் உன்னை என் இதயம் மறக்காது அன்பே. நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திற்காக மு மேத்தா வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி பாடியது.

கிடைக்கும் 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும். நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள்.

0: மூலம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 5:21. பண்பலையில் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். நான் தேடிய மகிழ்ச்சி நீயாகி, நான் ரசிக்கும் உலகம் நீயாகி, என் ஒவ்வொரு நாளின் அழகிலும் உன் நினைவு மட்டுமே நிறைந்தது. கேட்கலாம் என்றென்றும் காதல் திரைப்படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

காரிகையை நினைத்து வண்ண தூரிகையால் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். என் ஆசைகள் எல்லாம் காணல் என தெரிந்தும் காதல் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் அவளின் மீது. வரும் பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் நீ வருவாய் என பாடலை பாடியவர்கள் சுஜாதா உன்னிகிருஷ்ணன்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. உள்ளுக்குள்ளே ஆசை வைத்தேன், சொல்வதற்கு தடையும் வைத்தேன், தெரியாமல் போனாலும் கவலை இல்லை என கனவெல்லாம் காதல் செய்தேன், ஆனால் நிஜத்தில் மட்டும் விலகி நின்றேன். சொல்லாமல் போனாலும் என் காதலை நீ கண்டுபிடித்து விட்டாய். கேட்கலாம் தலைநகரம் திரைப்படத்திற்காக டி இமான் இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் மஞ்சரி தேவன் பாடிய பாடல்.

வரிகளில் திகட்டாத தேனமுது நீ, உன்னை நினைத்து கவிதை எழுதுவதாலோ என் கவி வரிகளும் உயிர் பெறுகிறது. உள்ளம் உனைக்கான தவம் கிடக்கிறது. உன்னை சுமக்காத இதயம் கூட சுமையாக இருக்கிறது. உன்னுடைய வருகைக்காக கவிதைகளும் காத்திருக்கிறது. கேட்கலாம் முத்துக்கு முத்தாக திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் சென்னை பாடிய பாடல்.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 5:44. பண்பலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.

0: கொண்டு சிதுக்கவில்லை, என்னை விழிக்கொண்டே சிதுக்கிவிட்டாள். வரிகளில்லா கவிதையை விழிகளில் ரசித்தேன். ஓராயிரம் கனவுகளை மௌனமாய் பேசுகிறேன். எத்தனை முறைதான் நானும் வீழ்வது?
1: கேட்கலாம் விஜய் ஆண்டனி இசையில் நரேஷ் ஐயர் பாடிய உத்தமபுத்திரன் திரைப்பட பாடல்.

இருக்கிறாய், தனிமையை ரசிக்க கற்றுக் கொடுத்தாய், மனதை என்றும் முதிரா பூவானாய், உன்னோடு மட்டுமல்ல உன் நினைவோடவும் வாழவும் கற்றுக் கொடுத்தாய். இடம்பெற்ற திரைப்படம் சீதாராமம், பாடியவர்கள் ஹரிச்சரண், சிந்துரி, வரிகள் மதன் கார்க்கி.

உன்னை பார்த்ததும் பூக்கவில்லை என் காதல், உனக்காகவே காத்திருந்தது என் காதல். என் மனதை உனக்கு சொல்ல இந்த கவிதை போதும், என் காதலை புரிந்து கொள்ள உனக்கு எத்தனை காலம்தான் வேண்டும். கேட்கலாம் டியூட் திரைப்படத்திற்காக சாய் அபியங்கர் ஜோனிதா காந்தி பாடியது.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடி அனுபவங்கள், திருப்பதி சாரம், யு கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று தேர்வு, திக்னாங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: கேட்க தவறாதீர்.

0: இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தீரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: நிகழ்ச்சி நிரல். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ், 7:20

0: 5:45 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் யு கிருஷ்ணன் அவர்கள். ஆமுதசுரபி, தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், பசுக்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் திக்கணங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள். செய்தி அறிக்கை 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் ஊர்கோலம் பூதபாண்டி முத்துலட்சுமி தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. காலை 6:02 நிகழ்ச்சி நேரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குறளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று. 7:10 அறிவுகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலை. இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00, நாளை காலை 6:00. 7:50 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம். திரை இசை. 8:00 நம்ம மெட்ராஸ், 387 நமது சென்னை நமது பெருமை. மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரளி மலையாள திரைப்பட பாடல்கள். 10:02 சவாலே சமாளி நேரலை நிகழ்ச்சி. 10:30 கடிதமும் கருத்தும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: segments, including incentivizing mobile phone manufacturing and supporting Indian mobile phone brands. The government has said that a total of 29 foreign direct investments, FDI, have been reported under the revised framework till yesterday, involving proposed FDI of more than 4,800 crore rupees. These investments span a range of sectors, including infotech, AI, information and communication, manufacturing and pharmaceuticals, among others. The Minister of Commerce and Industry said that the 29 investments have been reported by investors based in Mauritius, US, South Korea, Japan, Singapore, Luxembourg, and the Cayman Islands. Union Home Minister Amit Shah inaugurated and laid the foundation stones for several projects worth around 189 crore rupees at the headquarters of the Sashastra Seema Bal SSB in Siliguri, West Bengal today. Mr. Shah stated that since the BJP government came to power, the centre, the welfare of personnel responsible for border security has been given utmost priority. He highlighted that the SSB is performing the challenging task of guarding open borders with countries like Nepal and Bhutan, calling it one of the toughest duties. Mr. Shah also inaugurated an exhibition on Bharatiya Nyaya Sanhita in Siliguri. Health and Family Welfare Minister J.P. Nadda today reviewed the prevailing situation and preparedness for H1N1 influenza in the country with particular focus on the national capital. The ministry informed that Mr. Nadda emphasized the need for continued vigilance, robust surveillance and proactive preparedness with close monitoring of influenza trends. The government has assured that adequate sugar stocks are available in the country to meet domestic demand despite lower than estimated production. In view of the recent price rise in sugar, the government has taken a series of measures to ensure sufficient sugar availability and maintain stable prices for consumers. The Minister of Consumer Affairs, Food and Public Distribution said that it is closely monitoring the situation. Legendary Uriya playback singer Pranab Patnaik, whose distinctive voice captivated generations of music lovers, passed away at the age of 88 in Bhubaneswar today. With a career spanning over 5 decades, Patnaik sang more than 200 films and collaborated with several celebrated national-level singers. He was a 7-time Odisha State Film Award winner and a recipient of the prestigious Jaydev Puruskar. In the BWF Badminton World Championships, India's Trisha Jolly and Gayatri Gopichand have stormed into the women's double semifinals and assured the country of a coveted medal at the prestigious championship. In hockey, the Indian women's team will take on the Netherlands in the opening match of the second pool phase of the FIH World Cup in Amsterdam, the Netherlands today. And that is the end of this news bulletin.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள். நாளை செண்பகராமன் புதூர் துணை மின் நிலையத்தில் நடைபெறும் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக மின்சார விநியோகம் முற்பகல் 9 முதல் பிற்பகல் 3 வரை நிறுத்தப்பட உள்ளது. இதனால் செண்பகராமன் புதூர், தோவாளை, வெள்ளமடம், குலசேகரம் புதூர், லாயம், தாழாக்குடி, சந்தைவிளை, ஈசாந்திமங்கலம், காரியங்கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு 6 மின் விநியோகம் இருக்காது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களான தனிநபர் கடன், கல்விக் கடன், சுய உதவிக் குழுக்களான சிறுதொழில் கடன் ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. திட்டத்தினை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் அறிந்து கடன் பெற்று வாழ்க்கை தரத்தை முன்னேற்றும் வகையில் கடன் விண்ணப்பங்கள் பெற்று சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு முகாம் விளவங்கோடு வட்டம் அருமனை அஞ்சல் 6291151 இங்கு நாளை காலை 10 முதல் மாலை 3 வரை நடைபெறும். சிறப்பு முகாம்களில் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற விண்ணப்பிக்கலாம். தனிநபர் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது சாதி சான்று, குடும்ப அட்டை, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை நகல், தொழில் திட்ட அறிக்கை, கூட்டுறவு வங்கி புத்தக நகல்,

கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்று சான்றிதழ், உண்மை சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் ஆகியவற்றை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் லிமிடெட் நாகர்கோவில் மண்டலத்தில் பட்டம், பட்டயம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் பட்டம் பெற்றவர்கள் 2026-27 ஆண்டிற்கான தொழில் பழகுனர் பயிற்சி பெற தகுதியான இயந்திரவியல், ஆட்டோமொபைல் பிரிவுகளில் பொறியியல் பட்டம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் 2022-23-24-25 மே 26 ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவரிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் https://netf.education.gov.in என்ற இணையதளத்தில் நாளை வரும் 28ஆம் தேதிக்குள் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி நாகர்கோவில் மண்டலம் பொது மேலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: செய்திகள் கேட்டீர்கள்.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.
3: நேரம் 6:15.

0: தொடர்வது மெல்லிசை. மெல்லிசையில் முதலாவதாக
1: விழிகள் கொடுத்த உன் முகத்தை என தொடங்கும் கா அமீர்ஜான் இயற்றிய பாடலை பாடுவோர் சுனந்தா ராமதாஸ், டி கே ஜெயராமன் ஆகியோர். இசை டி கே ஜெயராமன்.

0: Obviously, Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Obviously, Super Speciality Hospital.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
3: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
8: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
7: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
10: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
11: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
12: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
11: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
12: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
13: சூரிய ஆட்டோஸின் ஓணம் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
14: பெஸ்பா, ஏப்ரல்லா, இரு சக்கர வாகனங்களுக்கு குறைந்த முன்பணம், குறைந்த வட்டி,
13: உடனடி டெலிவரி,
14: அப் டு 15,000 ரூபாய் வரை கேஷ்பேக் ஆஃபர்.
13: தொடர்புக்கு
14: சூரிய ஆட்டோஸ், நாகர்கோவில், மார்த்தாண்டம், திருவனந்தபுரம், கொல்லம். மொபைல் நம்பர் 9442104329.
15: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
16: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
17: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
18: தங்கச்சி, பிள்ளைய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும், எங்க சேர்க்கலாம்?
19: அக்கா, நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா பாலிடெக்னிக் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஆயாச்சு. அங்க BE ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE, மெக்கானிக்கல், BTECல AI & டேட்டா சயின்ஸ், IT பிரிவுகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 4 வருஷமும் டியூஷன் ஃபீஸ் கிடையாது.
18: ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்லயே சேர்த்துடலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாகர்கோவில்.
19: கவுன்சிலிங் கோட் 4911. போன் 7555-00-55-004.
0: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிழக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.
7: மெல்லிசையில் நிறைவாக
4: குதித்தாடி வருகின்ற குற்றால அருவி என தொடங்கும் கிருஷ்ணராஜ் பாடிய பாடலை இயற்றியவர் தக்கோலம் கங்கை மணாளன், இசை TK ஜெயராமன்.

அப்போதும் சரி, இப்போதும் சரி.

0: அம்கோ.
1: That's right.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
4: தீராத மலச்சிக்கல் மூலம் பௌத்திரம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஓர் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 17 முதல் 27 வரை நாகர்கோவில் அனந்த நாடார்குடி டாக்டர் ஸ்காட்ஸ் லேசர் பைல்ஸ் ஃபிஸ்டுலா சென்டரில் இலவச ஆலோசனை பெற அழையுங்கள். 9894399505.
5: மெல்லிசை கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர்கள் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த

0: படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெற்றூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குள பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும்.
0: சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என்றும் யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதாக அல்ல என்று திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதில் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவுடன் தில்லி சென்று பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கையை நேரில் வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் கூறினார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். கதாபாத்திரங்களுக்கு தமது வசனத்தின் மூலம் மெருகேற்றியதற்கு சான்றாக அவர் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சி விளங்குகிறது.
3: இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
0: சவுகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர்

0: அமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் களியம்பூண்டி அரசு சுகாதார மைய வளாகத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான நிறைவடைந்த கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டு மற்றும் நேரடி சேர்க்கை முகாமை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று தொடங்கி வைத்தார். வடகோவை ரயில் நிலையத்தில் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலைத்திருவிழாவை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி சிறப்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் வண்டல்கள், குப்பை கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளுக்கு ஏதுவாக ட்ரோன் மூலம் அவற்றை கணக்கெடுக்கும் பணிகளை ஆணையாளர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சாலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா தக்காஹாஷியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளி துறை சார்ந்த பொத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றி காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 6:40. பண்பலையில் நாம் இப்போது கேட்கவிருப்பது திரை இசை. திரை இசையில் முதலாவதாக யுகபாரதி வரிகளில் டி இமான் பாடிய கும்கி திரைப்பட பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நெடுஞ்சாலை.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: அடுத்ததாக விடுதலை திரைப்படத்திற்காக இளையராஜா அனன்யா பட் பாடியது.

0: தாய் காற்று. வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே, அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே. வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.

0: கீழ பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வித் லவ்.
1: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
2: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
0: திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று சென்னையஞ்சல்.
3: நேரம் 7:00, ஆகாஷவாணி. இனி சட்டப்பேரவையில் இன்று. எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் சுதா குமரன்.
4: சட்டப்பேரவையில் 800 கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடந்த விவகாரம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிலை பராமரிப்பு, பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வது, திமுக எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் வாங்கப்படும் கார் வேண்டாம் என கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பாக நடைபெற்ற காரசார விவாதம் ஆகியவை இன்றைய நிகழ்வுகளில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், 800 கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடந்ததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள், எனவே அரசு உடனடியாக தலையிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதே கருத்தை வலியுறுத்தி பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் பேசினர். இதற்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடப்பது தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் அதிகாரிகளை அறிவுறுத்தி உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டதாக கூறினார். மீன்கள் இறந்து கிடந்த இடத்தில் ஆக்ஸிஜன் குறைவாக இருந்தது, மனித கழிவுகள் கலப்பதுமே காரணம் என தெரிய வந்தது. 2150 கிலோ மீன்கள் இறந்துள்ளன. இந்த மீன்களை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளோம். இது தொடர்பாக 4 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் அறிக்கை கிடைத்த பின் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதையடுத்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் பேசுகையில், சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவச்சிலை சரிவர பராமரிக்கப்படாமல் உள்ளது என்றும், அரசு அனுமதி கிடைத்தால் அதிமுக சார்பில் நாங்களே அந்த சிலையை பராமரிக்க தயாராக

உள்ளோம் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாட்களில் அரசு சார்பில் உரிய மரியாதை செலுத்தப்படுகிறது, தொடர்ந்து சிலையை முறையாக பராமரித்தும் வருகிறோம் என்றார். இதையடுத்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் பேசுகையில், துறையூர் தொகுதியில் ஏற்கனவே சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட புளியஞ்சோலை சுற்றுலா தலமானது எந்தவொரு அடிப்படை வசதிகளும் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அங்கு காவல் நிலையம், மருத்துவமனைகள், பெண்கள் உடைமாற்றும் இடம் ஆகியவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், சின்ன ஏரி 20 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது என்றும், அதனையும் உடனடியாக தூர்வார வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் பேசுகையில், பேரவை துணைத்தலைவர் குறிப்பிட்ட சுற்றுலா தலத்தில் 32,80,000 ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், மேலும் 73,00,000 ரூபாய் செலவில் கழிப்பிட வசதி, சுற்றுலா வழிகாட்டு பலகை உள்ளிட்ட பணிகள் 90% நிறைவடைந்துள்ளது என்றும், மீதமுள்ள 10% பணிகளும் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் பதிலளித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி பேசுகையில், இந்த அவையை பேரவைத் தலைவர் மிகச் சிறப்பாக நடத்துகிறீர்கள், ஆளுங்கட்சி அமைச்சர்கள் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதை அவை குறிப்பிலிருந்து உடனடியாக நீக்கிவிடுகிறீர்கள், சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் நேரலை செய்யப்படுகிறது என்றும் கூறினார். அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடும் அம்சங்களும் நேரலையில் சென்றுவிடுகிறது, அதனை எடுத்து சிலர் ரீல்ஸாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். இதற்கு பேரவைத் தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என திரு உதயநிதி கேள்வி எழுப்பினார். மேலும் நேற்றைய முன்தினம் பேரவையில் முதல்வர் பேசும்போது 3 கோப்புகள் தனது மேஜையில் இருப்பதாகவும், அதை திறந்தால் பல பிரச்சினைகள் வரும் என பேசியிருக்கிறார். முதலமைச்சர் அந்த கோப்புகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, யாரையும் அச்சுறுத்துவதற்காக முதலமைச்சர் அவ்வாறு பேசவில்லை, துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு அதில் சில முறைகேடுகள் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். திமுக ஆட்சியில் இருந்தபோது சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய முன்வரவில்லை என அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அகில இந்திய வானொலி மூலமாகவும் பேரவை செய்திகளை குக்கிராமம் வரை கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறார்கள் என பாராட்டி பேசினார். அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர், உறுப்பினர்கள் பேசும்போது சில வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து உடனடியாக நீக்கி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டினார். இதையடுத்து நிதி நிர்வாகம், எரிசக்தி, சட்டத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி, கடந்த 2 மாதங்களாக தமிழகம் முழுவதும் மின் கட்டணம் உயர்ந்திருப்பதாக மின் நுகர்வோர் புகார் தெரிவித்திருப்பதாக கூறினார். மேலும் மின்வாரிய அதிகாரிகள் பயன்படுத்தி வந்த செல்போன் எண்கள் மாற்றியுள்ளதால் பொதுமக்கள் புகார் அளிக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் என்றும், மின் தளவாடங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். இதற்கு பதிலளித்த நிதித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தேர்தல் நேரங்களில் நேரடியாக மின் கணக்கீடு செய்யாமல் அதற்கு முந்தைய மாத கணக்கீட்டை வைத்தே மின் கட்டணம் வசூலிக்கப்பட்டது, இந்த விவகாரம் 3,75,000 மின் நுகர்வோர் குறித்து ஆய்வு செய்தபோது கண்டுபிடிக்கப்பட்டது, தற்போது நேரடியாக சென்று மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பணியாளர் காலியிடங்கள் நிரப்ப உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, மின் தளவாட கொள்முதல் செய்வது தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், அதிகாரிகளின் செல்போன் எண்கள் மாற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் இந்த நேரத்தில், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 59 பேரும் தங்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் கார் வேண்டாம் என முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, இது தொடர்பாக கடிதத்தையும் பேரவைத் தலைவருக்கு வழங்குவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இங்கிருக்கும் பல அமைச்சர்கள் கூட சொந்தமாக கார் வைத்திருக்கிறார்கள், அவர்களும் அரசு சார்பில் வழங்கப்படும் காரை வாங்க மாட்டார்கள், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி பேருந்தில் அவைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார். இதுபோல பல ஏழ்மை நிலையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ரயில்களில் தங்கள் தொகுதியிலிருந்து தலைமைச் செயலகம் வந்து செல்கின்றனர். ஆடம்பரத்திற்காக அரசு சார்பில் கார் வழங்கவில்லை, மக்களை தேடிச் சென்று தொகுதி பணி செய்வதற்காகவே முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்று குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேக உறுப்பினர்களுக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் அவை நடவடிக்கைகளில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பேசிய தாவேக சட்டமன்ற உறுப்பினர்

திரு கல்லணை தனது மதுரை வடக்கு தொகுதியில் காட்டு நாயக்கர் சமூக மக்கள் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். அதேபோன்று தமது தொகுதியில் மயானம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நத்தம் விஸ்வநாதன் பேசுகையில் தமது தொகுதி செந்துறையில் புதிய காவல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்றும் ஆயத்த ஆடை பூங்கா அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். தாவேக்க சட்டமன்ற

0: மாநாட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தொகுதி மறுவரையறை தொடர்பாக பேசியது பத்திரிகைகளில் தவறான தகவலாக வெளியாகியுள்ளது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தாவேக்கு அரசு உறுதியாக இருப்பதை இன்று பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, நேற்றைய முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் பேசும்போது தொகுதி வரையறையில் 543 தொகுதியே தொடர வேண்டும் என ஒரு இடத்தில் கூட குறிப்பிட்டு பேசவில்லை, இதனால்தான் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு போஜராஜன் பேசுகையில், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் என்றும், 50% தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை உயரும் என்றும், 7.18% கீழ் குறையப்போவதில்லை என்றும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை கொண்டு வந்தால் தமிழகத்திற்கு இழப்பு ஏற்படும், அதனால் இந்த விஷயத்தில் அரசியல் உள்நோக்கம் வேண்டாம், தமிழகத்திற்கு நல்லது நடக்கும்போது அதனை நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரகுபதி, திரு கே என் நேரு ஆகியோர் தங்களது கருத்துக்களை முன்வைத்து பேசினர். இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர்பாபு பேசுகையில், உறுப்பினர்களுக்கு கடந்த திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் அந்த பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் பேசுகையில், மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு எப்போது நடத்தப்படும், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி எப்போது தொடங்கும், மின்வாரியத்தில் காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து, அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன், தாவேக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்முகம் ஆகியோர் மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசினர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், திரு ரமேஷ் ஆகியோர் பதிலுரை வழங்கி துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய கார், தொகுதி வரையறை மசோதா உள்ளிட்ட விவகாரங்களில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இடையே காரசார விவாதங்களுடன் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் நிறைவுற்றன.
1: இதுவரை தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷவாணி. இனி திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் சபரீசன்.
2: திருப்பூரில் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிக்கனா அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்கள் மற்றும் தேசிய கொடி வண்ணத்திலான பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருப்பூர் மாவட்டம் விஜயமங்கலம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷா முக்த் அபியான் பாரத் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், முழக்க வாசகம், குறும்படம், ரீல்ஸ், நடனம், ராப் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மை பாரத் மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் சான்றிதழ்கள் கேடயங்களை வழங்கி பாராட்டினர்.
3: இந்திய பின்னலாடை ஏற்றுமதியில் 2021 வரை ஐரோப்பா மிகப்பெரிய சந்தையாக இருந்தது. பின்னர் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அதிகரித்து முதலிடத்தை பிடித்தது. கடந்த ஆண்டு அமெரிக்கா இறக்குமதி வரியை உயர்த்தியதால் ஏற்றுமதி வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 2025-26 நிதியாண்டில் ஐரோப்பா மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளது. அமெரிக்காவில் வரி விதிப்பு அதிகரிப்பால் மாற்றுச் சந்தையை நோக்கி பின்னலாடை உற்பத்தியாளர்கள் நகரத் தொடங்கினார்கள். வரியில்லாத ஒப்பந்தம் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஏற்றுமதி அதிகரிக்க தொடங்கியுள்ளது. திருப்பூரில் உள்ள நிப்டி பின்னலாடை ஃபேஷன் கல்லூரியில் கைத்தறி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, ஆடை அலங்கார அணிவகுப்பு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி மேம்பாட்டு ஆணையர் அலுவலகம் மற்றும் சேலம் நெசவாளர் சேவை மையம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட கைத்தறித்துறை உதவி இயக்குநர் கவிதா, கைத்தறி துணிகளை பயன்படுத்துவதன் அவசியம், பாரம்பரிய நெசவு தொழிலை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் கைத்தறியில் நூல் நெய்யும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் பல்வேறு வகையான கைத்தறி துணிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவற்றின் சிறப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து

0: நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாணவர்கள் கைத்தறி ஆடைகளை அணிந்து பாரம்பரிய நெசவின் அழகையும் நவீன வடிவமைப்பின் தனித்துவத்தையும் காட்சிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கைத்தறி பயன்பாட்டை ஊக்குவித்து பாரம்பரிய நெசவு தொழிலின் பெருமையை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. திருப்பூர் மாவட்ட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இங்கு 30க்கும் மேற்பட்ட தொழில் பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுவதுடன் தங்குமிடம், உணவு உள்ளிட்ட வசதிகளும் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் தற்போது பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த சணல் பைகள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்று கற்றுக்கொள்வதுடன் தங்கள் எதிர்காலத்தையும் வடிவமைத்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பயன்பெற்ற பயனாளிகள் கூறுகையில்,
1: என்னுடைய பேர் சேகர். நான் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூர்ல வந்து ஆர்சிடி மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோசியல் மீடியா மூலியமா நான் கேள்விப்பட்டேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் அனைத்து முற்றிலும் இலவசம். உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமா கொடுக்கறாங்க. இது எல்லாமே வந்து பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க இந்த பயிற்சிகள். மொத்தம் இந்த பயிற்சி 14 நாட்கள் வந்து இந்த பயிற்சிகள் வரும். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த பயிற்சியை எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளும் வந்து ஒரு தொழில் முனைவோரா வந்து உருவாகலாம்.
2: நான் திருப்பூர்ல இருந்து சின்னக்கடையில இருந்து வரேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுலதான் இருந்தேன், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். நான் ஆசிட்டின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன். அது சணல் பை மேக்கிங் பண்றது. அது வந்து 14 நாள் கிளாஸ் சொல்லிட்டு நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். இது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தொழிலாளர்களா தான் இருக்கணும்ன்றது ஒரு கிடையாது. எல்லாருமே ஒரு ஓனரா ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இங்க கிடைக்கும்.
3: இதுவரை திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். எழுதியவர் சபரீசன். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் முந்தைய அரசு முட்டுக்கட்டையாக இருந்ததாக அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பூரில் உள்ள துணை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார அடித்தளம் வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், 62,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் உதவிடும் என திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் தொடங்கி வைத்து பேசினார். இந்த துறைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடற்சார் துறை முக்கிய

0: பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பாராதீப் துறைமுகத்தில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மொரீஷியஸுடனான எரிசக்தித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் உறுப்பினராக மொரீஷியஸ் இருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களை சுத்திகரிக்கும் திறனை இந்தியா அதிகரித்துள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48.18 ரூபாய் இருந்த சர்க்கரை விலை நேற்று 55.70 ரூபாய் அதிகரித்துள்ளதை அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் உற்பத்திக்கும் சர்க்கரை விலை உயர்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியர்கள் 22 பேர் பயணம் செய்த வணிக கப்பலை சோமாலியா மற்றும் ஏமன் கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் இம்பால் திமாப்பூர் குவஹாத்தி வழித்தடத்தில் போக்குவரத்து 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தொடங்கியது. அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றபோது இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான முக்கிய நடவடிக்கையில் ஒன்றாக கருதப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிபுராவின் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாகா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடுகளை கொண்டு கல்வி கற்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு டாக்டர் மாணிக் சாகா கூறினார். தேசிய பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே தமது அரசின் நிலைப்பாடு என மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமைச் செயலருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு பணியில் தொய்வு ஏற்பட்டாலோ கவனக்குறைவாக செயல்பட்டாலோ நடவடிக்கை நிச்சயம் என எச்சரித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு ராஜசேகர் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டனர். இதனை செயல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து

0: எடுத்துட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜாங் ஷூ ஜியான் ஜியா இ ஃபான் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டாக்கசாஷியை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லிஷா பால் 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொமோகோ கிமுராவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: 101.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
0: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மல்லிகை பூக்கும் பருவத்தில் போரேட் குருணை மருந்தினை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர்பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். தென்னையில் சுருள் வடிவ வெள்ளை ஈயின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இப்பூச்சி தாக்கிய மரங்களின் ஓலைகளில் உள்புறம் வட்ட வடிவத்தில் வெள்ளை நிறத்துடன் ஈக்கள் தென்படும். மேலும் இலைகளின் மேற்பரப்பில் கரும்படல நோய் காணப்படும். இவ்வாறு இருப்பின் மஞ்சள் ஒட்டுப்பொறி ஏக்கருக்கு 5% வைக்கவும். மேலும் வேப்பெண்ணெய் 3% ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 16-22 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் குலை தள்ளிய வாழை மரங்களில் மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். மரவள்ளி வளர்ச்சி பருவத்தில் மாவுப்பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதால் மீன் எண்ணெய் ரோசின் சோப் 25 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலை வழியை தெளிப்பு செய்யவும். மழை மிக குறைவாக இருப்பதால் மரங்களுக்கு நீர் பாய்ச்சவும். நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார்.

அகஸ்தீஸ்வர வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரிடம் இருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. அகஸ்தீஸ்வர வட்டாரத்தில் தோட்டக்கலை துறையின் மூலம் நடப்பு நிதியாண்டில் வேளாண் காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகாகனி, தேக்கு, வேங்கை, ரோஸ்வுட், வாகை போன்ற மரக்கன்றுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட தயாராக உள்ளன. இவை அரசு தோட்டக்கலை பண்ணை கன்னியாகுமரி மூலம் வழங்கப்படுகிறது. இந்த மரக்கன்றுகள் வரப்பு ஓரங்களில் நடவு செய்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு 160 செடிகள் வீதம் 100% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் அகஸ்தீஸ்வர வட்டாரத்திற்கு 2400 செடிகள் பொது பிரிவினருக்கும் 520 செடிகள் ஆதி திராவிடர் பிரிவினருக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழை தோட்டங்களை பலத்த காற்றில் இருந்து பாதுகாக்க வளர்க்கப்படும் காற்று தடுப்பு மரங்களாகவும் வரப்பு ஓரங்களில் பயன்படுத்தலாம். எனவே இதில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நில சம்பந்தப்பட்ட ஆவணங்களுடன் பழத்தோட்ட அருகில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது 9500997715 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அகஸ்தீஸ்வர வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 7:30. இனி கேட்கலாம்

0: பாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடி அனுபவங்கள், திருப்பதி சாரம் யு கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், பசுங்கன்று தேர்வு, திக்னாங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: இந்திய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலை தெய்வமாக நினைத்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். ஆகவே விவசாயம் பேணுவோம், உழவு தொழிலை காப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் நெல் சாகுபடி அனுபவங்கள், திருப்பதி சாரம் யு கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
5: வணக்கம்.
2: நெல் சாகுபடியில எத்தனை வருஷ அனுபவம் இருக்கு?
5: நான் எங்க அப்பா காலம் அப்பத்திலிருந்தே தொடங்கினது ஃபுல்லா விவசாயம் தான். எங்க அப்பா காலத்திலிருந்தே அதை ஈடுபாடோடு எப்படி செய்யிட்டு இருக்கோம், இன்னைக்கும் விவசாயம் தான். என் குழந்தைகளுக்கும் அதை நான் கண்டிப்பா சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு 25 வருஷம் அனுபவம் இருக்கும்.
2: சரி, நெல் சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி எல்லாம் தயார்படுத்தணும்?
5: முன்னாடி மாடு வச்சு உழுதுட்டு இருந்தோம், இப்ப எல்லாமே மிஷினரி ஆகி போச்சு. இப்ப முத ஒரு உழவு உழுவோம், ரெண்டாவது ஒரு உழவு உழுவோம், அப்புறம் தண்ணியை விட்டுக்கிட்டு காய்ச்சபுரம்னா காய்ச்சபுரத்துல ரெண்டு உழவு உழுவோம், அப்புறம் தண்ணியை விட்டுக்கிட்டு ஒரு 4 அடி அடிப்போம். அடிச்சு பயிர் ஏற்றக்கூடிய கண்டிஷன் ஆக்கிடுவோம்.
2: சரி, இப்போ உழுறதுக்கெல்லாம் எப்படி, டிராக்டர் தானா?
5: ஆமா, மாடு கட்டி எல்லாம் உழ முடியாதுல்ல, இப்ப ஃபுல்லாவே டிராக்டர் தான்.
2: இயந்திரங்களுடைய வரவு வந்து சாகுபடியில எப்படி உங்களுக்கு?
5: அது இல்லாம பண்ண முடியாது, கண்டிஷன் ஆயாச்சு, அதான் பிரச்சனை. முன்னாடினா ஒரு வீட்டுல 4 மாடு கிடக்கும், எங்க வீட்டுல 4 கிடக்கும், உங்க வீட்டுல 4 கிடக்கும், சேர்ந்து உழுது எடுத்து செய்தோம். இப்ப அப்படி பண்ணிக்கிட முடியாது, யார் வீட்லயும் மாடே இல்ல. முன்னாடி எல்லா வீட்லயுமே உழவு மாடுனே கிடக்கும், கர்மத்த மாடு கிடக்கும், காளை கிடக்கும். காளை இல்லாத வீடு கிடையாது, உழவு மாடு இல்லாத வீடே கிடையாது. இன்னைக்கு வீட்டுல ஒரு வீட்லயும் மாடே இல்ல, அந்த கண்டிஷன் ஆயாச்சு.
2: இப்போ எவ்வளவு இடத்துல வந்து சாகுபடி பண்றீங்க?
5: என்கிட்ட ஒரு மொத்தத்துல ஒரு 4.5 ஏக்கர்.
2: ஒரே நெல்?
5: ஒரு பூ டிபிஎஸ் 5 போடுவோம், ஒரு பூ டிபிஎஸ் 3 போடுவோம், ஒரு பூ 50-16 போடுவோம். இந்த 50-16 இப்ப நாங்க மாத்தியாச்சு. 50-16 ஏன் போடலன்னா, 50-16 மழை பெய்தா கீழே செறிஞ்சு விழுந்துருக்கு. இந்த டிபிஎஸ் எல்லாம் செறிஞ்சு உள்ள மாட்டுக்கு, மழை பெய்தாலும் தாக்கு பிடிச்சு நிக்கி. அதனால இப்ப 50-16 எல்லாரும் கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டு டிபிஎஸ்ல இறங்கிட்டோம்.
2: கன்னிப்பூ கும்பப்பூன்னு சொல்லுவாங்க, இப்ப கன்னிப்பூல என்ன மாதிரி நெல் ரகம் போடுவீங்க? கும்பப்பூல என்ன மாதிரி?
5: கன்னிப்பூ டிபிஎஸ் 5, அப்புறம் டிபிஎஸ் 3, இந்த ரெண்டுதான் மாத்தி மாத்தி போடும்.
2: நாட்டு தட்டு எல்லாம் எப்படி நீங்களே?
5: நாங்க இப்ப மிஷினாத்து பாவோம், மிஷினாத்துக்கு அவங்க மிஷினாத்து அந்த ஆட்கள் வந்து பாவி தருவாங்க.

0: இப்ப மிசிநாத்து பாவதில் பிரச்சனை என்னன்னா பன்னி வந்து அழிச்சிரு. அதனால இப்ப இந்த ரெண்டு பூ கைவிநாத்து பாவணும். இனி கைநாத்து பாவதுக்கும் ஆள் நடதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்ப மிசிநாத்து தான் பாவி இருக்கும்.
1: அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நடவு பண்றது அப்படிங்கும் போது அந்த நடவு பண்ணக்கூடிய நாளை வந்து முக்கியமா பாப்பாங்க. முன்னாடி எல்லாம் மேல் நோக்கு நாளா இருக்கணும், நல்ல நாள் பார்த்து நடணும், மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திருவிழா கோலம் மாதிரி கொண்டாடக்கூடிய நிலை இப்போ எப்படி இருக்கு?
0: எங்க அப்பா காலத்திலிருந்தே நான் வெள்ளிக்கிழமை தான் நாத்து பாவேன், வெள்ளிக்கிழமை தான் நடுவேன். எங்க அப்பா அப்படிதான் நட்டுட்டு இருந்தா இன்னைக்கும் என் கூட உள்ள ஆளுகளுக்கே தெரியும் இந்த வயல் வெள்ளிக்கிழமை தான் நடணுமா. அப்படி ஒரு நாள் மாத்தி நட்டா ஒருவேளை மழை வந்துடும், இல்ல அந்த நடவு நின்று போகும். அதனால நாள் பார்த்து நாங்க செய்வோம்.
1: அதாவது அப்பா காலத்துல இருந்த பாரம்பரியமான அப்பா சொல்லி தந்த சில விஷயங்களை இன்னைக்கும் பின்பற்றுறதன் வழி அந்த இழப்புகளை வந்து தவிர்க்க முடியுது அப்படின்னு சொல்றீங்க. என்ன
0: அப்பா காலத்திலாம் வேலை ஆட்கள் கூடுதலா இருந்தாங்க, இன்னைக்கு வேலை ஆட்கள் வந்து குறவு. அன்னைக்கு வேலை ஆட்கள் வந்து நிறைய இருந்தா நம்ம சொன்னா செய்துட்டு இருந்தாங்க, இப்ப எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. ஒரு விவசாயி வந்து ஒரு வேலைக்காரனை பார்க்கணும், தலைக்கான ஆளே போய் சொல்லணும், சொல்லி அவனை கூப்பிட்டு அவனை சரி கட்டுனாதான் அடுத்த நாள் காலையில அவன் வருவான். இப்படி வந்தாதான் நமக்கு அந்த வேலை செய்ய முடியும். அவன் நம்பி அவனை நம்பி நம்ம இருக்கோம். முன்னாடி நம்மளை நம்பி அவள் இருந்தா, இப்போ அந்த காலம் மாறி போய் நம்ம காலையிலேயே அவன் வீட்டுல போய் நின்று ஏ வா வான்னு கூப்பிட்டாதான் நாலு பேர் வருவான். ஒரு தொழில் ஒரு ஆள் பார்த்தானா அந்த தொழில் அவன் பார்த்தா இவன் பார்த்தா எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா விவசாயத்துக்கு மட்டும்தான் அந்த ஆட்கள் வரமாட்டுக்கு. அது கூட எனக்கு புறம் என் பிள்ளைகள் வரமாட்டுக்கு. மற்ற தொழில் ஒரு இது பார்த்தா என் பிள்ளைகள் பாக்கு அது பாக்கு இது பாக்குன்னு எல்லாம் சொல்லுவா. ஆனா விவசாயத்துக்கு மட்டும்தான் வந்து ஆளு நமக்கு புறம் நம்ம புறகு உள்ள ஆட்கள் வரமாட்டு. விவசாயத்துக்கு இளைஞர் நிறைய பேர் வந்தா ரொம்ப மன திருப்தி.
1: சரி, அற்புதமா சொன்னீங்கயா. இப்ப நடவு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எப்படி, திருந்திய நெல் சாகுபடி முறையா இல்ல கலக்க நடுறதுதானா?
0: அந்த மிஷின் வச்சு நீட்டா நட்டுருவோம், அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆள் வச்சு நட்டாதான் அங்கங்க ஒரு நெல் நடாம போகும். இப்ப மிஷின் நடனால வரிசையா நேர ஒழுக்கமா நட்டதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இட இடையில அந்த மிஷின் கோளாறு படி பண்ணி ஒரு நாத்து ரெண்டு நாத்து விட்டுரும், நாங்க அதை ஆள் வச்சு அதை சரி பண்ணிடுவோம்.
1: சரி, இப்ப என்ன ரகம் போட்டிருக்கீங்க?
0: இப்ப டிபிஎஸ் 5 போட்டு.
1: சரி, நட்டதுக்கு பிறகு எப்படி பராமரிக்கும்?
0: ஒரு உரம் போடுவோம், நடதுக்கு முன்னாடி உரம் போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு யூரியாவும் ஒரு பேக்டம்பர்ஸ் இல்லைன்னா கொஞ்சோண்டு பொட்டாசு சேர்த்து போடுவோம் ரெண்டாவது உரம்.
1: இப்போ நட்டதுக்கு பிறகு இந்த பால் பிடி பருவம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேரங்கள்ல தான் அதிகமா பறவைகள் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இதெல்லாம் வரும் சொல்லுவாங்க. அது எப்படி அந்த நேரத்துல எப்படி?
0: அதாவது எல்லாருமே சேர்ந்து அந்த பயிரை ஏத்துனான்னு வச்சுக்கிடுங்களா, பறவைகள் எல்லாம் கட்டுப்படுத்திடலாம்.
1: உங்க பத்துல எப்படியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஒற்றுமையா இருக்கீங்களா?
0: எல்லா பத்துல உள்ளதுதான். இப்ப பத்துல ஆட்கள் கிடையாது, ஆட்கள் தான் பிரச்சனை, வெற்றபடி ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் பயிர் ஏத்துக்காலே தவிர யாருமே வயலுக்கு வர்றது கிடையாது. எல்லாருமே பாட்டத்துக்கு கொடுத்துருக்கா, பார்வைக்காரன் பார்க்கான், அவன் வந்தா உண்டு வரலன்னா கிடையாது. சொந்த லேண்ட் ஓனர்காரன் போறது கிடையாது. அதனால வந்து அவன் பார்வைக்காரன் போவான், ஒரு நாள் போவான், அப்புறம் அவன் கொத்த வேலைக்கு போயிருவான். அதனால வந்து அவனையும் குறைச்சொல்ல வழி இல்லை. பார்வை பார்க்கான்னு சொல்லி அவனை டெய்லி சுத்தி பார்க்க சொல்லவும் முடியாது. ஒரு கோட்டைக்குள்ள நெல் தான் கொடுக்க போறோம், அதனால அவன் டெய்லி பாப்பான் நான் பாத்துக்கிட மாட்டான். ஓனர் கண்டிப்பா எல்லா வயலையும் சுத்தி பார்த்தா அதுக்கு தக்க நல்லா தான் இருக்கும். ஒரு பேடு இருக்கும், நம்ம காலையில போவோம், ஒரு பேடு இருக்கும், அதை அடைப்போம், அந்த உரம் வீணா போகாது, தண்ணியை பருவமா பார்த்துக்கிடுவோம். பார்வைக்காரன் பார்த்தா ரெண்டு நாள் போவான், ரெண்டு நாள் வயலுக்கு காஞ்சி கிடக்கும், ரெண்டு நாள் தண்ணியில கிடக்கும். அது ஓனர் போய் பார்த்தா அதுக்கு தக்கன நல்லா இருக்கும்.
1: நெல் சாகுபடி பொறுத்த வரைக்கும் காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிங்கிற முறையில தான் பாசனம் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு எப்படியா
0: பச்சுப்பாறை அண்ணா திறந்தோன்னா நமக்கு தண்ணி வந்துடும், பழையாத்துல இருந்து வந்துட்டு இருக்கு தண்ணி, நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்துட்டு இருக்கு, அதை பத்தி ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த அரப்பு டைம் மழை வந்து நம்மளை கஷ்டப்படுத்துனா மட்டும் உண்டு, இல்லாம தண்ணி பற்றாக்குறையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தண்ணிலாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன இன்னைக்கு வர தண்ணி வந்துட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை கிடையாது.
1: வளரக்கூடிய நேரத்துல என்னென்ன அறிகுறிகள் இருந்தா கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் அப்படின்னு
0: சொல்லுமா? பழையபடி நம்ம கொலையெல்லாம் போட்டு சாணங்கி உரம் எல்லாம் அடிச்சா அது ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப நம்மமே எப்பவுமே அந்த ரசாயன உரத்தை தான் நம்ம போடுவோம். நம்ம பழைய மாதிரி போட்டு சாணங்கி கொலையெல்லாம் வெட்டி போட்டா அந்த பயிர் வளர்த்தி நல்லா அழகா வரும். இப்ப நம்ம இந்த உரத்தை போட்டே கொண்டு அதை பழக்கப்படுத்தியாச்சு, சாணங்கி உரம் எல்லாம் இல்ல, அதனால இதை கொண்டு பழக்கப்படுத்தியாச்சு, பயிர் நல்லா தான் இருக்கு, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: திடீர்னு பெய்யக்கூடிய மழைனால ஏதாவது பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்பு உண்டையா?
0: ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த பயிருக்கு ஒரு உரம் போட்ட மாதிரி ஒரு புத்துணர்ச்சிக்கு வந்துடும். ஒரு நோய் இருந்தாலும் சரி, ஒரு கேடு இருந்தாலும் சரி, ஒரு மழை பெய்து அது அப்படியே மாறிடும். பயிருக்கு எந்த தேவையோ அதுக்கு தக்கன அந்த மழை பெய்து இருக்கணும். நம்ம வயல் அரக்கச்சமே மழை பெய்தா கஷ்டம், அது நமக்கும் கஷ்டம், நம்ம கொடுக்கக்கூடிய மில்லுகாரங்களுக்கும் அந்த நெல் ஈரத்துல போகும் அவங்களுக்கும் கஷ்டம். நம்ம வந்து மழை வேணும், நம்ம இந்த விவசாயிக்கு அந்த கடவுள் அந்த வர்ணபவன் அதுக்கு தக்கன கிடைச்சிட்டுன்னா விவசாயிக்கு மகிழ்ச்சி. ஒரு மழை பெய்யது ஒரு உழம்போடுறதுக்கு சமம்.
1: சரி, இந்த வயல் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் கவர்ல எல்லாம் கட்டி ஒரு மாதிரி கொடி மாதிரி வச்சிருக்காங்களா, அது எதுக்காக?

0: அதாவது இந்த கோழி எல்லாம் வந்து உழைச்சுமே அந்த கவர் வந்து அந்த சலசலப்பு சவுண்டு கேட்டு அந்த கோழி ஓடி இருங்கிறதுக்காக வேண்டி அந்த கவரை கவரை கட்டி கட்டி வைக்கிறது. அது கட்டி வச்சோன்னா அந்த கோழி வந்து உழாது. முன்னாடி அந்த டேப் எல்லாம் கட்டுவோம், பழைய ரெக்கார்டில் உள்ள டேப் எல்லாம் கட்டுவோம், அது அந்த சவுண்டுக்கு அது வராது, அந்த பறவைகள் வராது, அதனால அதை கட்டது.
1: அறுவடைக்கு இப்போ இயந்திரங்கள் தானா?
0: ஆமா, அறுவடைக்கு அரப்பு மிஷின் வருது, அது வெளி மாநிலத்திலிருந்து வருது, வந்து எங்களுக்கு அரசு தராங்க. அவங்களுக்கும் ரேட்டு ரெண்டு ஒரு மணிக்கூருக்கு 2500 வாங்குவாங்க, அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருந்தா கொள்ளலாம், அவளுக்கு குறைச்சுள்ள வழி இல்லை, அவளுக்கும் டிரான்ஸ்போர்ட் இதுக்கெல்லாம் ரேட்டு கூடுதலாகு, அது போக டீசல்லாம் விலை கூடுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பின்ன அது இல்லாம ஆள் வச்சுலாம் இனி அறுத்துக்கிட முடியாது, அது மிஷினை வச்சே அறுத்தாச்சு, மிஷினை வச்சே தான் இனி எல்லா வேலையும். நடவும் மிஷின் ஆயாச்சு, அறப்பும் மிஷின் ஆயாச்சு, உழவும் மிஷின் ஆயாச்சு, எல்லாமே மிஷினை வச்சே தான் நாங்க இப்ப செய்யிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ கதிரை அறுத்துட்டு போய் வீட்டுல கொண்டு போட்டு
0: அதை அடிச்சு அது நாங்க அது இப்பவும் செய்யும். அது எதுக்கு செய்யும்னா, வித்து நெல் எடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட நாங்க அறக்க விட மாட்டோம். அந்த வித்து நெல் எடுக்கிறதுக்கு அந்த மிஷினை வச்சு அறக்க மாட்டோம். ஏன்னா வித்து நெல் எடுக்க அந்த மிஷினை வச்சு எதுக்கு அறக்க மாட்டோம்னா, வேற எங்கேயா அறுத்துட்டு வந்திருப்பா, அப்போ நம்ம வயல வந்து நம்ம ஒரு நெல்லை போட்டிருப்போம், அவங்க ஒரு நெல்லை போட்டிருப்பா, அதனால அது கலப்படம் ஆயிருங்கிறது காட்டி அதை மட்டும் கையை வச்சு அறத்து, அதுக்கு ஒரு எத்தனை ஒரு 3 சாக்கோ 2 சாக்கோ எடுத்து அந்த வித நெல்லுக்கு மட்டும் கையை வச்சு அறத்து காய போட்டு வச்சுக்கிட்டோம்.
1: விற்பனை எல்லாம் எப்படி இருக்கு? அந்த களத்துமேட்டிலேயே விற்பனையா இல்ல நெல் கிட்டங்கிகள் பாதுகாப்பா வச்சு விலை ஏறின பிறகு அந்த மாதிரி விற்பனை பண்றீங்களா?
0: நெல் வயல்ல இருந்து அறுத்த உடனே டிராக்டர்ல தட்டி ஒரு சைடுல மில்லுக்கு கொண்டு போய் வெயிட்ரேஜ்ல போட்டு அங்க தட்டிட்டு வந்துருவோம். அது போக வெளிய ஆட்கள் வந்து இங்க களத்துமேட்டிலே வந்து கேட்காங்க, நெல் தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்போம், அந்த ஆளுகளுக்கும் கொடுப்போம், மில்லுலையும் கொஞ்சம் கொடுப்போம். அது போக இப்போ மார்க்கெட்டிங் கமிட்டியில கொண்டு வைக்கலாம், மார்க்கெட்டிங் கமிட்டியில கொண்டு வச்சா அந்த அந்த டைம் நமக்கு நெல்லை காய போடணும், இல்லைன்னா நெல்லை பழத்தோடி கொண்டு வச்சு அங்க பூத்து போகும், அதனால நெல்லை காய போட்டு கூலி கொடுத்து யாத்து கூலி இறக்க கூலின்னு கொடுத்து அங்க கொண்டு வச்சு ரூபா ரேட்டு கூடாச்சு. இன்னைக்கு 1500 இருக்கக்கூடியது, நாளைக்கு அந்த ஒரு 1.5 மாசம் கழிச்சு 2000 வரதான் செய்யு, அந்த கூலியும் இதுவும் சரியா போகுது. ஏன்னா இந்த நீங்க சொல்லது சரி, ஏதாவது உடனே வித்தா அந்த ஈரப்பதத்தோடு அந்த எடை கூடும், எங்களுக்கும் விலை கொஞ்சம் கிடைக்கும். காய வச்சு மார்க்கெட்டிங் கமிட்டியில கொண்டு வச்சா விலை கூட தான் செய்யு, ஆனா அந்த கூலிக்கும் அதுக்கும் கரெக்ட் ஆகும்,
1: எடை குறைஞ்சிரும்.
0: ஆமா, எடை ஆமா எடை குறைஞ்சிரும்ல, எடை குறைஞ்சிரும். இத ஆள் வச்சு முதல் ஏத்தணும், அங்க மார்க்கெட்டிங் கமிட்டியில இறக்கணும், அதுக்கு கூலி, இது ஏத்தது கூலி, இந்த நெல்லு வாரி சாக்குல பிடிக்கிறதுக்கு கூலி, தைக்கிறதுக்கு கூலி, இது கூலிகள்லயே அந்த கணக்கு சரியாயிரும். அந்த ரேட்டு கூடுதல் வருது. இன்னைக்கு 1500 அறப்பு டைம் 1500 நெல் விக்கினா ஒரு 2.5 மாசம் 2 மாசம் கழிச்சு நல்ல விலைக்கு குடோன்ல கொண்டு வச்சு மார்க்கெட்டிங் கமிட்டியில கொண்டு வச்சு விக்கச்சுமே நல்ல விலை தான் வருது. ஆனா கணக்கு பார்க்கையில இந்த உடனே கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கும் அங்க கொண்டு வச்சு கொடுக்கக்கூடிய ரேட்டும் இந்த கூலிகள் கரெக்டா.
1: இப்போ விற்பனை எல்லாம் எப்படியா? கோட்டைக்கு என்ன விலை?
0: இந்த ரேட்டுக்கு 1900 இருக்கு, ஒரு கோட்டை நெல் 1900 இருக்கு. இனி அறப்பு டைம் வந்து கொஞ்சம் கூடும், விலை கூடும். அப்புறம் நல்ல தத்தர அறப்பும்பா, தத்தர அறப்பு அறக்கச்சுமே விலை கொஞ்சம் குறையும். விவசாயம் எல்லாருமே இப்போ ஒரே பேச்சா சொல்ல ஆரம்பிச்சாச்சு, விவசாயம் நஷ்டம் நஷ்டம்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஒரு காலம் அப்படி கிடையாது, இயற்கை மட்டும் நமக்கு சாதகமா இருந்துட்டுனா நமக்கு நல்ல லாபம் தான். வக்கீல் நல்ல விலைக்கு 150 ரூபாய்க்கு வக்கீல் போகு, நெல் 1800 ரூபாய்க்கு நெல் போகு. நம்ம பாடுபடணும், நம்ம எல்லாமே ஆள் வச்சு செய்தா கொஞ்சம் கஷ்டம். தேவைக்கு ஆள் வச்சு செய்ய வேண்டியதான், இல்லைன்னு சொல்லல, தேவைக்குள்ள நம்ம எல்லா வேலையும் நம்மளும் செய்ய முடியாது, தேவைக்குள்ள இதுக்கு ஆள் வச்சு செய்ய வேண்டியதான். விவசாயிகளும் அந்த வட்டத்துக்குள்ள சுத்தி சுத்தி வரணும், விவசாயம் வீடு மாடு கண்ணு விவசாயம் அப்படி சுத்தி சுத்தி வரணும், சுத்தி சுத்தி வந்தாதான் அந்த விவசாயம் லாபம். அதை விட்டுக்கிட்டு வேற வேலைக்கு போய் அது இதெல்லாம் பார்க்க மாட்டான். விவசாயம் பண்ணக்கூடிய ஆள் அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவா, காலையில எந்திக்கணும், நேர வயலுக்கு போகணும், அப்புறம் வயல பார்க்கணும், வெள்ளத்தை அடைக்கணும், அடுத்தது வரணும், அதுக்கு அடுத்தால உரம் போடணும், அந்த ரொட்டீன் வாழ்க்கை அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அந்த பயிரை பார்த்தாதான் அவளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, எந்நேரம் போய் பார்க்கணும், நேத்தான போனோம் இன்னைக்கு போகாண்டான்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. விவசாயி வந்து டெய்லி போய் காலையில போய் பார்த்தாதான் அதுல ஒரு திருப்தி.
1: நெல்லை அறுவடை பண்ணியாச்சு, அறுவடை பண்ணதுக்கு பிறகு வேற ஏதாவது போடுவீங்களா? அது வளர்ச்சிக்காக அந்த உளுந்து எல்லாம் போடுறது?
0: வரப்புல உளுந்து போடுவோம், அது எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்தே தருவாங்க. வயல் நடச்சமயமே அந்த நடவு நட்டுட்டு இருக்க சமயமே ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுவாங்க, உளுந்து இருக்கு வந்து வாங்கிடுங்கம்பா. நான் வேளாண்மை இதுல இருந்து கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு உளுந்து தருவாங்க. நாங்க அந்த வரப்புல அந்த உளுந்தை போடுவோம், கொஞ்சோண்டு வீட்டு செலவுக்கு காணும் அந்த உளுந்து. ஏன்னா வயல் ஃபுல்லா போட மாட்டோம், உளுந்து எல்லாம் முன்னாடி போட்டிருக்கோம். இப்ப நாங்க இந்த குளம் விதைக்கிறதுனால இந்த உளுந்து எல்லாம் போடுறது கிடையாது, இந்த குளம் வந்து உரமாகுமா, உளுந்து பறிச்சு உளுந்தும் குளம் தான். ஆனா இப்ப இந்த குளம் சக்கை பூண்டு அந்த எல்லாம் குளம் ரொம்ப பெருசா வளர்ந்ததுனால இதே பழகிட்டோம்.
1: கோடை உழவு எல்லாம் பொடி உழவுன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா கண்டிப்பா, அது கோடை உழவு உழுவோம், பொடி உழவு உழுது வச்சாதான் அந்த வயலுக்கு

0: எப்பவுமே நம்ம ஈரப்பதத்திலேயே இருக்கக்கூடிய வயல அந்த கோடை பருவத்தில் நல்ல உழுது எடுத்து பொடியில எடுத்து வைப்போம். பொடியில வந்து உழுது எடுத்து வைக்கச்சுமையும் கரெக்டா கை கூடுச்சுன்னா விதைச்சிரும். அப்ப எங்களுக்கு விதப்பு வந்தா நல்லதாகும். எங்களுக்கு நடவுக்கு கூலி கொடுக்க வேண்டாம், ஒரு ஆள் விட்டு விதைச்சிருவோம். அந்த மரம் அடிக்க கூலி மட்டும்தான் ஆகும். நடவோடி விதப்புல கூலி எங்களுக்கு குறைவு தான்.
1: இன்றைய நிலவரப்படி இளைஞர்களுடைய ஈடுபாடு விவசாயத்தில் எப்படி இருக்கு?
0: நல்ல கேள்வி கேட்டியோ, அருமையான கேள்வி. விவசாயத்துக்கு இளைஞர்கள் வரணும். இளைஞர்கள் வந்து நிறைய இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரணும். இது என்னன்னா, இது விவசாயிகளே அந்த ஒரு பேச்ச சொல்லி அனுப்பிட்டாங்க. விவசாய நஷ்டம், விவசாய நஷ்டம், விவசாய நஷ்டம் அப்படி அந்த பேச்ச சொல்லி அனுப்பிட்டாங்க. இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வரணும். விவசாயத்துக்கு இளைஞர் வந்தா அதை நான் நல்லா வரவேற்கிறேன்.
1: சரிங்க, அற்புதமா இவ்வளவு நேரம் நெல் சாகுபடி பத்தின உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டீங்க. குறிப்பா நெல் சாகுபடி எப்படி ஆரம்பிச்சீங்க, அப்பா காலத்துல இருந்தே பல விதமான நெல் சாகுபடி நுட்பங்களையும் பாரம்பரிய நெல் ரகங்களையும் சாகுபடி பண்ணிட்டு இருந்த நீங்க இப்ப சமீபத்திலயும் அதை தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அந்த நெல் சாகுபடி பத்தின விழிப்புணர்வை உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிலர் சொல்லுவாங்க என்னோட இந்த விவசாயம் முடிஞ்சிடட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க அப்படி சொல்லல. அதையும் தாண்டி தொடர்ச்சியா அதை வந்து செய்யக்கூடிய நேரத்துல அது வந்து நஷ்டம் நஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தா சொல் தான் செயலா மாறும், செயல் தான் வாழ்க்கையா மாறும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்னப்படி நடக்கும் அப்படிங்கறத நீங்க அனுபவபூர்வமா உணர்ந்த விஷயங்களை குறிப்பா நெல் சாகுபடி பத்தின உங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் தெளிவா அழகா பொறுமையா பகிர்ந்து கிட்டமைக்கு ரொம்ப நன்றிங்க.
0: ரொம்ப நன்றி.
2: இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் திருப்பதி சாரம் யு கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
4: அமுத சுரபி.
2: இதில் தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
5: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
6: ஏ சிவா, ஏ சிவா, ஏ தம்பி, வா, என்ன பதி? ஏ சிவா,
7: யார் இது? இணை என்னன்னு உங்களுக்கு வர வேலையே கிடையாது அண்ணே. ஒரு மனுஷன் நிம்மதியா இருந்து பேப்பர் படிக்க விடுறீங்களா?
6: ஏ தம்பி, நான் என்ன அவசியத்துக்காக உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கறத முதல்ல யோசனை பண்ணப்பா. ஒரு ஆள் வந்து என்ன கருத்தை சொல்ல போறாங்க அப்படிங்கறத யூகிச்சுட்டு அதுக்கப்புறமா சத்தம் போடு. இப்ப எதுக்கு என்ன சத்தம் போடுற? எதுக்கு போட்டா சொல்லு.
7: இல்ல நீங்க எதுக்கு என்ன சத்தம் போட்டீங்க? முத அத சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன்.
6: இங்க வாப்பா, வானு.
7: பேப்பர்ல தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தி ஒரு முக்கியமான ஒரு தகவல் போடுறது, அத படிச்சு முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன சத்தம்?
6: தேவையே இல்லப்பா உனக்கு. ஏ தூய்மை இந்தியா இயக்கத்தை பத்தி நீ படிச்சுட்டு இருக்கேங்க, இங்க வந்து பாரு, உன் நிலைய பாருங்க. வா,
7: இந்த பேப்பரை போட்டு வாரம். இளே, ஊர்ல எதுவும் பிரச்சனையானே நான் வந்து தீக்கணுமா? உங்களால முடியாததானே. என்னன்னு காலையிலேயே வந்து தெருவுக்கு தானே வரணும். வார வார.
6: எங்க வா அண்ணா, பாரு, ரெண்டு பிள்ளைகள கையில நிக்கிறையும் வச்சுட்டு அந்த ஓடையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு.
7: இளே, இது என் பிள்ளைங்க தானே, டெய்லி வீட்டுக்கு முன்னாடி நடக்கும். இப்ப என்ன கொஞ்சம் தள்ளி போய் நிக்காங்க, அவ்வளவுதான். இளே, அவ ஆகாரம் கொடுத்துட்டு இருக்கா பிள்ளைகளுக்கு. ஒரு பக்கம் ஆகாரத்தை கொடுத்துட்டு இருக்கா பிள்ளைகளுக்கு, இன்னொரு பக்கம் ஓடையில ஆயிருந்துட்டு இருக்கு. இது எங்க தெருவு தானே, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை?
6: ஏ தம்பி, பத்திரிகையில நீ என்ன முக்கியமா பாத்துட்டு இருந்த அப்படின்னு சொன்ன?
7: இளே, நான் படிச்சிட்டு இருந்தது தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தி. இளே, என்னவோ சொல்ல வரீங்க போல இருக்க.
6: பாத்தியா, எவ்வளவு ஆவேசமா தூய்மை இந்தியா திட்டத்தை பத்தின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான முறையில ஏதோ சொல்ல வரீங்க போலுக்கு அப்படின்னு. அந்த திட்டத்தை பத்தி தான்ப்பா சொல்லதுக்கு வந்தேன். ஏய் தம்பி, நீ எவ்வளவு அறிவுபூர்வமானவன். இன்னும் கூட நாகரிகம் இல்லாம தெருவுல குழந்தைகளை விட்டு பலருக்கும் நோய் வருகிறது மாதிரி அதுலதானப்ப அந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க அந்த பணியாளர்கள் கூட பணி செய்வாங்க. என்னப்பா இது?
7: ஏனே அறியா பருவம்னே, சின்ன பிள்ளைங்க இல்லனே. இளே, நீங்க சொல்றபடி பார்த்தா இதனால பல பேருக்கு நோய் வரும் போல இல்ல தெரியும். இளே, இதனால வர ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு முன்னாடி அங்கங்கே நிக்கும்னே, இன்னைக்குதான் கொஞ்சம் தள்ளி போய் இருக்கு. நீங்க அதுக்கடையில வந்து எங்கிட்ட வந்து காலையில சண்டைக்கு வந்திருக்கீங்க.
6: ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா தம்பி, தூய்மை இந்தியா திட்டம் அப்படின்னா உனக்கு புரிய வச்சே தீரணும்ப்பா.
7: இளே, முத சொல்லுங்கண்ணே.
6: தம்பி, அப்ப உங்க வீட்டுல வந்து பஞ்சாயத்து வாயிலா கழிப்பறை செய்து தரலையா?
7: இளே, எங்க வீட்டு மட்டும் இல்லனே, எல்லா வீட்லயும் கழிப்பறை வந்து மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்கண்ணே.
6: சுத்தமான கழிப்பறையாப்பா?
7: ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஏனே, இந்த பிள்ளைங்களுக்கு இயற்கையா இப்படி போனாதானே ஒரு சந்தோஷமா இருக்கு. சில பேருக்கு பாட்டு கேட்டாதான் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிண்ணே. என்னண்ணே நீங்க?
6: ஏ தம்பி, இருந்தாலும்

0: தம்பி கொஞ்சம் வைராக்கியம் எடுத்து நாளிலிருந்து உன்னுடைய குழந்தைகள் இந்த கிராம குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியா வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். பார்க்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ட்டையும் கூட அழகா அந்த பெற்றோர்கிட்ட சொல்லி புத்திமதியை சொல்லி புரிய வைங்க அப்படின்னு தம்பி சொல்லுவியா? எப்படி
1: ஏன நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிற மாதிரி நாளையில இருந்து என் மனைவி கிட்ட சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்துறோம்னே. ஏன இந்த திட்டத்துல வேற என்னெல்லாம் சிறப்பம்சம் இருக்குனே?
0: தம்பி, 2014 இருந்து 2019 வரை இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுனால நம்ம நாட்டை பொறுத்த அளவுல 89.9 மில்லியன் கழிப்பறைகள் கிராமங்கள்லயே கட்டி கொடுத்துருக்காங்களே.
1: நீங்க சொல்றது உண்மையாதானே இருக்கும்? எங்க வீட்டுல கூட ஒரு 6-7 வருஷம் மேல இருக்கோன்னே கழிப்பறை கட்டி.
0: சரிப்பா தம்பி, அந்த மக்குங்குப்பை மக்காத குப்பை அப்படின்னு திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது கூட இந்த தூய்மை இந்தியா இயக்கத்துலதான் வரும். உங்க வீட்டை பொறுத்த அளவுல பஞ்சாயத்துல நீங்க எப்படி பஞ்சாயத்துக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்கீங்க?
1: இல்ல நான் எல்லாம் தரம் பிரிச்சுதானே கொடுக்கறது.
0: எப்படி கொடுக்க?
1: மட்கும் குப்பை, மட்காத குப்பை, பிளாஸ்டிக் கழிவு இப்படின்னு பிரிச்சு தான் கொடுப்பேன்.
0: அப்படியாப்பா? சரி சரி சரி.
1: இல்ல இந்த கோசலக்கா தான் ஒழுங்கா குடுக்கறதே இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டப்பாவுல.
0: கோசலக்கா சும்மே இருக்க மாட்டாளப்பா, முந்தா நாள் கூட அந்த பைப்படியில சண்டையை போட்டு இருந்தாள அவங்க தானே?
1: ஆமாண்ணே அவங்க தானே.
0: வீட்டையும் சுத்தமா வைக்க இல்லையா?
1: அந்த கோசலேக்கா இருக்காவும் இல்லையா என் மனைவி கிட்ட, நீ எதுக்கு தரம் பிரிச்சு தனித்தனி டப்பாவில குடுக்க? இங்க பாரு, நான் ஒரே டப்பாவில குடுத்து அழகா குடுத்துறேனே அப்படின்னு
0: சொல்லி அழகா குடுத்துறேன்னு சொன்னா ஏதாவது சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம்
1: என்ன? அந்த துப்புரவு பணியாளர் கை வெட்டி ரத்தம் பாஞ்சி என்ன பாடுபட்டாங்க தெரியுமா?
0: நீ சொல்லுற பிரகாரம் அப்ப பாட்டில் எல்லாம் சேர்த்து போட்டு உடஞ்ச பாட்டிலையும் போட்டதுனால ரத்த காயம் ஆயிடுச்சா?
1: ஆமாண்ணே, நானும் ஊர்காரங்கள் 4 பேரும் சேர்ந்து போய் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு இப்போ மாறிட்டாங்கண்ணே. இப்போ மட்கும் குப்பை மட்காத குப்பை அப்படின்னு தரம் பிரிச்சு குடுக்கறாங்கண்ணே.
0: பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா. அப்ப தம்பி வந்து பிள்ளைகள் அறியா பருவம் இருந்ததுனாலதான் அப்படி விட்டே தவிர மத்தபடி தூய்மை இந்தியா இயக்கத்துல உனக்கு ஒரு பிடிப்பு இருக்கு இல்லையா?
1: இல்லாம இருக்குமானே, நானும் ஒரு இந்தியன் தானே.
0: ஏ அப்பா, இந்தியன் அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு இல்லையாப்பா?
1: என்ன சொல்றீங்க, உங்களுக்கு மட்டும் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கும் போது எனக்கு இருக்காதானே?
2: படிக்கு படிப்பு நல்ல பண்பை ஊட்டலாம்,
3: ஒழுங்காய் நடக்கும் பாதை காட்டலாம்.
4: அமுத சுரபியில் இதுவரை தூய்மை இந்தியா இயக்கம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்ரமணியன்.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் பசுங்கன்று தேர்வு தகவல்களை தருகிறார் திக்கினாங்கோடு கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் எம் அனீஷ் அவர்கள்.
3: கன்று தேர்வு செய்யும் போது வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்கா. ரெண்டு நிரந்தர பற்கள் உள்ள ஒரு கன்று அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து வளர்ச்சி இருக்கா. தோராயமா ஒரு 1-1.5 வயதுல வந்து நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன கன்றுகள் வாங்கலாம். அதை வந்து இன்னும் 1 வருஷம் வளர்க்க போறோம், அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து சேர்த்து நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்ற பட்சத்துல சின்ன கன்றுகள் வாங்கும்போது அந்த மாதத்திற்கேற்ற வளர்ச்சி இருக்கா அப்படின்றது பாத்துக்கணும். ஏன்னா அந்த கன்றுகளோட வளர்ச்சி வந்து அது எவ்வளவு பால் பிறந்ததுல இருந்து சரியா அதுக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி வந்து பிற்காலத்துல அதை வந்து சரி கட்ட முடியாது. ஸோ அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இருக்கா, அது ஒரு ஒரு முக்கியமான இது பார்க்கணும். ரெண்டாவது அதோட மூக்கு பார்க்கும்போது சளி ஏதாவது ஒழுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து கண்கள், கண்கள் வந்து தெளிவா இருக்கணும். நம்ம கண்ணாடியை பார்த்தா வந்து நம்ம முகம் தெரிகிற மாதிரி அதோட ஆரோக்கியம் வந்து அதோட கண்ணில் தெரியும். கண்ணை பார்த்தா அவ்வளவு தெளிவா இருக்கணும். அப்புறம் வந்து ஈட்டுவாய் பகுதி, இதுல அது சாணமிடும் இடத்துல எல்லாம் வந்து சாணம் எல்லாம் ஒட்டிட்டு அது வந்து வயிற்றுப்போக்கு ஏதாவது இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருந்தா சாணம் வந்து வால்புறம் இதுல எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அப்படி எதுவும் இல்லாத கன்றுகளா பார்த்து தேர்வு செய்யணும்.

0: நுட்பங்கள் கேட்டீர்கள்.
1: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நினைவுபடுகின்ற நேயர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கேற்று அவர்களுடைய திறமைகளை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றொரு எண் 290-722 முன்னிணைப்பாக 046-52. அலைபேசி எண் கூட இருக்குது 8903-2575-309. நிகழ்ச்சியில் பங்கேற்க தவறாதீர்கள் குழந்தைகளே.
4: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
2: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: செய்தி அறிக்கை சென்னையஞ்சல். தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டினார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக்காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 64 திருக்கோவில்களில் 125 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் 1 கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதல்ல என்றும் திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவைக்க அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இதுவரை

0: வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தவைக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியிருக்கிறார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். சௌகார் ஜானகியின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடன் உதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்காக ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவுநீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் ஜாங் சூ ஜியான் ஜியாயி ஃபேன் இணையை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றோடு கதைபேசி உங்கள் காதுகளோடு உறவாடி இன்னிசை இசைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:05. வண்ணச்சிறையில் கனவுகளை தூக்கி வரும் குட்டி பட்டாம்பூச்சிகளே, சிரிப்பும் சிந்தனையும் சிறுகடிக்கும் இனிய நேரம் இதுவே. ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கேற்று அவர்களுடைய திறமைகளை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றொரு எண் 2907222 முன்னிணைப்பாக 04652. அலைபேசி எண் கூட இருக்குது 8903252709.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: பண்பலையின் 101 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இணைப்பில் வரக்கூடிய முதல் குழந்தை, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேற்கு சூரபலத்துல இருந்து தனுஸ்ரீ பேசுறேன்.
1: தனுஸ்ரீ, சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன திறமையை வெளிப்படுத்த போறீங்க?
2: கதை.
1: கதை சொல்ல போறீங்களா? சரி, சொல்லுங்க பாப்போம்.
2: ஒரு ஊர்ல ரெண்டு மரம் வெட்டி வேறு
1: ரெண்டு மரம் வெட்டி வேறு இருந்தாரு.
2: ரெண்டு மரம் வெட்டிட்டே இருந்தா இன்னொருத்தர் மரம் வெட்டி தீட்டிட்டே
1: அவரு வந்து முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டுமா? சூப்பரா சொன்னீங்க கதை, குட்டி கதையா இருக்குது. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க
2: பிள்ளை?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, வெரி குட், சூப்பரா கதை சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த குழந்தை, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்.

0: பேசுறீங்க? யாரு பேசுறீங்கம்மா? ஆருண்யாஸ்ரீ. ஆருண்யாஸ்ரீ, என்ன திறமையை வெளிப்படுத்த போறீங்க நீங்க? ரைம்ஸ் பாட போறீங்களா? சரி பாடுங்க, கேக்கலாம்.
1: குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நுங்கு வண்டி ஏறியே குரங்கு கடைக்கு போனதாம், இஞ்சி மிட்டாய் வாங்கியே ஊஞ்சல் ஆட வந்ததாம், வந்து பார்த்த நண்டு கதை பின்னால் அழுந்ததாம்.
0: சூப்பரா பண்ணீங்க. இந்த குட்டி பாப்பாவுடைய பேர் இன்னொருக்க சொல்லிரலாமா? ஆருண்யாஸ்ரீ, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, வெரி குட், சூப்பரா ரைம்ஸ் பண்ணீங்க. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? சரிடா, சூப்பரா பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.

0: வெளியீடு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குட்டி பிசாசு.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 crore வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கேற்று அவர்களுடைய திறமைகளை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2400 மற்றொரு எண் 290-7222 முன்னிணைப்பாக 046-52 அலைபேசி எண் 8903-2570 3-9.

போச்சு.

0: கேடபாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெரி.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330 66.
0: இப்போ குட்டீஸ்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு காட்டுல ஒரு குட்டி முயல் இருந்துச்சான். ஒரு நாள் அது காட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டே போய் வழி தவறிடுச்சான். ஐயையோ, இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு பயந்துச்சு. அப்போ மேலே பறந்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குருவியை பார்த்து, குருவியக்கா, என் வீட்டுக்கு போகிற வழி தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். குருவியும் கொஞ்சம் தூரம் பறந்து போய், முயல்குட்டி, அந்த பெரிய மரத்தை தாண்டி நேரப்போ, அங்கே உன் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். முயல் சந்தோஷமாக, ரொம்ப நன்றி குருவியக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனோட வீட்டுக்கு போயிடுச்சான். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படாம புத்திசாலித்தனமா உதவி கேட்கணும், சரியா? குமரபண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா

0: உங்களுக்கு பொறுக்காதே.
1: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இரண்டு குழந்தைகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:30. ஆரம்பமாவது திரைக்களஞ்சியம்.

இலக்கிய திரைக்களஞ்சியத்தில் பூதபாண்டி முத்துலட்சுமி அவங்க தொகுத்து அனுப்பியிருக்கிற பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். ஊர்கோளம் அப்படிங்கிற தலைப்பில் பூதபாண்டி முத்துலட்சுமி அவங்க தொகுத்து அனுப்பியிருக்க பாடல்களில் முதல் பாடல் இதோ.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: இஞ்சிய திரைக்களஞ்சியத்துல ஊர்கோளம் அப்படிங்கிற தலைப்புல பூதபாண்டி முத்துலட்சுமி தொகுத்து அனுப்பியிருக்க பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக அக்கறை பச்சை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல்.

ஜீரோன்ல நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைக்கான திரைக்களஞ்சியத்தில் ஊர்கோலம் அப்படிங்கிற தலைப்புல பூதபாண்டி முத்துலட்சுமி அவங்க தொகுத்து அனுப்பியிருக்கிற பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். வானில் ஊர்கோலமாய் மிதக்கும் மேகங்கள், நிலவோடு கைகோர்த்து செல்லும் நட்சத்திரங்கள், காற்றோடு கலந்து வரும் இயற்கையின் இனிய இசை, இந்த அழகான வானக்காட்சியை ரசித்தபடியே வானில் ஊர்கோலமாய் ஒரு இனிய பயணம் போகலாமா?

0: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

ஆஃப்லைன் 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்னைக்கு திரைக்களஞ்சியத்துல ஊர்கோலம் அப்படிங்கிற தலைப்புல பூதபாண்டி முத்துலட்சுமி அவங்க தொகுத்து அனுப்பியிருக்கிற பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஊர் தெருக்களில் நடக்கும் போது கிடைக்கும் அந்த மண் வாசனை, வாசந்தோறும் போடப்பட்டிருக்கும் அழகான கோலம், கோயில் மணியோசை, தேநீர் கடை பேச்சுக்கள், வயல்வெளியில் பசுமை, எல்லாமே நம்ம ஊருக்கே ஒரு தனியான அழகு இல்லையா?

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்த

0: காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். கண்களை மூடினால் போதும் கனவுகள் வண்ணம் பூசி ஊர்கோலம் போகும், நினைவுகள் இசையாகி மனதை வருடும். நம் எண்ணங்கள் சிறகடிக்க, நம் கனவுகள் வழிகாட்ட, கனவுகளோடு ஒரு அழகான ஊர்கோலம்.

சாந்திபூ திரைப்பட பாடல். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தில் ஊர்கோலம் அப்படிங்கிற தலைப்புல பூதபாண்டி முத்துலட்சுமி தொகுத்து அனுப்பிய பாடல்கள் தான் கேட்டீர்கள். அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி. நம்முடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101 உடன். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India is emerging as a global bright spot for growth amid concerns over global growth and weaponization of resources. Home Minister Amit Shah reiterates government's commitment to deport every illegal immigrant from the country. Government assures availability of adequate sugar stocks to meet domestic demand. Union Minister Ashwani Vaishnav launches mobile phone manufacturing scheme with outlay of over 62,000 crore rupees to enhance domestic supply chain and global competitiveness. Health and Family Welfare Minister JP Nadda reviews situation and preparedness for H1N1 influenza in the country. And in Hockey World Cup, Indian women's team to take on the Netherlands in the second pool phase match. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் சிதம்பரநாதன். நமது பாரத பிரதமரின் நஷா முக்த பாரத் அபியான் என்ற போதைப் பொருள் இல்லாத இந்தியா இயக்கம் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதுடன் விழிப்புணர்வு, தடுப்பு நடவடிக்கைகள், மறுவாழ்வு மற்றும் சமூகத்தின் ஒருங்கிணைந்த பங்களிப்பு ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. பல்வேறு காரணங்களால் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை போதையிலிருந்து விடுபட செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டிலும் போதைப் பொருள் மற்றும் மதுவால் ஏற்படும் சமூக, பொருளாதார மற்றும் குடும்ப பாதிப்புகளை தடுக்க காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சட்ட அமலாக்கத்துடன் இணைந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதும் மிகவும் அவசியமானதாக நாம் சொல்லலாம். நமது சமூகத்தின் நலனையும் குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் மதுவிலக்கு விழிப்புணர்வு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இன்றைய நமது செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி ஷியாமலாதேவி IPS அவர்கள் நம்முடன் உரையாட இணைந்திருக்கிறார். மதுவிலக்கு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள், இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் காவல்துறையின் பங்கு, பொதுமக்கள் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு மற்றும் போதையில்லா இந்தியா, போதையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் குறித்து அவரிடம் இன்று நாம் விரிவாக கேட்க இருக்கிறோம். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர்கள் மது போதையிலிருந்து விடுபட்டாலே இந்த இயக்கம் முழு வெற்றி பெறும் என்பதுதான். போதைப் பொருள் மது போதை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மேடம்?
4: போதைப் பொருட்கள்னு சொல்லும்போது அது ரெண்டு விதமான போதைப் பொருட்கள் இருக்கு. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது சிந்தெட்டிக்னு சொல்லுவோம். இன்னொன்று இயற்கையை குறைக்கக்கூடிய போதைப் பொருட்கள். அந்த போதைப் பொருட்கள் எப்படி இருக்குன்னா, நீங்க அந்த பார்க்கக்கூடிய கஞ்சா, அந்த இலைகள், அந்த மூலமாக கிடைக்கக்கூடிய போதைகள் வந்து புகையிலை, அந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து இயற்கை போதைப் பொருட்களா இருக்கும். நீங்க செயற்கையா செய்யக்கூடிய போதைப் பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெத்தப்பட்ட மைன், இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாமே வந்து செயற்கையா செய்யக்கூடிய போதைப் பொருட்கள். இப்போ நான் வந்து மதுவிலக்கு பிரிவில் இருக்கிறதுனால அது சம்பந்தமான ஒரு போதை அப்படிங்கிற வந்து இளைஞர்களிடையே பரவக்கூடாது அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தாக ரெண்டு விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா, சப்ளை வந்து நம்ம வந்து குறைக்கிறோம். சப்ளை வந்து எப்படி எப்படி எல்லாம் குறைக்கிறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு, முக்கியமாக மது, மதுவோடைய சம்பந்தப்பட்ட பிரிவுல நான் இருக்கிறதுனால மது சட்டத்திற்கு விதம் புறம்பான மது, அதை கடத்துது, வச்சிருக்கிறது அல்லது காய்ச்சிறது, அந்த மாதிரியான பொருட்கள் இருக்கிறத வந்து நாங்க வந்து கண்டுபிடிச்சு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னொன்னு வந்து டிமாண்ட் கட். டிமாண்ட் கட்னா எந்தெந்த இடங்கள்ல வந்து அதிகமான போதைப் பொருட்களோ அல்லது மது சம்பந்தமான பொருட்கள் உபயோகம் அதிகமா இருக்கோ அங்க அந்த இளைஞர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதெல்லாம் உபயோகப்படுத்துற தப்பு அப்படிங்கிற சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். சோ இரண்டு விதமாக நாங்கள் வந்து போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவதை நாங்க தடுத்து வருகிறோம்.
3: இப்போ மது அப்படிங்கிற போது வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்கு. நம்ம புராண காலம், இதிகாச காலத்துல இருந்தே மதுவுடைய பயன்பாடு பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த மது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றுதான். அது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்களிடையே அது வேகமாக பரவி வருகிறது அப்படின்னு சொல்றீங்களா, இல்லைனால் ஏற்கனவே இது ஒன்றும் அபாயகரமான கட்டத்தில் இல்லைன்னு சொல்லி வரீங்களா?
4: இல்லை, இந்த கான்செப்டே தப்பு. மது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்கு, அதனால நான் இப்பவும் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா மது இருந்தாதான் ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறது மிஸ்கன்செப்ஷன். நீ பாத்தீங்கன்னா இப்ப ஆண் பெண் இருவரும் ஒரே மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் காலகட்டங்களும் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஆண்கள் வந்து அதிகமாக போதைப் பொருட்கள் யூஸ் பண்றாங்க அல்லது மது வந்து உபயோகப்படுத்துறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருந்தது அப்படின்னா, உடல் உழைப்பு நாங்க நிறைய தரோம் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்கள்ல சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனா பெண்களும் இப்ப வந்து அதே மாதிரியான மூளைக்கு வேலை செய்யக்கூடிய, வேலை தரக்கூடிய அதிக வேலைகள்ல நம்ம பெண்கள் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல மது அருந்தினாதான் நம்ம வந்து போதையா இருக்கும் அல்லது மதுக்கு அடிமையாக வந்து ஒரு நியாயமான சிகை அப்படிங்கறது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இப்போ வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. ஃபிலிம் படம் பாக்குறோம், சோஷியல்

0: மீடியா இருக்கு, சோ வேற விதமான கேளிகள் எல்லாம் இருக்கு, அதனால மதுக்கு அடிமையாக கூடாது.
1: அந்த காலத்துல வந்து கேளிக்கைக்கு தான் வந்து மது அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. கேளிக்கை மட்டும் இல்லாம வேற காரணங்கள், இன்பமா இருக்கணும் அப்படிங்கிறது, அதனால அந்த மது வந்தது. ஆனா இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த மது பெரும்பாலும் உடல் உழைப்பு, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் அவங்க வந்து டயர்ட் ஆயிடுறோம் அதனால நான் குடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்றது ஒண்ணு மட்டும் இல்லாம, இந்த மாதிரி பார்ட்டி பார்ட்டி கல்ச்சர்ல அங்க குடிக்கிறது, அந்த போதை, அதை தான் நம்ம போதைன்னு சொல்றோம். அது வந்து வழி வழியா வந்ததுன்னு சொல்றீங்களா, இல்லைன்னா கிடைப்பதனால் அவங்க பழகிருக்காங்கன்னு சொல்லுவாங்க?
0: இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால தேவைப்படுறதுனால உபயோகப்படுத்தலாம். பட் அப்படி உபயோகப்படுத்துகிற தப்புங்கிறது தான் எங்களோட கருத்து. அந்த மாதிரியான காரம் குடித்தல் அல்லது அடுத்தவங்களுக்கு தீங்கி விளைவித்தல், நீங்கள் பார்த்தீங்கன்னா சாராயத்தினால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆக்சிடென்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு கொலை கொள்ளை அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலையுமே மது போதையோட ஆதிக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மது போதையே வேணான்றதான் நம்மளுடைய கொள்கை. நம்ம சொல்ல வர்றது வந்து சட்டத்திற்கு புறம்பான மது எதுவுமே உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சட்டத்துக்கு புறமான மதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நம்மளுடைய சட்டங்கள், தமிழக சட்டங்கள் எதெல்லாம் எந்தெந்த மது எல்லாம் விற்கலாம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கோம், அதை தவிர வேற எந்த மதுவா இருந்தாலும் அது வந்து சட்டத்திற்கு புறமான மதுதான்.
2: மற்ற மாநிலங்களில்
0: இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ கொண்டு வரக்கூடிய மது வகைகள் அல்லது சாராயம் காய்ச்சுவாங்க வீட்லயே, அந்த காலத்துல எல்லாம் காய்ச்சுவாங்க, இப்போ சில இடங்கள்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கடுமையான நடவடிக்கை எடுத்து அதெல்லாம தடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம அதர் ஸ்டேட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகா அல்லது பாண்டிச்சேரி ஆந்திரா அங்கெல்லாம் விலை குறைவு, தமிழ்நாட்டுடைய விலையை கம்பேர் பண்ணும்போது அங்க குறைவு அப்படிங்கறதுனால அந்த மாநிலங்கள் இருந்தும் சில சமயங்கள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது மெத்திலேட்டட் ஸ்பிரிட், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பிரிட் வகைகள்லாம் இருக்கு, அந்த மாதிரியான எரிசாரங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி போதையை அதெல்லாம் தருவோம் அப்படிங்கறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இரும்பு கரம் கொண்டுதான் நம்ம அடக்கிட்டு வரோம். சோ சட்டத்திற்கு புறம்பான காரயங்கள் எல்லாருமே நம்ம தடை செய்து பிளேயையும் கட் பண்றோம், டிமாண்டையும் கட் பண்றோம். சோ இந்த மாதிரி ரெண்டு விதமா அட்டாக் பண்றதுனாலயும் பிளஸ் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுனாலயும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போதை பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வேணுங்கிறதுதான் என்னோட ஆசை.
1: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கள், பியர், சாராயம், சாராயம் நம்ம ஊர்ல இப்ப அனுமதி இல்லை, கல்லு இறக்கவும் அனுமதி இல்லை. ஆனால் இந்த வெளிநாட்டு மதுபானங்களை வந்து இந்தியால தயாரிச்சு வைக்கிறாங்க, வெளிநாட்டு நாட்டு மதுபானங்களை இங்க இறக்குமதி செய்தும் வைக்கிறாங்க. இப்ப இதோடைய விலை வந்து கட்டுக்கடங்காம போறதுனாலதான் கள்ளச்சாராயம் வந்து உருவாகுது. நீங்க எளிதில் தயாரிக்கக்கூடிய மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு பண்றதுனாலதான் இந்த கள்ளச்சாராய சாவுகளுமே வர்றது காரணம் அது. அப்போ ஒரு மதுவிலக்கு பிரிவா நீங்க அதுல எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க? எப்படி ஒரு வீட்டுக்குள்ள சாராயம் காய்க்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிய போறது இல்ல, ஒரு குக்கிராமத்துல காய்க்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிய போறது இல்ல, அதுலதான் அவங்க
0: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஆக்சுவலி எப்படின்னா ஒரு ஒரு செட்டப் நாங்க இப்போ உருவாக்கி இருக்கோம். இப்போ வந்து ஒரு ஊர்ல வந்து சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் நாலஞ்சு பேருக்கு சேர்த்து தான் குடிப்பான், அவனுக்கு மட்டுமே காய்ச்சிக்க போறது. ஏன்னா ஒரு பெரிய ட்ரம் போட்டு காய்ச்சும் போது அவங்களுக்கோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது அவங்க உறவினர்களுக்கோ சேர்த்து தான் காய்ச்சுவாங்க. அப்படி காய்ச்சும் போது அதுல பாதிக்கப்பட்ட யாரோ அல்லது அவங்க மேல பொறாமைப்படுற யாரோ அல்லது அவன் மேல கோபம் இருக்கிற யாரோ பகை உணர்ச்சி உள்ள யாரோ கண்டிப்பாக போன் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து எங்களுக்கு நேரடியாக தகவல் தெரிவிப்பாங்க, அல்லது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய எஸ்பிஸ்க்கு கலால்துறையினருக்கு தகவல் தெரிவிப்பாங்க. சோ நாங்க என்ன பண்றோம்னா சென்ட்ரலைஸ்டா வந்து இங்க ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அங்க வந்து என்னென்ன கால்ஸ் எல்லாம் இது சம்பந்தமான கால்ஸ் வருது அப்படிங்கறத நாங்க நோட் பண்ணிட்டு அதை வந்து எங்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிஸ் அங்க நேரையே போய் செக் பண்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தன் கால் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு, ஏன்னா கண்டிப்பா அந்த உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். முக்கியமாக நாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் நம்புறோம், அதாவது சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்களை நாங்க முக்கியமா நம்புறோம். ஏன்னா எந்த ஒரு பெண்ணுமே தன் வீட்டுல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க.
1: பாதிக்கப்படுறது பெண்கள் தான்,
0: பெண்கள் தான் முக்கியமா பாதிக்கப்படுறாங்க. ஆமா,
1: குடும்பம் பாதிக்கப்படுது, குடும்பம் பாதிக்கப்படுது,
0: பெண்கள் முக்கியமா
1: பாதிக்கப்படுது.
0: ஆமா கண்டிப்பா. அதனால நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்து ஒரு 10-20 பேர் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் ஹேம்லெட்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்லயும் மதர் வில்லேஜ் சொல்லக்கூடியதுக்கும் ஒரு 20 பேர் முக்கியமான பெர்சன்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் இருப்பாங்க, அல்லது விஏஓ, ஆர்ஐ, மீனியல், ஹெட்மேன் சொல்லக்கூடிய தலையாரி, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பிரின்சிபல், டீச்சர்ஸ், விஏஓ, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய காலேஜ் இருந்ததுன்னா காலேஜோட பிரின்சிபல், அப்புறம் முக்கியமா அங்க ஒரு சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய பசங்க, ஜென்சி கிட்ஸ் சொல்லக்கூடிய பசங்க, சோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி யார் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய தராங்களோ அவங்களும் பிளஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஏன்னா எல்லாமே காய்ச்சறது வந்து தண்ணி நிறைய தேவைப்படக்கூடிய இடங்கள்ல தான் சாராயம் காய்ச்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அங்க வந்து சாராயம் காய்ச்சறதுனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா தெரியும், அவங்க கலால் துறை, டாஸ்மாக் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்க வந்து ஒரு 20-20 பேர் நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அவங்ககிட்ட நாங்க ரேண்டமா கால் பண்ணி பேசுவோம், உங்க ஊர்ல என்ன இருக்கு, ஏதாவது சாராயம் காய்ச்சறாங்களா, விற்கிறாங்க. அதே போல செல்ஃப் ஹெல்ப் குரூப் முக்கியமான, ஏற்கனவே சொன்னது போல சுய உதவி குழுல இருந்து ஒரு 2 பேர், அப்புறம் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு 2 பேர். சோ இந்த மாதிரியான ஒரு குழுவை நாங்க அமைச்சு அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸா கலெக்ட் பண்றோம். அது இல்லாம ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இங்க 100 பிடபிள்யூ யூனிட்ஸ் இருக்கு. ப்ரோஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் பீங்னு சொல்லக்கூடிய கலால இருந்து ஒரு 100 யூனிட் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த 100 யூனிட்ஸ்லயும் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சோர்சஸ் காய்கறி கிடக்கிறாங்க, இல்ல வந்து மீன் கிடக்கிறாங்க, இல்ல வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சோர்சஸ்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த இன்டெலிஜென்ஸை நாங்க கலெக்ட் பண்ணி இங்க சென்ட்ரலைஸ் பண்ணி எங்களுடைய சீனியர் ஆபீசர்ஸ் மூலமா அங்க இருக்கக்கூடிய எஸ்பிஸ்

0: சட்டவிரோதமாக தயாரிப்பவர்கள் மீது எத்தகைய தண்டனை கிடைக்கும்?
1: தண்டனை அப்படிங்கிறது வந்து ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது சிறை தண்டனை மற்றும் ஃபைன் ரெண்டுமே போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ குற்றத்தின் தன்மையை பொறுத்து, இப்போ அதுல
2: சாராயத்துல விஷம் கலந்திருந்தா அதனால உயிரிழப்பு ஏற்பட்டால் ஆயுள் தண்டனை வரை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதோட ஃபைனும் சேர்த்து இம்போஸ் பண்ணுவாங்க.
1: சோ கடுமையான சட்டங்கள் வந்து இருக்கு, அதனால யாரும் வந்து சட்டத்திற்கு விரோதமாக காய்ச்சுவதோ வைத்திருத்தலோ அல்லது விற்பதோ கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து.
0: இப்போ நம்ம புதுச்சேரி அதே மாதிரி கர்நாடகா ஆந்திரா எல்லையை தாண்டி வரும்போது தமிழக மது விலக்கு பிரிவு அப்படின்னு சோதனை சாவடி நம்ம பாக்குறோம். பெரும்பாலான நேரங்கள்ல பேருந்துகள்ல வர்றவங்களை பரிசோதிப்பாங்க, வாகனங்கள்ல வர்றவங்களை பார்த்து கைப்பற்றுவாங்க. அந்த மாதிரி சட்டவிரோதமா கடத்திட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை?
1: அது உங்களுக்கு ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு. சோ நம்மள தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 45 PW செக் போஸ்ட் இருக்கு. சோ ப்ரொஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் செக் போஸ்ட் 45 இருக்கு. அது இன்டர் ஸ்டேட்டும் இருக்கு, அதாவது நம்ம ஜூஜுபாடி செக் போஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகாக்கும் நமக்கும் உள்ள செக் போஸ்ட் பார்டர்ல இருக்கு. அதே போல களியக்காவில் எடுத்தீங்கன்னா கேரளாக்கும் நமக்கு உள்ளது இருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அடுத்த மாநிலத்திற்கும் நமக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கு. சோ அந்த சோதனை சாவடிகள் எல்லாமே நம்ம வந்து கேமராஸ் வச்சிருக்கோம், 24/7 ஆள் இருக்காங்க. சோ அந்த மூலமாக நம்ம இங்கிருந்து மானிட்டர் பண்ணலாம். நாங்க கண்ட்ரோல் ரூம் இங்க வச்சிருக்கோம்,
0: அங்க பரிசோதனை இருந்தாலும்
1: நாங்க இங்க பாத்துக்கலாம். சோ அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத இங்கே நாங்க கேமரால பாப்போம். நம்ம எல்லாமே கேமரால பிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ ஏதாவது ஒரு தகவல் எங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி இந்த நேரத்துல இந்த வண்டியில கடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னா நாங்க இங்கிருந்து நாங்க இன்டிமேஷன் கொடுத்து அங்க வெஹிக்கிள் செக் பண்ணி அங்க பிடிக்கிறதுக்கு நாங்க பாப்போம்.
0: கடத்திட்டு வர்றவங்களுக்கு என்ன தண்டனை? அது மருதுபானம் வந்து நீங்க கைப்பற்றுறீங்க ஒண்ணு,
1: அவங்களுக்கு கடத்துவதற்கும் அதே மாதிரியான தண்டனை, சிறை தண்டனையும் ஃபைனும் போடுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
3: இந்த நேர்காணலின் இரண்டாவது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
4: செய்திச்சுடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
5: இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நினை

வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101, நேரம் 9:30.

0: FM 101 ஆரம்பமாவது திரை இசை. சௌகார் ஜானகி நடித்த படங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இனிய பாடல்களை கேட்கலாம்.
1: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

பார்த்தது நீ தாண்டி மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி.

0: பாத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன?

சுஷிலா பாடிய எதிர்நீச்சல் திரைப்பட பாடல். பழைய நினைவுகளை தட்டி எழுப்பும் சவுகார் ஜானகி நடித்த திரைப்படங்களின் தேனினும் இனிய பாடல்கள் இப்போது உங்கள் செவிகளுக்கு விருந்தாக.

0: ட்ரீட்டா? எதுக்கு?
1: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
0: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
1: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: ஆமா பாஸ்,
1: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
0: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
1: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
0: காற்று மாசை குறைப்போம்,
1: பசுமையை காப்போம்,
0: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
1: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
3: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
4: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. சௌகார் ஜானகியின் திரைப்பயணத்தை நினைவு கூறும் வகையில் அவர் நடித்த படங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரை இசையில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன், பி சுஷிலா பாடிய அழகான திரைப்பட பாடல் இதோ.

நேயர்களே, இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றொரு எண் 2907722 முன்னிணைப்பாக 046 52. அலைபேசி எண் 8903257309. பங்கேற்க தவறாதீர்கள்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: திரை செய்கேட்டீர்கள், தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 10:02. நில ஒளியில் நெஞ்சம் நனைய இனிய இசையோடு மனமயங்க நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, முன்னிணைப்பாக 046652. அலைபேசி எண் கூட இருக்குதுங்க, 8903257039. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கடை பக்கம் பார்த்திபபுரத்துல இருந்து பாபு பேசுறேன்
0: சார். சொல்லுங்க சார். பாபு சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: எனக்கு சூரிய வம்சம் திரைப்படத்துல ரோசா பூச்சின ரோசா.
2: ஹலோ
1: ஹலோ சார், சொல்லுங்க.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
4: இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: பண்பலையில் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம், வாரசாலை ராதாகிருஷ்ணன்.
5: சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: படம் இருவர் உள்ளம் பாடல். நதி எங்கே போகிறது கடலில், அந்த பாடல்.
5: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் இதோ. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
6: நன்றி.

0: ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 10:12 ஆகியாச்சு. நிலவோடு நம் கனவுகளும் கைகோர்க்க இசையோடு இனிமையான இரவு மலர நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இதய இன வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சண்முகம் மேற்கு சிறப்பெல்லாம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் அசந்த மாளிகை. யாருக்காக இந்த மாளிகை, யாருக்காக அல்ல பாட்டு மேடம்.
0: சரிங்க சார், நீங்க கேட்ட பாடலை எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: மன்னன் படத்துல இருந்து அம்மா என்ற உயிரில்லையே என்கிற பாடல் வேண்டும்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ சார். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: நிலா மற்றும் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: உதயகுமார் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: ஓகே சார்,
0: நீங்க கேட்ட பாடல் இதோ. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் 10:27. நிலா ஒளியின் நினைவுகள் பூக்க இனிய இசையில் இதயம் நனைய நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: பாராட்டுக்குரிய உற்சாகமான அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கமா.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நம்ம ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்கும் அன்பு நேயர் பட்டசாலமேல ஊர் ஆனந்தராஜ் பேருமா.
0: சார் சொல்லுங்க சார், பாட்டு.
1: பாட்டு இந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துல இருந்து உலகம் உலகம் என்ற விறுவிறுப்பான பாடலை தாங்கம்.
0: அந்த விறுவிறுப்பான பாடலை எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: வாழ்க்கமாக.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தங்கம் பேசுறேன்.
0: தங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா? சரிங்கம்மா, அந்த பாடலை கேட்டலாமா?
1: நிகழ்ச்சியில்
0: பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.

0: பேசும் இரவாகட்டும் இசையோடு இனிக்கும் பொழுதாகட்டும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமுற்றும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயரின் அடுத்த பாடல் வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான இரவு வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? லட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: விளையாட்டு பிள்ளை படத்திலிருந்து.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் ஏதோ? பண்பலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி அம்மா.
1: நன்றி மேடம்.
2: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா சொல்லு.

யாருக்காகத்தான குனிஞ்சே சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காகத்தான குனிஞ்சே சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்க.

0: சொல்லுங்க, ஏறு பேரிசா, இந்த ஊரு பேரிசா,
1: உள்ளடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா, ஏறு பெருசா.

0: முற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு வணக்கம். நாகர்கோவில் வடசேரி ராஜாமணி
0: சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: வட நட்சத்திரம். அந்த திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.
0: ஓகே சார்.
1: அவள் ஒரு மேனகை, என் அபிமான தாரகை. அந்த பாடலை குமரி பண்பலை 101 அனைத்து நேரங்களுக்காகவும் கொடுங்கம்மா.
0: சரிங்க சார், நீங்க கேட்ட பாடலை எல்லாருக்கும் கொடுத்துருவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி.

அரணியில் கொஞ்சம்

0: கொண்டிருப்பது நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: வானில் முழு மதியை கண்டேன் என்ற இனிய பாடல்.
0: அந்த இனிய பாடலை எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி.

0: நிலாமுற்றன் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மணிகண்டம் செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: எனக்கு விருப்பமான பாடல் என் கடமை படத்துல இருந்து நில்லடி நில்லடி சீமாட்டின் அந்த பாடல், சூப்பர் பாடல்.
0: சரிங்க சார், நீங்க கேட்ட பாடலை எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி.
2: நில்லடி நில்லடி சீமாட்டி,

0: கலக்கம் வந்தது சீமாட்டி, கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி, உன்னை எல்லாது இன்னொரு கண்ணி உலகிலே தடி சீமாட்டி, அம்மாடி சீமாட்டி.
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய அந்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோயில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான் தான்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
2: தங்க சுரங்கம் படத்துல இருந்து சந்தன குடத்துக்குள்ளேன்னு சொல்லுங்க பாடல். இரவு
1: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் இதோ.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி.

பெற்றது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். குமரி பண்பலையோடு உங்கள் பயணம் எப்போதும் தொடரட்டும். நம்பிக்கையின் ஒளியோடு விடியல் மலரட்டும். புன்னகையோடு ஒவ்வொரு நொடியும் நகரட்டும். நாளைய நாள் நம் வாழ்வில் நல்லதொரு தொடக்கமாகட்டும். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு மோ ஆஷா. தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:25 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் ரகுமானுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா பாட வராங்க, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:28. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல், தீ இருந்தால் அங்கே புகை இருக்கும், உறவிருந்தால் கொஞ்சம் பகை இருக்கும், கடல் இருந்தால் எங்கோ கரை இருக்கும், கதை இருந்தால் ஏதோ முடிவிருக்கும். வாழ்வும் வாராமல் சாவும் நேராமல் ரெண்டும் இல்லாமல் மண்ணில் வாழ்கின்றாய், பெண்மை கண்டாலே தாய்மை காண்கின்றாய், பலர் பூஜை கொண்டாடும் பூவாய் வாழ்கின்றாய். தாய்மை இல்லாமல் யாரும் இங்கில்லை, கர்ப்பம் இல்லாமல் கடவுள் இங்கில்லை, தாய்ப்பாலை போல தீர்த்தம் வேறில்லை, அவள் வாய் சொல்லை போல வேதம் ஏறில்லை. ஒன்னிமினின் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல, வைரமுத்துடைய வரிகள்ல, சௌந்தரனுடைய இசையில, சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், கரிசக்காட்டு காடையே காடு கொடுத்த ஓடையே, ஆட்டுக்கு வேலி தேவையும் இல்லை, என் பாட்டுக்கு தாளம் தேவையும் இல்லை, அட சந்தோஷ கூத்தாடு, என் சங்கீதம் சாப்பாடு, ஏ மலையே மேகத்தை எடுத்து தாவணி நீ போடு, மழை வந்தால் என்ன இடி வந்தால் என்ன, நீ துணிஞ்சு விளையாடு, நான் முப்பொழுதும் முழிச்சிருக்கேன், எப்பொழுதும் தனிச்சிருக்கேன், அட ஆஸ்தியும் இல்லை அவஸ்தையும் இல்லை, அன்னாடும் சிரிச்சிருக்கேன், ஒரு குருவிக்கு கூடு இருக்கு, இந்த குமரிக்கு வீடு இருக்கா, அந்த ஆட்டுக்கு கடை இருக்கு, ஒரு அடைக்கலம் எனக்கு இருக்கா, வெயில் வந்தால் என்ன இருள் வந்தால் என்ன, என் சந்தோஷம் குறைஞ்சிருக்கா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக சித்ராவோட குரல்ல ஒலிக்க இருக்கிறது. சீவலப்பெரி பாண்டி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:21. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பனிப்பூவை போல் சிரிக்குது, பால் போல் இருக்கிறது பாவை மனம்தான். வீசிற காத்தும் வயல்வெளி நாத்தும் படிக்குது எசப்பாட்டு. ஆண்கிளி மனசும் பூங்கிளி மனசும் துடிக்குது அதை கேட்டு. ஒன்னாக கலந்து உறவு என்னாலும் விலகாது. கண்ணாடி போலே கல்லாலே அடிச்சா தண்ணீர் முடையாது. ஆத்தாடி, உன் அருமையும் பெருமையும் அறிஞ்சவன் இவன்தான் தெரியாதா? பூச்சூடி, உன் நெனப்புல மெதப்புல இருப்பவன் இவன்தான் புரியாதா? உன் கூடத்தான் நான் இருப்பேன், உன் துணையாக நல்ல இணையாக என்றும் வாழ பிறந்தனி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக என்ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:27 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உன் ஞாபகம் நெஞ்சில் வந்தாடுதே, ஓயாமலே என்னை பந்தாடுதே, உன் பூமுகம் கண்ணில் நின்றாடுதே, நான் கொஞ்சவே என்னை மன்றாடுதே. படித்தால் இனித்திடும் புதினம், உன்னை நான் மறப்பது கடினம். அலையாய் தொடர்ந்திடும் நினைப்பு, வலைக்குள் தவித்திடும் தவிப்பு. துளிர்க்கும் ஆசை துளிர்த்தால் மேனி சிலிர்க்கும் மிதக்கும் பறக்கும். செவ்வாழைகள் பந்தலாய் தோன்றுதே, கூந்தல் பனை தோரணம் ஆனதே, பூமாலையாய் தோன்றும் பூஞ்சோலையே, எங்கெங்கும் கல்யாண கோலங்களே. மனநாள் நினைவுகள் மலரும் மனதில், மலையென வளரும் வருவேன் தருவேன். கிளியே விழிக்குள் இருக்கும் விழியே, இணைந்தால் இருவர் இணைந்தால் இன்ப வரவும் உறவும் சுகமே. மலரிலும் மலையிலும் நதியிலும் உன் உருவமே, தெரிவதென்ன அழகாய் தெரிவதென்ன. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரியங்கா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இளையராஜாவோட இசையில் SBB யோட குரலில் இதோ அந்த பாடலை கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:33:45. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எம் பச்சரிசி நீதான், அச்சு வெல்லும் நான் தான், விட்டுக்கொடு கொஞ்சம் விட்டுக்கொடு, நீ என்று வழிய கொஞ்சம் விட்டுக்கொடு, சொந்தக்கார பூவே சொல்லி கொஞ்சம் தாரேன், உன்னை நினைச்சி தினம் உன்னை நினைச்சி என் உசுறு உருகுது, உந்த நினைப்பில் இந்த பட்டு சும்மா வடிக்கு விழுகுது. நான் உறவுக்காரன் உறவுக்காரன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக நாட்டாமை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:40 ஆக போகுது. இப்போதான் நம்ம மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்குள்ளே பயணத்தை தொடங்கின மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்துடுச்சு. நம்மளோட நேயர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் இணைந்து நம்மளோட தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்கிறத மட்டும் படிச்சிடலாம். பாபு முள்ளக்காடு, செங்கல்பட்டுலேருந்து ரமணி வில்வம், கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், சுப்பிரமணி, குமரன் நகர், லக்ஷ்மி திருச்சியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. புரசேவாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் சார் இணைஞ்சிருக்கிறாரு. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், மணலி செடி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ஃபேஸ்புக் வீரராகவன், வலங்கை மண்லேருந்து ஆட்டோ துரை, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, அலிநகர்லேருந்து எஸ் பகாதேவன், தேனி ஹரிராம், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்ச உங்கள் எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்கு வாசமல்லி பூத்திருக்கு, வாக்கப்பட காத்திருக்கு, சங்குமணி பூங்கடுத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா.

மீசையுள்ள அம்பளைக்கு ரோஷம் ஒன்று போதுமா, மிச்சங்கள மீதங்களை நானும் சொல்ல வேணுமா? பச்சைக்கிளி நெஞ்சுக்குள்ள மோகத்தீய மூட்டுற, பாசங்களை மூடி வச்சு பாவலாவும் காட்டுற. வேட்டி கட்டும் மாப்பிள்ளை புத்தி மட்டும் போகலை, கோபப்பட்டால் லாபம் இல்லை, சேர்ந்துகிட்டா பாவம் இல்லை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பெரிய மருது திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: நேரம் 11:46 நம்மிடம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் அவள் வான்மீகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேன் நிலா, அந்தி மஞ்சள் நிறைத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேன், எப்படி சொல்வேன், வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும், அவள் நான் பார்க்க தாங்காமல் நாணுவாள், புது பூக்கோளம்தான் காலில் போடுவாள், கண்ணோரம் ஆயிரம் காதல் கனை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள், ஆகாயம் மேகமாகி ஆசை துரல் போடுவாள், நீரோடை போல நாளும் ஆடிப்பாடி ஓடுவாள், அதிகாலை ஊற்று அசைந்தாடும் காற்று உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள், இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இளையராஜாவுடைய இசையில எஸ்பிபியோட குரல்ல ஆர் வி உதயகுமாருடைய பாடல் வரிகள்ல இது அந்த பாடல் உங்களுக்காக.
1: ஐயய்ய, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

நேரம் 11:53. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 கோயம்புத்தூர் பண்பலை, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை நம்ம படிச்சிடலாம். புதுப்பட்டி பொன்னமராவதியில் இருந்து ஹைதா மஹி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், தேனியிலிருந்து ஹரிராம், அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், டி நகர்லேருந்து ரங்கராஜன், வலங்கைமான்லேருந்து ஆட்டோ துரை வீரராகவன், மாதவரத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் என்னால் சொல்கிறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு, இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய பெயர்களும் நீங்கள் அனுப்பின பதிவுகளையும் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய மனநிறைவோடு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லிக்கலாம்லான்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக எந்த படத்திலிருந்து வந்திருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வர காத்திருக்கிறது. எஸ்பிபி மற்றும் வாணி ஜெயராம் இவங்களுடைய குரலில், ஏஆர் ரகுமானுடைய இசையில், வைரமுத்தோட வரிகளில் இந்த பாடல் வரப்போகுது. கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே. உங்களுடைய கருத்துக்களை படிக்கலன்ற மனக்கவலை வேண்டாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுடைய கருத்துக்களோடு நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் இதோ.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: காற்றின் மொழி.
2: கோலும் மண்டபத்தில்

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பாவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: அதுதான் மானம்.
1: நல்வாழ்த்து. நான்

மாப்பிள்ளையை வெறுத்தாலும் வாசல் படி தாண்டாதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை.

0: இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல, நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கப

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:39. நிகழ்ச்சியில் திரை இசையில் பக்தி பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக. கே ஜே யேசுதாஸுடைய குரலில், கண்ணதாசனுடைய உரைகளில் இதோ அந்த பாடல்.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வி கோட்டா எம் முரளி நாதஸ்வரம், பெண்ணாங்கூர் கே வெங்கடேஷ் அவர்களின் தவில் ஒலிக்க இருக்கிறது. முதல் பாடல் பவனாசம் சிவன் இயற்றிய பாடல் மூலாதார மூர்த்தி என தொடங்கும் பாடலின் மங்கள இசை. ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதித்தாளம்.

பொங்கு மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் பக்கள நிலபடி என தொடங்கும் தியாகராஜர் இயற்றிய பாடல். ராகம் கரஹர பிரியா, தாளம் மிஸ்ர சாபு.

நேரம் 4:39. பூங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நிறைவாக பார்வதி நாயகனே எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடலின் மங்கள இசை ஒலிக்க இருக்கிறது. ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். வீகோட்டா எம் முரளி அவர்களின் நாதஸ்வரம், பெண்ணாகூர் கே வெங்கடேஷ் அவர்களின் தவில் கேட்டோம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம் கேட்கலாம்.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. பார்த்தாய தத்ருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி. பூயோபி மஹ்யமிஹதௌ.

சனாவிவசிஷோரமிருதாயமானம் ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம்.

நேரம் 5:21:33. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.